0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
3: Daddy, Tamil FM on pannunga daddy. I need this daddy. I need this. Beg now nano US la kuda. Adhe FM.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Burjaman Lennadakavirukku. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: 89.4 Tamil FM. Namma Radio, Namma Music.

0: மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறது தான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த். ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
2: பாடலாசிரியர் முத்துக்குமார்.
3: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நலம் தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். காலம் என்பது மிகவும் வலிமையானது. காலப்போக்கிலே எல்லாம் மாறும் என்பார்கள் இல்லையா, அந்த கருத்து மட்டும் எப்போதுமே மாற்றத்திற்கு உட்படாது. காரணம், காலம் எல்லாவற்றையும் மாற்றும். ஆனால் அந்த மாற்றம் நேர்மறையானதாக இருக்க வேண்டுமா அல்லது எதிர்மறையானதாக இருக்க வேண்டுமா, இதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அதற்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும். விதை ஒன்று விதைக்கிறோம், அது மண்ணை முட்டி மோதி முளைத்து வெளியே வருகிறது. அந்த செடிக்கு நீர் ஊற்றி பக்குவமாக அதை நாம் பராமரித்துக் கொண்டே வந்தால் காலப்போக்கிலே அது ஒரு பெரும் மரமாக வளர்ந்து நிற்கும் இல்லையா. நன்கு வளர்ந்து நிற்கின்ற ஒரு பூச்செடி, நிறைய மலர்கள் அதிலே மலர்ந்து நிற்கின்றன. நாம் அந்த செடியை பராமரிப்பதிலே கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டால் காலப்போக்கிலே அது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பசுமையை இழக்கும் இல்லையா. இரண்டுமே காலப்பிரமாணத்தில் நடக்கக்கூடியவைதான். காலம் என்பது நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அவகாசம். அதை பயன்படுத்தி நாம் தினம் தினம் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டே வந்தால் எதை சார்ந்து அந்த முயற்சிகளை செய்கிறோமோ அந்த விஷயம் வளர்ந்து கொண்டே போகும். ஒருவேளை கொடுக்க வேண்டிய கவனத்தை கொடுக்காமல் முன்வைக்க வேண்டிய உழைப்பை நாம் கை கொள்ளாமல் இருப்போமேயானால், கவனக்குறைவும் அலட்சியமும் தான் நம்மிடம் இருந்து வெளிப்படுமேயானால், காலம் என்பது முன்னோக்கி நகர்ந்து கொண்டுதான் இருக்கும், ஆனால் நாம் எதிர்பார்க்கின்ற முன்னேற்றம் என்பது அங்கே சாத்தியப்படாது. வளர்பிறையாக இருக்க வேண்டிய விளைவு தேய்பிறையாக அமைந்துவிடும். ஆகவே காலம் என்பது எப்போதும் பொதுவாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய முயற்சிகளின் மூலமாக அந்த காலம் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை ஆக்கப்பூர்வமானதாக, பயனுள்ளதாக, சிறப்பானதாக, உயர்வை தரக்கூடிய ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையிலே அமைத்துக் கொள்வது என்பது முழுக்க முழுக்க நம்முடைய பொறுப்பு என்பதை உணர்ந்து ஒவ்வொரு மணித்துளியும் நாம் செயல்பட துவங்கினால் வாழ்க்கையின் எந்த நாளுமே நமக்கு பயனுள்ள ஒரு நாளாகவே அமையும். அதற்கெல்லாம் ஆரம்பமாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த நல்ல நாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: தமிழ் 89.4.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஜப்பானிய போர்க்கலை வல்லுநரான மியாமட்டோ முசாஷி என்கின்ற ஒரு அறிஞர் சொல்கிறார், வாழ்க்கை, போர்க்களம், இந்த இரண்டிலுமே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் உறுதியாகவும் அதே நேரத்தில் நிதானமாகவும் இருக்க வேண்டும். வாழ்க்கை என்றாலும் சரி, போர்க்களம் என்றாலும் சரி, எந்த பக்கத்திலிருந்து எப்படிப்பட்ட தாக்குதல் எப்போது வரும் என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராகத்தான் போர்க்களத்திற்குள்ளும் நாம் நுழைய வேண்டும். வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கும் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே உறுதியும் அவசியம், நிதானமும் அவசியம் என்கிறார் முசாஷி அவர்கள். இங்கே அவர் நிதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்வது மனநிலை, மிக உறுதியானதாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுவது நம்முடைய செயல்பாடுகளை. போர்க்களத்திலே எதிரியை சந்திக்கும் போது மனம் பதட்டப்படுமேயானால், நாம் வெற்றி பெறுவோமா இல்லையா என்கிற ஒரு சந்தேகம் அந்த மனதிற்குள்ளே எழுமையானால் உள்ளம் தடுமாறி போகும். அப்படி உள்ளம் பதட்டப்படும் பொழுது கண்டிப்பாக அவருடைய தற்காப்பும் சரி, தாக்குதலும் சரி வலிமையானதாக இருக்காது. எப்போது ஒரு வீரனுடைய மனம் பதட்டமடையாமல் கண்டிப்பாக நாம் வெல்வோம் என்கிற தன்னம்பிக்கையோடு, அல்லது எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவத்தோடு அந்த மனம் இருக்கிறதோ, அப்போதுதான் அவருடைய செயலிலே திறன் பாய்ச்சலோடு வெளிப்படும். இதையேதான் வாழ்க்கையிலும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிறார் மியாமட்டோ முசாஷி அவர்கள். உங்கள் மனம் நிதானமாக இருக்க வேண்டும், உங்கள் செயல் உறுதியாக ஆற்றலோடு இருக்க வேண்டும். இதிலே ஆதாரம் மனதின் நிதானம்தான். போர்க்களத்தில்

வெளியே உரிய பயிற்சிகளை முறையாக தினந்தோறும் செய்து ஆற்றல் பெற்ற ஒருவர் நிதானமான மனப்பக்குவத்தோடு போர்க்களத்திற்குள்ளே அடியெடுத்து வைப்பாரேயானால் அவருடைய செயல்திறன் என்பது எவரையும் வெல்லக்கூடியதாக இருக்கும். அதுபோலத்தான் வாழ்க்கையிலே எல்லா விதங்களிலும் நம்மை முறையாக தயார்படுத்தி கொண்டு உரிய அறிவோடு அனுபவத்தோடு நாம் பதறாத மனதோடு எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வோமேயானால் நமது அறிவும் ஆற்றலும் உறுதியாக வெளிப்படும். அது எந்த சூழ்நிலையையும் வெல்லும். மியாமோட்டோ முசாஷி அவர்களினுடைய இந்த அறிவுரை வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கணமும் நிச்சயமாக நம் மனதிலே பதிந்திருக்க வேண்டிய ஒன்று. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
0: இன்கமிங்,
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக வரலாற்றினுடைய வெவ்வேறு பக்கங்களிலே பதிவாகி இருக்கக்கூடிய, அதாவது வெவ்வேறு காலகட்டங்களிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்புமிக்க துவக்கங்கள் பத்தி இன்றைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். பிரிட்டிஷ் தேசத்தினுடைய சிறப்புமிக்க கடல் பயணிகளிலே ஒருவராக விளங்கிய மேத்யூ பிளிண்டர்ஸ் அவர்கள் ஆஸ்திரேலிய கண்டத்தினுடைய அடையாளப்படுத்துதலிலே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக இவர் கருதப்படுகிறார். பிரிட்டன் ராஜாங்கத்தினுடைய அனுமதியின் பேரிலே ஆஸ்திரேலியா பற்றிய பல்வேறு விதமான கடல் பயணங்களிலே முக்கியத்துவம் நிறைந்த சில பயணங்களை இவர் மேற்கொண்டிருக்கிறார். அ வாயேஜ் டு டெரா ஆஸ்திரேலிஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை, தன்னுடைய பயண கட்டுரையை இவர் எழுதினார். அந்த புத்தகம் 1814 ஜூலை மாதம் 17 தான் அது வெளிவந்தது. இதனுடைய சிறப்பு என்னவென்றால், ஆஸ்திரேலியாவை சர்க்கியூம் நேவிகேட்டிங் என்று சொல்லக்கூடிய வகையிலே முழுவதுமாக கடல் பயணத்தின் வாயிலாக சுற்றி வந்து அது ஒரு கண்டம், தனித்த ஒரு நிலப்பரப்பு அப்படிங்கறத உறுதி செய்தவர் மேத்யூ பிளிண்டர்ஸ் அவர்கள் தான். அந்த அனுபவத்தை அவர் இதிலே பதிவு செய்திருக்கிறார். இந்த பதிவிலே தான் முதன் முதலாக அந்த கண்டத்திற்கு ஆஸ்திரேலியா என்கிற ஒரு பெயரையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையிலே ஆஸ்திரேலியாவினுடைய அடையாளப்படுத்துதலிலே அதை நோக்கி படையெடுத்த மேற்கத்திய தேசத்தினுடைய கடல் பயணங்களினுடைய பதிவுகளிலே ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்ற மேத்யூ பிளிண்டர்ஸ் அவர்களினுடைய அந்த புத்தகம் பயண கட்டுரை முதன் முதலாக உலகத்தின் பார்வைக்காக வெளிவந்த தினம் இன்றைய தினம். அதே போல இதே தினத்தில் தான் 1850 ஹார்வர்ட் வானியல் ஆராய்ச்சியகத்தின் வாயிலாக அங்கே பயின்று கொண்டிருந்த ஜேம்ஸ் ஆடம்ஸ் விப்பல் மற்றும் வில்லியம் பாண்ட் ஆகிய இரு மாணவர்கள் 15-inch ரிஃப்ராக்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புகைப்பட கருவியின் வாயிலாக கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் கடுமையாக முயற்சி செய்து வேகா என்கிற ஒரு நட்சத்திரத்தின் புகைப்படத்தை பதிவு செய்கிறார்கள். சூரியனுக்கு அடுத்தபடியாக வானியல் ஆராய்ச்சியாளர்களாலே புகைப்படம் எடுக்கப்பட்ட முதல் நட்சத்திரம் வேகா. அப்படி ஒரு புகைப்படம் முதன் முதலாக பதிவு செய்யப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1893 இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த புகழ்மிக்க கிரிக்கெட் வீரர் ஆர்தர் ஷ்ரஸ்பரி அப்படிங்கிற ஒருத்தர் டெஸ்ட் கிரிக்கெட்ல முதன் முதலாக 1000 ரன்களை கடந்த கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிற பெருமையை முதன் முதலாக பெறுகிறார். அதாவது ஒரு கிரிக்கெட் வீரராலே டெஸ்ட் கிரிக்கெட்ல 1000 ரன்கள் முதன் முதலாக அந்த மைல்கல்லானது எட்டப்பட்ட தினம் இன்றைய தினம். இப்படி சிறப்புமிக்க பயன்தரத்தக்க பல துவக்கங்கள் இன்றைய தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு நன்மைகள் பல வழங்கக்கூடிய சிறப்புமிக்க துவக்கங்கள் இன்றைய தினத்திலே அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழிப்பும் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புதும் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஷ்வா கூட. பலவிதமான உணர்வுகள் மனிதனுக்கு உண்டு. அதிலே மகிழ்ச்சி என்கிற உணர்வு, காதல் என்கிற உணர்வு, வீரம் என்கிற உணர்வு, இவையெல்லாம் நேர்மறையானவையாக போற்றத்தகுந்தவையாக குறிப்பிடப்படுகின்றன. சில உணர்வுகள் சோகம், கோபம், அதுபோல பயம், இவையெல்லாம் நேர்மறையான உணர்வுகளைப் போல மதிக்கப்படுவதில்லை. அவை வேண்டாம், அவை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்றுதான் அவற்றை நாம் வகைப்படுத்துகிறோம். ஆனால் தத்துவ மேதையான ஃப்ரெட்ரிக் நீட்சே அவர்கள் பயம் என்கிற உணர்வு ஒரு பெரும் நன்மையை நமக்கு செய்கிறது என்கிறார். அது என்ன தெரியுமா? வாழ்க்கையிலே நீங்கள் ஒழுக்கமுடையவராக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உணர்வு பயம்தான். அச்சம்தான் ஒழுக்கத்தின் தாய் என்கிறார் நீட்சே அவர்கள். எப்படி? ஒன்று நல்லது, இன்னொன்று கெட்டது. இந்த இரண்டு விஷயங்களிலே எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதை வைத்துத்தானே உங்களிடத்திலே ஒழுக்கம் துலங்குகிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். தீய விஷயங்களை தேர்ந்தெடுக்கிற ஒருவரை ஒழுக்கமானவர் என்று சொல்ல முடியாது. அதிலும் இன்றைக்கு நன்மை, நாளைக்கு தீமை என்று மாறி மாறி தேர்ந்தெடுப்பவரும் ஒழுக்க சீலராக இருக்கவே முடியாது. நன்மை ஒன்றே சார்ந்திருக்க வேண்டும், அதை எப்போதும் தொடர வேண்டும். அவர்கள்தான் ஒழுக்கமானவர்கள் இல்லையா? இதிலே எதன் அடிப்படையிலே நீங்கள் தீமையை தவிர்த்து நன்மையை தேர்ந்தெடுக்க முடியும் என்றால், நீட்சே அவர்களினுடைய கூற்றுப்படி தீமை செய்வது தவறு என்கிற அச்சம், நாம் செய்கிற தீய செயல் நமக்கு தீமையையே பலனாக கொண்டு வந்து சேர்க்கும் என்கிற பயம், அதுதான் உங்களை ஒழுக்கத்தை நோக்கி உந்தித்தள்ளும், வேகமாக நகர்த்தும். நன்மை செய்வதுதான் நம்முடைய கடமை என்றெல்லாம் பெரும்பான்மையான மனித மனம் சிந்திப்பதில்லை. தீமை செய்தால் நமக்கு அது தீமையை கொடுக்கும். நாம் பொய் சொன்னால் அதற்காக தண்டிக்கப்படுவோம். நாம் திருடினால் நம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். நாம் ஒருவர் மீது வன்முறையை வெளிப்படுத்தினால் பதிலுக்கு அவரும் நம்மை கடுமையாக தாக்கக்கூடும் என்கிற ஒரு அச்சம்தான் அது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் பலரை தடுக்கிறது என்பதுதான் யதார்த்தம். ஆகவே தீமை செய்வதற்கு பயப்படுகிற அந்த மனநிலைதான் நாம் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்கான ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது. நாளடைவிலே ஒழுக்கமாக இருந்து இருந்து இருந்து அதனுடைய சுவை நமக்கு பழகிவிட்டால் அதற்கு பிறகு ஒழுக்கத்தை கடைபிடிப்பதே நம்முடைய இயல்பாக மாறிவிடும். அந்த வகையிலே அச்சம் என்கிற உணர்வு ஒழுக்கத்தை நமக்கு தருகின்ற நேர்மறையான ஒரு நன்மையையும் செய்கிறது என்பதைத்தான் நீட்சே அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார். ஆகவே பயப்படுங்கள், தவறை கண்டு பயப்படுங்கள், தீமையை கண்டு பயப்படுங்கள், ஒழுக்கமின்மையை கண்டு பயப்படுங்கள். அதுதான் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு கொண்டு வந்து தருகின்ற அடிப்படை நன்மையான ஒழுக்கத்தை நம் மனதிலே கொண்டு வந்து நிலைப்படுத்தும். இதை நாம் புரிந்து கொண்டு செயலாற்றுகின்ற ஒவ்வொரு மணித்துளியுமே நம் வாழ்க்கைக்கு பயனுள்ள ஒன்றுதான். இந்த தினத்திலே இப்படிப்பட்ட நற்சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் நன்மை நற்பலன்களையே கொண்டு வந்து நம்மிடத்திலே சேர்க்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

காலை வணக்கம். 7:07 on the clock. Friday morning, Marisol morning காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்பாடி ஃப்ரைடே வந்துருச்சு, ஐ ஜாலி அப்படின்ட்டு ஒரு ஹாப்பினஸோட எந்திரிச்சு போயிட்டு இருக்கீங்களா நீங்க? இன்னைக்கு காலையில வந்து எனக்கு வந்து ஃப்ரைடே ஃபீல் கூட இல்லை, டு பி ஃப்ராங்க். ஏன்னா பொதுவாக ஃப்ரைடே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், பெருசாக டிராஃபிக் எல்லாம் இல்லாமல் இருக்கும்ல. அதுவும் இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் இல்லாததுனால சுத்தம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, சில சமயங்களில் நம்ம வந்து ஏர்லி மார்னிங்ஸ் வீக்கெண்ட்ஸில் எஸ்பெஷலி சண்டேஸில் காலங்கத்தால எந்திரிச்சு எங்கேயாவது போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு போவோம்ல, அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க ரோடில். சே இட் குட் பி லைக் ஏதாவது ஒரு ஸ்பாட்க்கு போகிறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிறதுக்கு, இல்லை வந்து கோவிலுக்கு போகிறதுக்கோ, இல்லை வந்து ஏர்லியாக வந்து ஏதோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட போகிறதுக்குலாம் சொல்லிட்டு எல்லாம் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் நாங்கள் பிளான் பண்ணுவோம் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டோன்னா. ஸோ அந்த நேரத்தில் வந்து எப்படி இருக்குமோ ரோடு, அதே மாதிரி எனக்கு ஒரு பக்கா சண்டே ஃபீல் தான் இன்னைக்கு மார்னிங் இருந்தது. சுத்தமாக டிராஃபிக் இல்லைன்னா சுத்தமாக டிராஃபிக் இல்லை. காலையில் எழுந்தோடனே வந்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, இப்போ நம்ம வீட்டோட யூனோ விண்டோ வழியாக பார்த்தோன்னா துபாய் லைன் ரோடு ஃபுல்லாக தெரியும். அப்படி பார்க்கும்பொழுது நான் ஜஸ்ட்டு எப்படி இருக்கு, வாகனங்கள்லாம் வந்து நிறைய போயிட்டுருக்கா என்ன எதுங்கிறதுலாம் நான் பார்ப்பேன். ஸோ சிட்டி வந்து அப்படி பஸ்ஸாக ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி நான் காலைல பார்ப்பேன். ஓகே, எல்லோரும் எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க, கிளம்புவோம் நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வைப் ஆஃப் த டே எனக்கு அங்கேருந்து தான் கிடைக்கும். ரோட்டில் வந்து எவ்வளோ கார்ஸ் போகுதுங்கிறத பார்த்து தான் எனக்கு ஒரு வைப் ஆஃப் த டே கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்சோன்னே இல்லவே இல்லை, அப்படியே ஒரு ஹார்ட்லி ஒரு ஒரு 30 seconds ஒரு கார், 40 seconds ஒரு கார், அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது. அப்போவே தெரிஞ்சது ஓகே ரோடு இன்னைக்கு ஜாலியாக இருக்க போது, காலியாக இருக்க போதே அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு என்ன வர வழியில் ஒரு ஹார்ட்லி ஒரு 2 signals நின்றுருப்பேன் அவ்வளோதான். ஏன்னா சுத்தமாக டிராஃபிக் இல்லை, எனக்கு ஒரு சண்டே மார்னிங் ஃபீல் மாதிரி இருந்தது. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கும் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கும், இப்படி கொஞ்சம் நேரத்தில் பயில பாகவும் பாரு. 311 E11 டிராஃபிக், ஆனால் இன்றைக்கி வந்து ஐ திங்க் 611 டிராஃபிக் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட் சி. ஸோ அப்படி இன்னும் ஒரு வெள்ளிக்கிழமை நமக்காக விடிஞ்சிருக்கு, நல்ல ஒரு நாளாக எல்லாருக்கும் அமையட்டும் இந்த வாரம். ஐ ஹோப் இட் வாஸ் அ குட் வீக் ஃபார் யூ. இல்லைங்க கடியாக இருந்தது இந்த வாரம் அப்படின்னா டோன்ட் வரி, இட்ஸ் ஓகே. நல்லா வீக்கெண்ட் வந்து இந்த வாரத்தை பற்றி எதுவும் நினைக்காம ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, வர வாரத்துக்காக ஃப்ரெஷ்ஷாக தயாராகிப்போம் சரியா? பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டே எப்படியாவது கடந்து போயிடலாம் ஓகே. எப்போ எல்லா வெள்ளிக்கிழமையும் சொல்கிற மாதிரி தான், சீக்கிரமாக உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு டென்ஷனும் இல்லாமல் வீக்கெண்ட் வந்து நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டீங்கன்னா சரியா? ஆஸ் ஆல்வேஸ் இப்போ எல்லாம் ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் மெர்சல் மார்னிங்கில் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க போகிறேன். நீங்களும் வந்து என் கூட அப்படி ஸ்டே பண்ணுங்க ஓகே. நிறைய பாட்டு, நல்ல நல்ல பாட்டெலாம் இருக்குது உங்களுக்காக. அநேகனோட ஆத்தாடியோட நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு ரிலாக்ஸ்டான வைபோட ஆரம்பிச்சாச்சு. இப்போ உங்களுக்காக அடுத்ததா செக்கச்சிவந்த வானம்ல இருந்து மழை குருவி, அப்புறம் காதல் கொண்டேன்ல இருந்து தேவதையை கண்டேன் இந்த பாட்டெல்லாம் ப்ளே பண்ண போறேன். நீங்க எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, வீக்கெண்ட் பிளான்லாம் என்ன, ஆர் இந்த வாரம் எப்படி இருந்தது, குட் நாட் சோ குட் ஆர் பேட் ஆர் கிரேட், எப்படி இருந்ததுங்கிறத வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க சரியா? ஆர்ஜி கீர்த்தனாங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஜஸ்ட் சென்ட் மீ எ மெசேஜ், KIRTHANA ஓகே அனுப்புங்க, நானும் பார்க்குறேன் ஓகே. ஒரு ஒரு மெசேஜாக பார்ப்போம் சரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நாரடி கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி?
2: ஹா.
1: ஹாரர்?
2: ஹா.
1: சஸ்பென்ஸ் த்ரில்லர்?
2: ஆ
1: த்ரில்லர்.
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
4: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply. Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
5: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது இந்த 5-year டூரிஸ்ட் வீசா பற்றி தான். ஸோ 5-year டூரிஸ்ட் வீசா வரப்போதுங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். அண்ட் நவ் இட் இஸ் ஃபைனலி தேர், இந்த 5 ஆண்டுகால மல்டிபிள் என்ட்ரி சுற்றுலா வீசா. ஸோ இப்போல்லாம் வந்து நம்ம யூஏக்கு வரணும்னா இன் ஜென்ரல் நம்ம எடுத்துக்கக்கூடிய வீசாலாம் வந்து சிங்கிள் என்ட்ரி வீசாவாக தான் இருக்குது. மல்டிபிள் என்ட்ரி வீசா இருந்துட்டு இருக்கு, பட் ஸ்டில் இவ்வளோ கன்வீனியண்டான இவ்வளோ நாட்கள் அதிகபட்சமாக தங்கக்கூடிய அளவுக்கு வீசா நமக்கு இல்லை. 5 இயர்ஸ்க்கு வேலிடிட்டி இருக்கிற மாதிரி மல்டிபிள் என்ட்ரி வீசா. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக பார்க்கறது என்னன்னா, பொதுவாக வந்து இப்போ நம்ம வீசாலாம் எடுத்து கொடுக்குறோம், டூரிஸ்ட் வீசாவில் வராங்கன்னா ஸ்பான்சர் அப்படிங்கிற பேரில் யாராவது ஒருத்தர் இருக்கணும் நமக்கு. ஆனால் இந்த 5 ஆண்டுகால மல்டிபிள் என்ட்ரி டூரிஸ்ட் வீசாவுக்கு வந்து அமீரகத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரோ இல்லை வந்து நிறுவனமோ ஸ்பான்சராக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவங்களாகவே வந்து விண்ணப்பிச்சுக்கலாம், சுயமாகவே வந்து விண்ணப்பிச்சுக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வீசா வழங்கப்பட்ட நாளில் இருந்து 5 வருஷத்துக்கு இது செல்லுபடி ஆகுமா. ஸோ இந்த 5 இயர்ஸில் எத்தனை தடவை வேணாலும் யூஏக்கு வந்துட்டு போகலாம். ஒரு தடவை யூஏக்குள்ள வந்தாங்கன்னா 90 டேஸ் வரைக்கும் அட் அ ஸ்ட்ரெச் வந்து தங்கலாம். தேவைப்பட்டா வந்து கூடுதலா இன்னொரு 90 டேஸ்க்கு கூட அவங்க தங்கக்கூடிய டைம் வந்து நீட்டிச்சுக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்குள்ள மொத்தமா 180 நாட்களுக்கு மேல யூஏல தங்கக்கூடாது. இது ஒன்னே ஒண்ணுதான் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷன். அண்ட் அமீரகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான டிஜிட்டல் தளங்கள் வழியாக 24 மணி நேரமும் ஆன்லைன்ல இந்த டூரிஸ்ட் வீசாக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம GDRFA தெரிவிச்சிருக்காங்க.
0: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. 91 போடு.

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Tamil 89.4. We'll be back after a short commercial break.
0: போங்க
1: முன்னாடி
2: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
0: நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin Joy of Summerல டைமண்ட் ஜுவல்லரிக்கு free cash vouchers, gold making charges வெறும் 1.99% முதல், old gold exchange க்கு 0 deduction.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: 611 ஃப்ரீயா இருக்கும் நினைச்சா 611 ஒரு கிராஷ் வேற. ஆமா, கவனேஜ் 2க்கு முன்னாடி அந்த ஒரு ஈனாக் இருக்கும் இல்லையா அவியர்ல, அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு கிராஷ் நான் இருக்கிறது பார்க்க முடியுது துபாய் நோக்கி நீங்க வரும்பொழுது. அதனால ஆனா என்ன, இட்ஸ் நாட் பேட், ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு தான் வந்து கன்ஜெஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இங்க நம்ம 311 பார்த்தோம்னா எங்க தெரியுமா, இந்த நாதல்ஹம்மர் சைடு ஆஃப் நாதல்ஹம்மர் வர்கா சைடு ஆஃப் 311 ஒரு கிராஷ் ஆயிருக்கு. கன்ஜெஷன் சொல்ல முடியாது, ஸ்லோ மூவிங் டிராஃபிக்கா இருக்கு. அண்ட் தென் இன்னும் ஃபர்தரா அந்த பக்கம் போனோம்னா ஷார்ஜா சைட்ல நம்ம பார்க்கும்பொழுது அந்த லேண்ட் ஃபில் சாலிட் வேஸ்ட் டம்பிங் எல்லாம் இருக்கு இல்லையா, கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் 5th நம்ம துபாய்க்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அங்க ஒரு கிராஷ் ஆயிருக்கு. அதனால 311 எப்பவும் இருக்கிற மாதிரியான நல்ல கன்ஜெஷன் பார்க்க முடியுது. E11 கொஞ்சம் எனக்கு தெரியல. அல்கூஸ்ல தான் வந்து அவ்வளோ ஒன்னு ரெண்டு கிராஷஸ் அண்ட் தென் அல்கூஸ் செகண்ட்ல இன்னொரு கிராஷ் அண்ட் வேற எங்க இந்த ஜேம்ஸ் வெலிங்டன் அகாடமி இருக்கு இல்லையா அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம பார்த்தோம்னா அங்கே ஒரு கிராஷ் ஒன்று இருக்கு. அண்ட் தென் துபாய் ஹில்ஸ் சைடு ஆஃப் வால்கேல பார்த்தோம்னா ஒரு கிராஷ் இருக்கு. அந்த ஹோல் ஸ்ட்ரெச் ஆஃப் வால்கேல வந்து இன்னைக்கு என்னமோ தெரியல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கிராஷஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பெத்தட்டிக்காக தான் இருக்கு. ஃப்ரைடே மார்னிங் வால்கேல இவ்வளோ கிராஷ் கன்ஜிஷன், ஐ எம் சோ சாரி. ஸோ பார்த்து பொறுமையாக பொறுமை இழக்காமல் டிரைவ் பண்ணிட்டு வாங்க.
0: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ராஜா முகமது சேட் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங், அல்கேல் ரோட் வந்து ஸ்லோ மூவிங் டிராபிக் போத் சைட் அப்படின்ட்டு. எஸ் மிஸ்டர் ராஜா முகமது, தேங்க்ஸ் ஃபார் தி அப்டேட். இந்த கிராஷஸ்னால தான் வந்து அல்கேல வந்து கொஞ்சம் பேடா இருக்கு சிச்சுவேஷன். அண்ட் ரிஸ்கான் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, துபாய் இண்டஸ்ட்ரியல் சிட்டியில இருந்து நான் மெசேஜ் பண்றேன். வீக் வாஸ் நாட் பேட், யோர் ஷோ இஸ் அமேசிங், கீப் கோயிங், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ரிஸ்கான், அண்ட் கிளாட் டு நோ தட் உங்க வீக் வாஸ் நாட் பேட். ஜமீர் அலி, குட் மார்னிங் ஃப்ரம் கீழக்கிடாரம் அப்படின்னு போட்டிருக்காரு. எந்த இடம் அது தெரியலையே, ஐ எம் சாரி, அப்படி ஒரு ஊர் இருக்கா? ஓகே. குணா மாதவன் வந்து சொல்லியிருக்காரு, காலை வணக்கம் தோழி, நலமா, நான் கத்தாரிலிருந்து குணா மாதவன். நல்லா இருக்கோம் குணா மாதவன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, அங்கே சிச்சுவேஷன்லாம் ஓகேயா? ஜெயசூர்யா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஹாய் கீர்த்தனா, ஹவ் யூ, குட் மார்னிங், சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஜெயசூர்யா தஞ்சாவூர் பட் இப்போ துபாயில் இருக்கேன், வெயிட்டிங் டு ஹியர் ஃப்ரம் யூ அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அண்ட் வேற யாரு, நௌரிஷ் வந்து நேத்திக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு, அதை நான் படிச்சிட்டேன்னா, சம்மர் பற்றி அவர் போட்டிருந்தாரு. யா, ஸோ சம்மர் வந்து ஃபர்ஸ்ட் நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. கருணா நவரத்னம், குட் மார்னிங் கீர்த்தனா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. தெய்வமுருகன், குட் மார்னிங். அன்வர், அதுக்கப்புறம் யோகராஜா, அப்புறம் முகமது அர்ஷத், குட் மார்னிங். சிந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங் ஃப்ரம் ஷார்ஜா அப்படின்ட்டு. குமார், குட் மார்னிங் உங்களுக்கும், ஜப்பான்லேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஃபரீக், குட் மார்னிங், I am good, நீங்க எப்படி இருக்கீங்க? ரவி ஃப்ரம் சென்னை, குட் மார்னிங். ரஷ்யா தேவி ஃப்ரம் தர்மபுரி, இங்க வந்து ஆடி ஒண்ணு பிளஸ் வெள்ளிக்கிழமை, ஆமா இல்ல, மறந்தே போச்சு பாருங்க. ஆடி வெள்ளி வைப்ஸ் இனிமே சூப்பரா இருக்குமே ஊர்ல. ஓ ரைட் ரைட் ரைட், ஆடி ஒண்ணு வேற இன்னைக்கு இங்க இருக்கிறதுனால தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்டு வெள்ளிக்கிழமை என்ஜாய்மெண்ட் அவ்வளவுதானே தவிர என்ன மாசங்கிறத கூட வந்து கவனிக்கல. ஸோ கோவிலுக்கெல்லாம் போயிட்டு செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆஹா, செம ஆடி வைப்ஸ் வந்து நம்ம ஊர்ல ஜாலியா இருக்கும். ஒரு தடவை வந்து எனக்கு ஆடி மாசம் டைம்ல ஊருக்கு போகிறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. அப்போ ஒரு நம்ம ஊர்ல எல்லாம் வந்து என்னன்னா, ஒரு தெருவுக்கு தெரு வந்து இந்த அம்மன் கோவில், அதுக்கப்புறம் வெவ்வேறு கோவில்கள்லாம் இருக்கும். அங்க வந்து அழகா அந்த ஆடி வெள்ளிக்கிழமையில வந்து பாட்டெல்லாம் கேட்கறது, அண்ட் தென் அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பூஜை எல்லாம் பண்றது, பிரசாதம் எல்லாம் கொடுக்கறது, அந்த வைபே வந்து வேற. அதுவும் நம்ம ஊர் பெண்கள்லாம் வந்து அழகா ஆடி மாசம்னா கேட்கவே வேண்டாம், எப்பவுமே மங்களகரமாக தான் இருப்பாங்க வெள்ளிக்கிழமை. ஆடி மாதம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மங்களகரமாக இருக்கும். ஸோ அந்த வைப் எல்லாம் இருக்கும். எனிவே, நைஸ். சர்தார் கான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங், இன்னைக்கு வந்து ஃப்ரைடே கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆயிருக்கு, அஜ்மான் டு ஜபலலி போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. நிவாஸ், குட் மார்னிங், ஹாப்பி வீக்கெண்ட் டு யூ டூ. சுதா ஃப்ரம் சிங்கப்பூர், குட் மார்னிங் உங்களுக்கும். ரவிசங்கர், குட் மார்னிங், ஹாப்பி வீக்கெண்ட். சரண் பாபு, குட் மார்னிங் டு யூ டூ. சங்கர், பாலகிருஷ்ணா, எல்லாருக்கும் குட் மார்னிங். ஓகே, அடுத்ததான் வந்து யாருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத கேட்டு பிளே பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். 800-8940 ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு. ஹாய், குட் மார்னிங்,
2: மார்னிங் கிருஷ்ணா. சுரேஷ் பாபு.
1: சுரேஷ் பாபு நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஆல் குட். எங்க போய் எந்த இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ ஜாலி தான் போங்க. ஓ மை காட், கேட்டு இருப்பாங்களா வீட்டுல? இப்போ
2: என்ன
1: மாதிரி நிறைய பேர் கேட்டு இருக்காங்க, எல்லாரும் அப்படி
2: இருப்பாங்களா?
1: சரி போங்க, என்ஜாய் பண்ணுங்க. சந்தோஷம் பாத்தீங்களா? எனிவே, அவருக்காக அவர் கேட்டு பாட்டு அடுத்ததா சில்லாக் சாங் ஆஃப் தி இயர் நான் ப்ளே பண்ணிடுறேன். நிழல்கள் படத்துல இருந்து ஒரு பிரேக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் டைம் இருந்ததுனா இன்னும் ஒரு பாட்டெல்லாம் கேளுங்க. பவழமல்லி பாட்டு வேற இருக்கே, அடடா. சரி, டைம் இருந்ததுன்னா பவழமல்லியும் சேர்த்து நான் அப்ளை பண்ணுறேன், சரியா? அப்புறம் 8 மணிக்கு மேல கிருஷ்ணி வருவாங்க செய்திகள்லாம் சொல்றதுக்கு, என்ன நடக்குது ஊர் உலகத்துலன்னு. அதுக்கப்புறமா திருப்பியும் நான் வருவேன் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. இது மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி. பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரும்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
6: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
7: கால் 0566-81234.
6: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
8: செழித்தையும் தமிழை.

0: எங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தண்ணீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: You are with Kirtana on Mersal Morning. Chillax song of the hour.
1: Brought to you by
3: Plots Nale, PropShell Dane. For details call 056-415-4242.

0: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: டவுன் டவுன் துபாயில் வெடிப்புகள் ஏற்பட்டதாக வெளியான தகவல்களை துபாய் அரசு ஊடக அலுவலகம் நிராகரித்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ராய்டர்ஸ் செய்தி சேவை வெளியிட்ட செய்தி தவறானது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னதாக துபாயின் நகர மையத்தில் இருந்து நேரில் கண்ட சாட்சிகள் டவுன் டவுன் பகுதியில் வெடிப்பு சத்தம் கேட்டதாக செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்ததாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருந்தது. பிராந்திய பதற்றம் தொடர்ந்தும் அதிகமாக இருந்த சூழலில் இந்த செய்தி பரவியது. இந்நிலையில் இச்செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று துபாய் ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களும் ஊடகங்களும் துல்லியமான தகவல்களை பெற அதிகாரப்பூர்வ ஆதாரங்களை மட்டுமே நம்புமாறும் வதந்திகள் அல்லது உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்புவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். துபாய் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறை விதிமுறைகளுக்கேற்ப துபாய் தொடர்பான தவறான செய்திகள் அல்லது தகவல்களை வெளியிடும் ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று துபாய் ஊடக அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் இன்று முதல் 3 நாட்களுக்கு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. துணை தூதரகம் அமைந்துள்ள பகுதியில் முன்னெடுக்கப்படும் சாலை பராமரிப்பு பணிகளின் காரணமாக இன்று காலை முதல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை துணை தூதரகம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 நாட்களிலும் துபாய் இந்திய துணை தூதரக வளாகத்தில் பாஸ்போர்ட், விசா மற்றும் சான்றொப்பம் தொடர்பான சேவைகள் வழங்கப்பட மாட்டாது என்று எக்ஸ் தளத்தில் துணை தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த சேவைகள் 2026 ஜூலை 20 திங்கட்கிழமை முதல் மீண்டும் தொடங்கும். அதற்கான முன்பதிவுகள் 2026 ஜூலை 19 அன்று இரவு 8 மணிக்கு திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அபுதாபியில் உள்ள இந்திய தூதரக வளாகத்தில் பாஸ்போர்ட், விசா மற்றும் சான்றொப்பம் தொடர்பான சேவைகள் இன்று வழக்கம்போல் செயற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க ராணுவம் ஈரானுக்கு எதிரான தனது சமீபத்திய மிகப்பெரிய தாக்குதல் நடவடிக்கைகளை நிறைவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. 6வது நாளாக ஈரான் மீது மோசமான தாக்குதல்களை அமெரிக்கா முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் கடலோர கண்காணிப்பு மற்றும் வான் பாதுகாப்பு தளங்கள், ராணுவ தளவாட உட்கட்டமைப்புகள் மற்றும் கடற்சார் திறன்களை இலக்கு வைத்து அமெரிக்க படைகள் போர் விமானங்கள், வான்வழி ட்ரோன்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி துல்லியமான ஆயுத தாக்குதல்களை மேற்கொண்டன. இந்நிலையில் ஈரான், கத்தார் மற்றும் குவைத்தில் அமெரிக்க இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றது.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டில் இன்று வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணி தொடங்குகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று ஆரம்பமாகும் நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் சுய கணக்கெடுப்பு இன்று தொடங்குகிறது. நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 16 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடக்க உள்ளதாக தமிழக இயக்குநர் சுந்தரேஷ் பாபு தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு, வீட்டுப்பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று 2 கட்டங்களாக நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அந்த வகையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணி நடைபெறவுள்ளது. சுய கணக்கெடுப்பு பணி ஜூலை 17ஆம் தேதி இன்று தொடங்குகிறது. பொதுமக்கள் http://sc.census.gov.in என்ற இணையதளத்தில் தங்களின் சுய விவரங்களை பதிவேற்றம் செய்யலாம். 16 மொழிகளில் பதிவேற்றம் செய்ய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: வினாத்தாள் கசிவுகளின் மையப்புள்ளியாக உத்தராகண்ட் மாநிலம் மாறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். உத்தராகண்ட் மாநிலம் வினாத்தாள் கசிவுகளின் மையமாக மாறிவிட்டதாகவும், இளைஞர்களின் எதிர்காலத்தில் ஏலம் விட அனுமதிக்க மாட்டோம் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். உத்தராகண்ட் தலைநகர் தீராதூரில் இன்று நடைபெறவுள்ள மாணவர்களுடனான கலந்துரையாடல் கூட்டத்துக்கு முன்னதாக நேற்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். தேவ பூமியான உத்தராகண்ட் மாநிலம் தற்போது வினாத்தாள் கசிவுகளின் மையப்புள்ளியாக மாறியுள்ளது. இங்குள்ள துணை பணியாளர்கள் தேர்வு வாரியத்தின் தேர்வுகளில் ஒரு முறைகேடான அமைப்பு வேரூன்றியுள்ளது என்று அவர் கூறினார். இதன் காரணமாக பத்துவாரி மற்றும் லேக் பால் போன்ற அரசு பணியிடங்கள் தகுதியின் அடிப்படையில் நிரப்பப்படாமல் முறைகேட்டில் ஈடுபடுபவர்களால் நிர்ணயிக்கப்படும் விலைக்கு விற்கப்படுகின்றன என்று அவர் கூறினார். முறைகேடுகளுக்கு எதிராக மத்திய அரசு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்த போதிலும் வினாத்தாள் கசிவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. சட்டம் வெறும் காகித அளவில் மட்டுமே உள்ளது, ஆனால் வினாத்தாள்கள் சந்தையில் தடையின்றி விற்கப்பட்டு வருகின்றன என்று அவர் மேலும் தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: தமிழ் பேசும் ஆறு அரசியல் தரப்புகள் ஒன்றிணைவது தமிழ் மக்களுக்கு ஒரு சாதகமான அறிகுறியாகும் என இலங்கையின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். சிங்கள மொழி பேசும் கட்சிகளிடம் இருந்து தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களுக்கு எந்தவொரு நிவாரணமும் கிடைக்காது என்ற எண்ணத்தில் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் எனவும் அவர் கூறினார். இந்நாட்டில் உள்ள தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் எதிர்காலம் குறித்து அவதானம் செலுத்தியே அந்தந்த கட்சிகளின் தலைவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர் என்று கூறினார். தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து வடக்கு கிழக்கு மக்கள் திருப்தி கொள்ளவில்லை என்றும் சி.வி. விக்னேஸ்வரன் கூறியுள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய இந்திய அணி 44 ஓவர்களில் 233 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அணி சார்பில் ஸ்ரேயாஸ் ஐயர் அதிகபட்சமாக 66 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். விராட் கோலி அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியதுடன் 65 ஓட்டங்களை பெற்று பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். ரோஹித் சர்மா 26 ஓட்டங்களையும், அணித்தலைவர் சுப்மன் கில் 31 ஓட்டங்களையும், இறுதி வரை களத்தில் நின்ற ஜாஸ்பிரீத் பும்ரா 20 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். அணியின் ஏனைய வீரர்கள் மிக குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்க செய்யப்பட்டனர். 234 என்ற வெற்றியில் கீரோக்கி பதிலளித்தாடிய இங்கிலாந்து அணி 44.1 ஓவரில் 6 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 235 ஓட்டங்களை பெற்றது. இதற்கமைய 35 பந்துகள் மீதமிருக்க இங்கிலாந்து அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. அணி சார்பில் இறுதி வரை களத்தில் நின்ற ஜோ ரூட் 99 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்து அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினார். வில் ஜேக்ஸ் 30 ஓட்டங்களையும், கஸ் ஆட்கின்சன் இறுதி வரை களத்தில் நின்று 23 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இதற்கமைய 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இரு அணிகளும் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளன. நேற்றைய போட்டியின் ஆட்ட நாயகனாக இங்கிலாந்து அணியின் ஜோ ரூட் தேர்வானார்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்றும் சில பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் வெப்பச்சலன மேகங்கள் உருவாகும் சாத்தியம் இருப்பதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று பொதுவாக ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவக்கூடும். உள்ளக பிராந்தியங்களில் இன்று 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையலாம். மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். நேற்றைய தினத்தில் அல் ஃபுஜைராவில் 23.2 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இன்று அபுதாபியில் 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயிலும் இன்று 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
5: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.
2: Star of the month. Star of the month.
3: பாடலாசிரியர் முத்துக்குமார்.
1: Brought you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து தனலட்சுமி ஹொசூர்ல இருந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, நாளைக்கு அவங்க சிஸ்டர் அஞ்சுக்கு பர்த்டே அப்படின்ட்டு விஷ் பண்ணணும்னு. அஞ்சுக்கு விஷிங் ஹர் அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே இன் அட்வான்ஸ். எங்களுடைய விஷஸ் வந்து நாங்கள் கன்வே பண்ணோம்னு சொல்லுங்க தனலட்சுமி. சரியா? அடுத்ததான் வந்து பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் அழகிய தமிழ் மகன், அதுக்கப்புறம் பவழமல்லி பாட்டு. ஆமாம், பவழமல்லி பாட்டு அப்பவே எனக்கு பிளே பண்ண முடியல, பட் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் பிளே பண்ண போறேன். ஸோ இந்த ரெண்டு பாட்டும் கேட்கறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham la inde gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: எஸ். ஸோ தங்கத்தோடைய விலை என்னவாயிற்று அப்படின்னு பார்த்தோம்னா, 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 481 திரும்ஸ் 50 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 446 திரும்ஸ். மறுபடியும் வந்து தங்கம் இந்த 480 and 440 ரேஞ்சில் வந்திருக்கு. அதனால கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet.

0: இப்படிதான் ஏதாச்சும் ஒன்று வந்துருது நமக்கு. பட் நான் இன்னும் டிராவல் பண்ணல. ஆனால் எத்தியாத் ரயிலினுடைய துபாய் ஸ்டேஷன் அவங்க ஓப்பன் பண்ணக்கூடிய டைமில் நிச்சயமாக ஃபர்ஸ்ட் டேவே போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம் இன்ஷால்லா. அண்ட் இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த எத்தியாத் ரயில் மொபிலிட்டியினுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் கமர்ஷியல் அண்ட் சப்போர்ட் அவர்கள் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு. என்னன்னா, நாங்கள் எப்படி அபுதாபி அண்ட் ஃபுஜேரா ஸ்டேஷன்ஸ்க்கு நடுவில் வந்து கனெக்டிவிட்டி எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து இப்போ நாங்கள் இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணமோ அதே மாதிரி துபாய் அண்ட் அல்தே இதுக்கு நடுவில் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தது என்னன்னா, நம்ம எத்தியாத் ரயில் வந்து இட் இல் பி கனெக்டட் டு துபாய் மெட்ரோ. ஸோ தட் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம போயிடலாம். இப்போ வந்து துபாய் மெட்ரோ அண்ட் ட்ராம் வந்து எப்படி கனெக்டடாக இருக்கு, அதோட வந்து பஸ் ஸ்டேஷன்ஸ் அண்ட் டாக்ஸி ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து ஈஸிலி அக்சசபிளாக இருக்குல்ல. அதனால இது எல்லாமே வந்து அழகாக ஒரு செயின் நெட்ஒர்க் மாதிரி இருக்கும். ஸோ தட் மக்களுக்கு வந்து ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லேருந்து இன்னொரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்க்கு வந்து சீம்லெஸ்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ எக்ஸாக்ட்லி அதே தான் வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க. சீம்லெஸ் கனெக்டிவிட்டி வந்து எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நினச்சிருக்கோம். அண்ட் இப்போ பார்த்தோன்னா ஸ்டேஷன் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடின்னு சொல்லிட்டு சில பிக்சர்லாம் கூட வெளியிட்டிருக்காங்க. துபாய் ஸ்டேஷன் டு துபாய் மெட்ரோ ஜுமேரா கால்ஃப் எஸ்டேட் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபுட் பிரிட்ஜ் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கக்கூடிய பிக்சர் வந்து வெளியாகி இருக்கு. அண்ட் ரூட் மேப் எல்லாம் கூட வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் துபாய் ஸ்டேஷன் வந்து இட் இஸ் ஆக்சுவலி மச் பிகர், நம்ம நினைக்கிறத விட ரொம்ப பெரிய ஒரு நெட்ஒர்க்காக தான் இருக்க போகுது. லார்ஜர் ஒரு ஒரு லார்ஜான ஒரு 900 கிலோமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பெரிய ஒரு பிளானாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ருவேஸ், அல்மெர்ஃபா, ஷார்ஜா, அல்தேத், அபுதாபி, துபாய், அப்புறம் வந்து ஃபுஜேரான்னு சொல்லி இது எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்க போகுது. அண்ட் ஒவ்வொரு ட்ரெயினும் வந்து இட் கேன் கேரி அப் டு 400 பேசஞ்சர்ஸ் அண்ட் மல்டிபிள் ட்ரிப்ஸும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி கன்வீனியன்ட். ஏன்னா நம்ம எத்தியாத் ரயிலோட அபுதாபி ஃபுஜேரா ரூட்டோட அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது எவ்வளவு டாப் கிளாஸாக இருக்கு, உள்ள வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கு. போயிட்டு வந்தவங்கலாம் அதுதான் சொன்னாங்க, ஃப்ளைட்டில் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் இன்னும் ஒரு ஹார்ட்லி இன்னும் ஒரு 70-75 days தான் இருக்கு துபாய் உடைய எத்தியாத் ரயில் ஓப்பன் பண்ணுறதுக்காக. ஸோ செப்டம்பர் 30th ஓப்பன் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஜுமேரா கால்ஃப் எஸ்டேட்ஸ்குள்ள லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஸ்டேஷன் தான் இது. அண்ட் இட் இஸ் டைரக்ட்லி அலாங் ஷேக் முகமது பின் ஜாயத் ரோடு. ஈஸியாக வந்து ரோடும் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஜஸ்ட் கேன் நாட் வெயிட், பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது நம்ம எத்தியாத் ரயிலினுடைய துபாய் ஸ்டேஷன்ஸ்னு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: back to back அடுத்து ரெண்டு பாட்டு.

0: Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre la poi rasika porom.
1: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndhu kondadunga.
0: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் ALD Properties நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
1: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 050-675-2828. அடுத்த 30 million AV grand prize winner ready.
0: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 million dirham jackpot-ஐ வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல இரவு 9:30 மணிக்கு நடக்குது. இன்னும் ஒரு 30 million dirhams grand prize மற்றும் 5 million dirham second prize உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
1: இப்பவே உங்க டிக்கெட்டை the uaelottery.ae-ல வாங்குங்க.
0: Brought to you by the game LLC. Licensed by GCGRA for 18 and above only. TNC apply. சென்னையில பட்டயக்கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566681234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
0: தமிழ் FM தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
2: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
2: அடிங்க.
0: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply. Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
1: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: ஜாயா லுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாயா லுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாயா லுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
1: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். போங்க VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
2: Chennai's top 5 locations ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai's up to 40 lakhs price discount order unga villa book pannunga. Yes, 2BHK ku 20 lakhs discount, 3BHK ku 30 lakhs discount and 4BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
1: In the discount sale event coming Sunday July 19th, Sunday 10 AM to 8 PM, Park Regis Hotel near Bergerman la nadakkavirukku. Call 054-767-3111, 054-767-3111. 1 lakh illa 2 lakhs illenge, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
3: Chennai Porur la SS Hyderabad Biryani open pandrappa oru tharamana sambhavam nadandhuche, nyabagam irukka?
4: Nyabagam irukku.
3: Adhe mari Dubai la nadakka pogudhe SS Bucket Biryani thannudaiya 4th kilaiya Derala July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
1: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.

0: மெர்சல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சம்மர் ஹாலிடேஸ்ல இருக்கோம். இப்ப நம்ம திருமண பக்கம் எல்லாம் இல்ல, வி கேன் சி எல்லா பக்கமும் சேல் போட்டிருக்காங்க. எல்லா பக்கமும் வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர், என்ன பண்றது? கையில நம்ம கிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா நம்மளால வந்து செலவு பண்ணாம இருக்க முடியாது. ஆர் லைக் கையில பணம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து நம்ம செலவு பண்ணலாமே, இது வாங்கலாமே அது வாங்கலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். ஆனா என்ன தெரியுமா, ஒரே ஒரு விஷயம், இப்போ நம்ம வீட்டுல வந்து எத்தனை பொருட்கள் சேர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கறது நம்ம ஒரு இடத்துல உட்காந்து பார்த்தோம்னா தான் தெரியும். இல்ல இப்போ ரொம்ப ஈஸியா நம்மளால வந்து எல்லாமே வாங்க முடியுது. வாங்க முடியுதுன்னா நம்ம கையில பணம் இருக்கோ இல்லையோ, கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒண்ணு இருக்கு, அதனால நம்ம பாட்டுக்கு ஈஸியா போட்டு வாங்கிடுறோம். கையில வந்து அந்த ஒரு பிசிக்கலி பணத்தை இப்படி தொட்டு இப்படி எண்ணி பார்த்து கொடுக்கும்போதுதான் அந்த ஒரு வலி தெரியும். கண்ணில் பார்க்காத வரைக்கும் வந்து டக்கு டக்குனே அவ்வளவுதான், டிரான்சாக்ஷன் முடிஞ்சது, ஓடிபி வந்ததா, ஓகே எஸ் கிளிக் டன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். பட் லிட்ரலி கையில வந்து பணமா இருந்ததுன்னா அதோடைய அந்த பவரே வேற. அண்ட் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூடிய நம்ம ரெஸ்பான்சிபிளா எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவோமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். எனிவே இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போதான் ரீசெண்டாக வந்து இந்த அண்ட் இன்னொன்று, நம்ம வந்து எவ்வளோ பணம் செலவழிக்கிறோங்கிறத வந்து ஒரு ட்ராக்கே வச்சுக்காமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். பிகாஸ் நம்ம பண்ணக்கூடிய அந்த செலவுகளுடைய அந்த டிரான்சாக்ஷன் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து நமக்கு ஆன்லைனில் வந்துடுறதுனால மெயில் அது பாட்டுக்கு போயிடுது ஆட்டோமேட்டிக்காக. யாரும் பொறுமையாக உட்காந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறது கூட கிடையாது. எங்கிட்டலாம் வந்து கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கறது கூட வந்து லேசியாக இருக்கும். காரணம் அது வந்து இப்படி பாஸ்வேர்டெலாம் வந்து என்டர் பண்ண சொல்லுவோம், உங்களுடைய இந்த டேட் ஆஃப் பர்த் அப்படி இப்படி இந்த காம்பினேஷனில் என்டர் பண்ணுங்கன்ட்டு. அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோம்னா இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்ஸைட்டி எல்லாம் வந்துருமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்ஸைட்டியின் காரணமாகவே வந்து ஓப்பன்லாம் பண்ணுறது கிடையாது. பட் ஐ திங்க் வி ஆல் ஷுட் மேக் இட் அ ஹேபிட். இல்லை நிறைய பேருக்கு இருக்குமா இருக்கும், வி ஆல்னு சொல்லிட்டு எல்லாரையும் நான் வந்து சேர்த்துக்க விரும்பலை. பட் என்ன மாதிரியும் சில பேர் இருப்பீங்க, எவ்வளோ பணம் வந்து நம்ம செலவு பண்ணுறோம் ஏதுங்கிறத வந்து அப்பப்போ கொஞ்சம் கவனித்து இங்கே அதிகமாக செலவு பண்ணுறோம் அங்கே அதிகமாக செலவு பண்ணுறோம்னா தான் நமக்கு வந்து தெரியும் எங்கெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாமல் பணத்தெல்லாம் விட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் மெயில் வந்தது, அதனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. எனிவே அடுத்ததான் உங்களுக்காக கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர் ப்ளே பண்ண போகிறேன், ரெட்டவால் குருவி படத்துலேருந்து. சரியா? ஸோ அந்த பாட்டு கேளுங்க. பட் அதுக்கு முன்னாடி லெட் மீ ரிமைண்ட் யூ, இப்போ வீக்கெண்டும் வந்தாச்சு. இந்த வீக்கெண்ட் நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? நல்ல கமா கமா கமான டேஸ்டியான ஒரு பிளான் உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? நீங்கள் தான் கேட்டுட்ருப்பீங்களே, எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணவே முடியாது உங்களால். நம்ம SS பக்கெட் பிரியாணி இல்லையா, பிரியாணி பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க? SS பக்கெட் பிரியாணி இங்கே நம்ம துபாய் லவர்ஸ்க்காகவே அவங்களுடைய அடுத்த கிளையை ஓப்பன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ சென்னையை வந்து ஒரு கலக்கு கலக்குனா SS ஹைதராபாத் பக்கெட் பிரியாணி இப்போது தேராவில் அவங்களுடைய 4th பிரான்ச்சை July 19th, தட் இஸ் நாளானிக்கு வந்து கிராண்டாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஓப்பனிங் செலிப்ரேஷன் ஸ்பெஷலாக நம்ம துபாய் மக்களுக்காக அவங்க சொல்கிறது என்னென்னா, 2 சிக்கன் பிரியாணி வாங்குங்க, 1 சிக்கன் பிரியாணி நாங்கள் ஃப்ரீயாக தரோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. அன்னைக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் செலிப்ரேஷன், பிரியாணியோட அந்த ஒரு செலிப்ரேஷனை வந்து நம்ம கொண்டாட போகிறோம். அதனால சண்டே பிரியாணி உங்களுக்கு SS ஹைதராபாத் பக்கெட் பிரியாணி வகையாக இருக்கட்டும். சரியா? மறந்துடாதீங்க, ஜிஆர்ஆரில் ஓப்பன் பண்ண போகிறாங்க வர July 19th கிராண்டாக. 2 சிக்கன் பிரியாணி வாங்குறீங்கன்னா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. என்ஜாய்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alakasin, Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99%.

0: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy, I need this. பேக் நவ் நானும் US ல கூட அதே FM தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: ஒரு திரஹாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய் என்ன சொல்ற?
2: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரஹாம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹாம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹாம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திரஹாம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
5: VNCT Global இன் துபாய் சம்மர் டிஸ்கவுண்ட் வில்லா சேல்ஸ், 20 lakhs to 40 lakhs வரைக்கும் பிரைஸ் டிஸ்கவுண்ட்.
4: சென்னையோட டாப் 5 லொகேஷன்ஸ் ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில அப் டு 40 lakhs பிரைஸ் டிஸ்கவுண்டோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. எஸ், 2BHK-க்கு 20 lakhs டிஸ்கவுண்ட், 3BHK-க்கு 30 lakhs டிஸ்கவுண்ட் அண்ட் 4BHK-க்கு 40 lakhs டிஸ்கவுண்ட். கூடவே 15 years ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃப்ரீ ரெண்டல் சப்போர்ட்.
5: இந்த டிஸ்கவுண்ட் சேல் ஈவென்ட் கமிங் சண்டே July 19, சண்டே 10 AM to 8 PM பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன்ல நடக்கவிருக்கு. கால்
6: 0545761334 0545761334 1 lakh இல்ல 2 lakhs இல்லங்க 20 lakhs to 40 lakhs சூப்பர் டிஸ்கவுண்ட் ஆன் ஆல் வில்லா ப்ராஜெக்ட்ஸ் சென்னை போரூர்ல. SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
7: ஞாபகம் இருக்கு.
6: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-8134.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன்.

0: ஒரு பக்கம் நம்ம எல்லாரும் இங்க எத்தியாத்ரையில கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தான் இன்னைக்கு நம்ம இந்தியால ஹிஸ்டாரிக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் இன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்களால துவக்கி வைக்கப்பட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி தான் வந்து எல்லா பக்கமும் பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ஒரு ப்ரௌட் அண்ட் ஹிஸ்டாரிக் மூமெண்ட் ஆஸ் இந்தியன்ஸ் ஆகிய நமக்கு. ஸோ ஃபியூச்சருக்கான ஒரு சரியான பாதையை நோக்கி, ஒரு சஸ்டெயினபிளான ஒரு ஃபியூச்சரை நோக்கி நம்ம இந்தியா பயணம் தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது வெரி வெரி ஹாப்பி. யூனோ, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்பாக பார்க்கப்படுது, ஒரு டுவர்ட்ஸ் கிளீனர் அண்ட் கிரீனர் இந்தியா. நம்ம இந்தியன் ரயில்வேஸ் தான் வந்து சக்சஸ்ஃபுல்லாக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த முதல் ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் வந்து இட்ஸ் கோயிங் டு கோ பிட்வீன் டெல்லி அண்ட் ஜிந்த் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து இப்போ ஃபார் நவ் பேசஞ்சர் சர்வீஸ் ஆக ஜிந்த் அண்ட் சோனாபட் ரூட்ல வந்து இப்போ ஒர்க் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் அப்படிங்கிறது இந்த நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு. பல விஷயங்களை வந்து நம்ம கன்சிடர் பண்ணும்போது, ஏன்னா பொதுவாக ஃபாசில் ஃபியூல்ஸால ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸ் அது வந்து எவ்வளோ காஸ்ட்லி ஆகுது, அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் மற்ற நாடுகளை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்தியா பார்த்தோம்னா ஃபாசில் ஃபியூல்ஸ்க்காக மற்ற நாடுகளை டிபெண்ட் பண்ணி இருக்கும்பொழுது பல ஜியோ பாலிட்டிகல் டென்ஷன்ஸின் காரணமாக விலை ஏற இறங்க எத்தனைலாம் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது இது செல்ஃப் சஸ்டெயினபிளான ஒரு மூவாக நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் அப்படிங்கிறது எப்படி ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னாலஜி தான். அகேன், இப்போது ஹைட்ரஜன் அப்படிங்கிற இந்த கேஸை வந்து ட்ரெயினில் ஃபில் பண்ணிவிடுவாங்க, இன்ஸ்டெட் ஆஃப் நம்மளுடைய டீசல் ஒரு மற்ற ஃபாசில் ஃபியூவல்க்கு பதிலாக ஹைட்ரஜன் கேஸை வந்து ஃபில் பண்ணி சேஃபாக அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. அண்ட் அந்த ட்ரெயின்ஸ்குள்ளே வந்து ஃபியூவல் செல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபியூவல் செல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு டேங்க்ல இருக்கிற ஹைட்ரஜனை எடுத்துட்டு காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வச்சு கம்பைன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியாக தயாரிச்சு கொடுக்கும். அண்ட் அதன் மூலமாக ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து இயங்கும். ஸோ இதில் இதன் மூலமாக வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியில தான் இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் இயங்க போகுது. அண்ட் இது ஏன் சஸ்டெயினபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இதோடைய எமிஷன்ஸ் எதுவுமே இருக்காது. மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா வாட்டர் வேப்பர் தான் வந்து இருக்கும். ஏர் பொல்யூஷனை வந்து கம்மி பண்ணும். அண்ட் கிளீனர் அண்ட் க்ரீனர் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் அகேன் சொன்ன மாதிரி ஃபாசில் ஃபியூவல்ஸ் மேலே நம்ம டிபெண்ட்டாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அது இதெல்லாம் தான் வந்து பெரிய பெரிய அட்வான்டேஜஸாக பார்க்கப்படுது. அண்ட் இந்தியாவினுடைய கிளீன் எனர்ஜி அண்ட் இன்னோவேஷன் கோல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். அண்ட் இந்தியன் ரயில்வேஸை டுவர்ட்ஸ் சஸ்டெயினபிள் ஃபியூச்சரை நோக்கி கொண்டு போகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ட்ரையல்ஸ் அண்ட் சேஃப்டி செக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃப்ளாக் ஆஃப் ஆகுது இந்தியாவினுடைய ஹிஸ்டாரிக் ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயின்ஸ்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: துபாய் தொடர்பாக பொய்யான செய்திகள் அல்லது உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை வெளியிடும் ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துபாய் அரசு ஊடக அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கைகள் துபாய் அமீரகம் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைமுறையில் உள்ள உள்ளூர் மற்றும் கூட்டாட்சி சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறை விதிமுறைகளுக்கு ஏற்ப மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டவுன் டவுன் துபாயில் வெடிப்புகள் ஏற்பட்டதாக வெளியான தகவல்களை துபாய் அரசு ஊடக அலுவலகம் நிராகரித்துள்ளது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக ராய்டர்ஸ் செய்தி சேவை வெளியிட்ட செய்தி தவறானது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணையில் நிலவும் நெருக்கடி உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக சர்வதேச எரிசக்தி முகமையின் தலைவர் ஃபிட்டி பரோல் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எண்ணெய் பாதுகாப்பு இன்னும் மிக முக்கியமான பிரச்சினையாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மேலும் தற்போதைய நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படாவிட்டால் உலக நாடுகள் கவலைப்பட வேண்டிய சூழல் உருவாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: தமிழக செய்திகள்.
3: தொல்லியல் துறையின் ஓய்வு பெற்ற இணை தலைமை இயக்குநரான எம் நம்பிராஜன் தலைமையில் 14 பேர் அடங்கிய தமிழ்நாடு புராதன சின்னங்கள் ஆணையம் அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இத்தகவலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு புராதன சின்னங்கள் பாதுகாப்பு ஆணையம் அமைக்க ஏற்படும் காலதாமதம் குறித்தும் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது.
1: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க முதல் ஹைட்ரஜன் ரயில் சென்னை பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் முழுமையாக வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டது. சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத இந்த ஹைட்ரஜன் ரயில் அரியானா மாநிலத்தின் மின்மயமாக்கப்படாத 89 கிலோமீட்டர் நீளமுள்ள ஜிந்த் சோனிபட் வழித்தடத்தில் உள்ள 12 ரயில் நிலையங்களை இணைக்கும் வகையில் இயக்கப்பட உள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்ன உயிரிழந்தார். துப்பாக்கிச்சூட்டு காயத்துடன் அவர் முல்லேரியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் தமக்கு தாமே துப்பாக்கிச்சூட்டை ஏற்படுத்தி தற்கொலை செய்ய முயற்சித்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. 1986 உதவி பயிற்சி போலீஸ் அத்தியட்சகராக போலீஸ் சேவையில் இணைந்து கொண்ட சி டி விக்ரமரத்ன 34 வருடங்களுக்கும் அதிக காலம் போலீஸ் சேவையில் ஈடுபட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை அடுத்து போலீஸ் மா அதிபராக இருந்த பூஜித் ஜாசுந்தர கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்ட நிலையில் பதில் போலீஸ் மா அதிபராக சி டி விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டிருந்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பிடித்து ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 140 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. 141 என்ற வெற்றி இலக்கை நியூசிலாந்து 39.3 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்த நிலையில் அடைந்தது. இதற்கு மிக நியூசிலாந்து அணி இந்த போட்டியில் 63 பந்துகள் மீதம் இருக்க 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியின் ஆட்ட நாயகராக ஜெய்டன் லனாக்ஸ் தீர்மானார். இந்த வெற்றியுடன் 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 2-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்து அணி முன்னிலை பெற்றுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: பேக் ஹாப்பி ஃப்ரைடே மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். அப்பா எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கீங்க? நான் கூட வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி நினைச்சேன் நம்ம மட்டும் தான் இப்படி இருப்போம் போல இருக்கு அப்படின்ட்டு. பட் நம்மளாம் நிறைய பேர் அப்படி இருப்போங்கிற ஒரு தாட்டை எனக்கு இருந்தது. ஆனால் நீங்களாவே வந்து ஒத்துவீங்க நான் நினைக்கலாம். என்ன ஆச்சு, என்ன நடந்தது, என்ன பேசினமா நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லை, இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து மாதம் மாதம் வரும்ல, அதெல்லாம் இப்போ நமக்கு இமெயில் வழியாக தான் வருது. முன்னெல்லாம் வந்து ஹார்ட் காப்பியெல்லாம் வந்துட்டு இருந்தது. ஹார்ட் காப்பி ஸ்டாப் பண்ணி பல வருஷங்கள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இமெயில் எல்லாம் வரும்பொழுது அதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது, நிறைய பேர் வந்து கவனிக்கிறது இல்லை, ஓப்பன் கூட பண்ணி பார்க்கறதில்ல. அண்ட் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம், டக்குனு வந்து ஃபோனில் டேப் பண்ணி பண்ணுறோம், இல்லைனா வந்து இந்த ஆப்பிள் பே, கூகுள் பே இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால கையில் வந்து அந்த பணத்தை தொட்டு நம்ம இத்தனை திரம்னு கொடுக்கும்போது ஒரு 10 திரம் கூட வந்து ஹெவியாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தொட்டு நம்ம வந்து கொடுக்காததன் காரணத்தினால நம்ம பாட்டுக்கு மைண்ட்லெஸ்ஸாக செலவு பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கறதே இல்லை. அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எங்கே தேவையில்லாமல் விரயமாயிட்டு இருக்கு பணங்கிறது. சொல்லிட்டு இருந்தேன் நான், ஏன்னா எனக்கு அப்போ தான் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் மெயில் வந்தது, அதை அப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ டக்குனு உங்கள்ட்டையும் சொல்லாமே தோணுச்சுன்னு 2-3 பேர் வந்து எனக்கு சொன்னீங்க. ஆமாம் கீர்த்தனா, நானும் அதே மாதிரி தான், ஸ்டேட்மெண்ட் நானும் ஓப்பனே பண்ணுறது இல்லை, நீங்கள் சொன்னோன்னே தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சில பேர் சொன்னீங்க. பட் எஸ் அது வந்து ஒரு தேவையான ஒரு பழக்கம், பார்த்தோன்னா தான் தெரியும் எங்கே தேவையில்லாமல் பணத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்ட்டு. எனிவே ஜஸ்ட் ரிமைண்டர் ஃபார் தேட். அண்ட் பேக் டு பேக் 2 பாட்டில் உங்களுக்கு கந்தசாமியிலேருந்து எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி அண்ட் தோரணைங்கிலிருந்து வாச்செல்லம் வாச்செல்லம்ங்கிற 2 பாட்டும் நான் பிளே பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி 2 முக்கியமான அப்டேட்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை
0: கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பல நாடுகளில் வந்து அந்த காஃப் சிரப்புங்கிறது கொஞ்சம் சென்சிட்டிவான ஒன்றா இருக்குங்கிற மாதிரி இப்போ ஒரு ஆர்டிகல் பார்த்தேன், சரி உங்கள்கிட்ட வந்து சொல்லாமே தோணுச்சு. ஸோ இந்த காஃப் சிரப்புங்கிறது நம்மள நிறைய பேர் ஓவர் த கவுண்டரில் வாங்கிடுவோம். அதாவது மெடிக்கல் ஷாப்புக்கு போவோம், எனக்கு இந்த காஃப் சிரப் வேணும்னு கேட்போம், அவங்க கொடுப்பாங்க, அதை எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். பட் சில கண்ட்ரீஸில் பார்த்தோன்னா காஃப் சிரப்பில் இருக்கக்கூடிய சில சப்ஸ்டன்சஸ் வந்து நார்காட்டிக்ஸாக கருதப்படுது. போதைப் பொருட்கள் கீழே அந்த கேட்டகரியில் வரக்கூடிய சில யூனோ ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சில சப்ஸ்டன்சஸ் எல்லாம் வந்து இந்த காஃப் சிரப்பில் இருக்குங்கிற மாதிரி ஒரு செய்தி பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரீஸில் வந்து பார்த்தா கொடின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட், இது வந்து நிறைய காமனான காஃப் சிரப்ஸில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்கிரீடியண்ட்டாக பார்க்கப்படுது. நிறைய காஃப் அண்ட் கோல்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியண்ட்டாக பார்க்கப்படுது. இது வந்து ஒரு கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்ஸாக வந்து கிரீஸ் மாதிரியான நாடுகளில் வச்சிருக்காங்க. ஸோ வேறு நாடுகளில் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவிலலாம் வந்து காஃப் சிரப் ஓவர் த கவுண்டர் கிடைக்குதுன்னா அந்த காஃப் சிரப்பை நம்ம வந்து நம்ம தான் வாங்கிட்டோமே ஃபார்மசிலன்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை கேரி பண்ணிட்டு போனோம்னா நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. நம்ம எந்த கண்ட்ரியில் போய் லேண்ட் பண்ணுறோமோ அங்கே வந்து நமக்கு ட்ரபிள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி தான் வந்து ஜப்பான்லேயும் இந்த கொடியின் பேஸ்டான மெடிக்கேஷன்ஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு 14 டேஸ் முன்னாடியே வந்து பெர்மிஷன் எடுத்துக்கணுமா. அண்ட் சில சில சென்சிட்டிவான ஐட்டம்ஸ் எல்லாம் சில சென்சிட்டிவான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற அந்த காரணத்தினால ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸாக தான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. வேலிட் ப்ரிஸ்கிரிப்ஷன் உங்களுடைய நாட்டிலிருந்து உங்களுக்கு இருந்ததுனாலும் அது அங்கே ஜப்பானில் நீங்கள் லேண்ட் ஆகக்கூடிய கண்ட்ரியில் வந்து வேலிடாக இருக்காது. அதனால இப்படி மெடிசன்ஸ் எல்லாம் வந்து கேரி பண்ணிட்டு போகும்பொழுது யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம யூஏயில் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிஸ்கிரிப்ஷனோட நம்ம ஒரு ஒரு மெடிசனை வாங்கியிருக்கோம் அப்படின்னாலும் கூட அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய சில மிடில் ஈஸ்டன் கண்ட்ரீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால நீங்கள் ஊருக்கெல்லாம் போக போகிறீங்க, எஸ்பெஷலி இப்படி வெவ்வேறு நாடுகளுக்கெல்லாம் போகிறீங்கன்னா ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். அண்ட் இன்னொன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கட்டாரில் கூட வந்து நம்ம பார்த்தோன்னா ஓவர் த கவுண்டர் காஃப் அண்ட் கோல்ட் ரெமடிஸ்க்கு கூட நமக்கு வந்து இட் இஸ் வெரி வெரி சென்சிட்டிவாக இருக்குது. நம்ம வந்து பெர்மிஷன் எடுக்காம ஒரு ஐ மீன் பிரிஸ்கிரிப்ஷன் எடுக்காம ஒரு அன்அக்கம்பனிட் பாக்ஸ் ஆஃப் யூனோ ஃப்ளூ டேப்லெட்டோ இல்லை இந்த மாதிரி ரிலேட்டடான மெடிசன்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னா கூட நம்ம வந்து சீரியஸான பிரச்சனைகளில் போய் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அங்கே என்னெல்லாம் ப்ரோஹிபிட்டட் சப்ஸ்டன்சஸ்ங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போங்கங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல்.
1: UAE update brought to you by ABC Cargo One Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo One Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply. back to back அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஏய் கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, வந்த சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இன்சையால நொந்த சாமி, உன் கையில சிக்க மாட்டான் இந்த

0: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
1: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
0: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
1: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
2: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
3: சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
3: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
5: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
2: இட் ஃபைனலி இஸ் ஹேப்பனிங்.
1: இட்ஸ் ஹேப்பனிங்.
3: இட்ஸ் ஹேப்பனிங்.
2: யே Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre-la poi rasika porom.
4: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndhu kondaadunga.
0: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
4: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
5: We'll be back after a short commercial break.
0: சென்னையில பட்டயக்கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
4: கால் 0566681234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. எந்த ஸ்டெப்பும் எடுக்காம முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்யூஷனே கிடைக்காது. ஸ்கின் கேர், ஹேர் கேர், க்ரானிக் பேக் பெயின், நெக் பெயின், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அதோட ரூட் காஸ கண்டுபிடிச்சு 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
0: கால் 0433555139. சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
6: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
0: VNCT குளோபலின் துபாய் சம்மர் டிஸ்கவுண்ட் வில்லா சேல்ஸ், 20 டு 40 வரைக்கும் பிரைஸ் டிஸ்கவுண்ட்.
4: சென்னையோட டாப் 5 லொகேஷன்ஸ் ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில அப் டு 40 பிரைஸ் டிஸ்கவுண்டோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. எஸ், 2BHK-க்கு 20 டிஸ்கவுண்ட், 3BHK-க்கு 30 டிஸ்கவுண்ட் அண்ட் 4BHK-க்கு 40 டிஸ்கவுண்ட். கூடவே 15 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃப்ரீ ரெண்டல் சப்போர்ட்.
0: இந்த டிஸ்கவுண்ட் சேல் ஈவென்ட் கமிங் சண்டே ஜூலை 19, சண்டே 10 AM டு 8 PM பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன்ல நடக்கவிருக்கு. கால் 0547673111, 0547673111. 1 lakh இல்ல 2 lakhs இல்லங்க, 20 lakhs to 40 lakhs சூப்பர் டிஸ்கவுண்ட் ஆன் ஆல் வில்லா.

0: மெர்சல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா.
1: சொல்லியாகணும், நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
0: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234. எந்த ஸ்டெப் எடுக்காம முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்யூஷனே கிடைக்காது. ஸ்கின் கேர், ஹேர் கேர், கிரானிக் பேக் பெயின், நெக் பெயின், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரேன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அதோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சு 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
1: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 ரூபாய் தான்.
0: கால் 0435-5139. ஒரு 12 கலரை மிக்சிங் பண்ணி ஒரு டிசைனை போட்டா
1: ராசா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். டாஸ் ரோட் டெக்கார் பாத்துப்பாங்க. கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், வில்லாஸ், ரீடெய்ல் ஷாப்ஸ், F&B, ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோர் வொர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் பிரிசிஷனோட செய்வாங்க.
2: கால் 0524745525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல்கர்ஹூத், துபாய். டாஸ் ரவுண்ட் டிசைர் டெலிவர்.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம். ஜெயம் பிராண்ட் ஏசிடா, ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
0: VNCT Global இன் துபாய் சம்மர் டிஸ்கவுண்ட் வில்லா சேல்ஸ். 20 லாக்ஸ் டு 40 லாக்ஸ் வரைக்கும் பிரைஸ் டிஸ்கவுண்ட்.
1: சென்னையோட டாப் 5 லொகேஷன்ஸ் ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில அப் டு 40 லாக்ஸ் பிரைஸ் டிஸ்கவுண்டோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. எஸ், 2BHK-க்கு 20 லாக்ஸ் டிஸ்கவுண்ட், 3BHK-க்கு 30 லாக்ஸ் டிஸ்கவுண்ட் அண்ட் 4BHK-க்கு 40 லாக்ஸ் டிஸ்கவுண்ட். கூடவே 15 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃப்ரீ ரெண்டல் சப்போர்ட்.
0: இந்த டிஸ்கவுண்ட் சேல் ஈவென்ட் கமிங் சண்டே ஜூலை 19, சண்டே 10 AM டு 8 PM பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன்ல நடக்கவிருக்கு. கால் 0547673111, 0547673111. 1 லாக் இல்ல 2 லாக்ஸ் இல்லங்க, 20 லாக்ஸ் டு 40 லாக்ஸ் சூப்பர் டிஸ்கவுண்ட் ஆன் ஆல் வில்லா.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: E11ல் டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அல்கியாதா மெட்ரோக்கு வெளியில் பார்த்தோன்னா ஒரு கிராஷ் நான் இருக்கிறதுனால அந்த டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் இன்டென்ஸ் ஆகியிருக்கிற மாதிரி தெரியுது மேப்பில் பார்க்கும்பொழுது. அண்ட் தென் 311லையும் டிராஃபிக்ல எந்த ரிலீஃபும் கிடையாது, பட் தேங்க்ஃபுல்லி கிராஷஸ் எல்லாம் எதுவும் இல்லை. 611லையும் டிராஃபிக் அப்பவே சொன்ன மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் நம்ம பார்த்தோன்னா அல்கேல் ரோடு பயங்கர கன்ஜெஸ்டடாக இருந்தது இல்லையா, இன்றைக்கி காலையில் மல்டிபிள் கிராஷஸ் எல்லாம் இருந்தது, பட் தேங்க்ஃபுல்லி அது எல்லாம் வந்து இப்போது கிளியர் ஆகி அல்கேல் லுக்ஸ் பெட்டர். ஸோ அல்கேல் வழியாக டிராவல் பண்றவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். மேப்ல வந்து எனக்கு அதுதான் தெரியுது. ஆனா ராசல்கோ ரோட் ஆஃப் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரெச்ல வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரைடேக்கு ஏத்த மாதிரி டிராபிக்கும் ஈஸ் அவுட் ஆயிட்டு இருக்கு.
0: டிராபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Mercel Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new Jetor T1 win pannunga with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: மனிதநேயம் நாட்டுப்பற்று கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று தியாகிகள் நாளில் முதல்வர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். ஆங்கிலேயரின் அதிகார செருக்கை வேரறுக்கும் வகையில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் பறந்த பிரிட்டிஷ் யூனியன் கொடியை இறக்கிவிட்டு இந்திய மூவர்ண கொடியை ஏற்றிய மாவீரர் தியாகி ஆர்யா எனப்படும் பாஷ்யம் நமது மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துக்காக தொடர் உண்ணாவிரதம் இருந்து இன்னுயிரை தந்த தியாகி சங்கரலிங்கனார் ஜெய் ஹிந்த் என்ற முழக்கத்தை சுதந்திர போராட்டத்திற்கு அளித்து இந்திய விடுதலைக்காக சர்வதேச ஆதரவை திரட்டிய வீர தியாகி செண்பகராமன் ஆகியோரின் அயராத உழைப்பும் தன்னலமற்ற தியாகமும் என்றென்றும் போற்றத்தக்கது என்று அவர் பதிவிட்டுள்ளார். அவர்களுக்கு வீர வணக்கங்கள் என்று தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
1: தென்பெண்ணையாறு நீர் பங்கீடு தொடர்பாக தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி கர்நாடக அரசு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தென்பெண்ணையாற்று நீரை பங்கிடுவதில் தமிழ்நாடு கர்நாடகா இடையே உள்ள பிரச்சினையை தீர்க்க தீர்ப்பாயம் அமைக்க ஆணையிடப்பட்டது. தீர்ப்பாயம் அமைக்க ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் மறு ஆய்வு செய்யுமாறு கர்நாடகா மனு தாக்கல் செய்திருந்தது.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையின் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனான சட்டத்தரணி ரகித ராஜபக்ச, ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் ஹொரணை தொகுதி அமைப்பாளராக செயற்பட்ட சரித் அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர்களில் ஒருவரான அருண வருணஹெந்திகி ஆகிய மூவரும் இன்று நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் மூவரும் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ஹரக்கட்டா என்ற நந்துன் சிந்தக்க விக்ரமரத்னவின் மனைவியிடம் இருந்து குறித்த சந்தேக நபர்கள் 1200 லட்சம் ரூபாயை லஞ்சமாக பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வடகொரியாவுக்கான சீனாவின் ஆதரவு என்றென்றும் மாறாது என்று அந்நாட்டு உயர்மட்ட அதிகாரி வாங் ஹானிங் தெரிவித்துள்ளார். வடகொரிய தலைவர் ஸீ ஜின்பிங் சீனாவின் உயர்மட்ட அதிகாரியை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு ஸீ ஜின்பிங் கிம் ஜாங் உன்னை சந்தித்த பின்னர் நடைபெற்றுள்ளது. இச்சந்திப்பு வடகொரியா மற்றும் சீனா இடையிலான நெருக்கமான உறவுகள் தொடர்ந்தும் வலுப்பெற்று வருவதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகின்றது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: 50 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் போதிய அனுபவம் இல்லாததால் இங்கிலாந்து அணியின் சில வீரர்கள் விளையாடிக்கொண்டே கற்றுக்கொள்ள வேண்டிய சூழலில் உள்ளனர் என்று அவ்வணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் ஜோ ரூட் தெரிவித்தார். இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. கார்டிஃப் நகரில் நடைபெற்ற 2வது ஒருநாள் சர்வதேச போட்டியில் ஜோ ரூட் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். கடினமான சூழ்நிலையிலும் எந்தவிதமான தவறும் இல்லாமல் 99 ஓட்டங்களை எடுத்த அவர் இங்கிலாந்து அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற முக்கிய காரணமாக இருந்தார்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாலை வேளையில் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் தென்பகுதிகளில் வெப்பச்சலன மேகங்கள் உருவாகும் சாத்தியம் இருப்பதால் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இன்று துபாய் மற்றும் அபுதாபியில் 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். ஃபுஜைராவில் தற்பொழுது 31 டிகிரி செல்சியஸிலும் உமல்குவைன் மற்றும் அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ராசல்கைமா மற்றும் ஷார்ஜாவில் 37 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
4: சொல்லு.
3: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
5: Star of the month. Star of the month.
1: பாடலாசிரியர் முத்துக்குமார்.
6: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

நம்ம ஊர்ல ஆடி ஒண்ணு அப்படிங்கறதுனால ஆடி ஒண்ணு பண்டிகை கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு ட்ரெடிஷன் இருக்கும்ல, அதுல வந்து ரொம்ப விமர்சையா வந்து ஆடி ஒண்ணு கொண்டாடுறது சேலம் தான். ஸோ சேலம்ல இந்த ஒரு ட்ரெடிஷன் இருக்கிறது நான் பார்த்திருக்கேன். ஏன்னா என்னுடைய மாமா எல்லாம் வந்து சேலத்துல இருக்காங்க, அப்போ அவங்க சொல்லி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் வந்து இதுல இருக்கிற நியூஸ் சேனல்ஸ்லயும் பார்க்க முடியுது. இன்னைக்கு ஆடி ஒண்ணு அப்படிங்கறதுனால சேலத்துல வந்து ஒரு யூனிக்கான ஒரு ட்ரெடிஷன் ஒண்ணு இருக்கும். தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காயோடைய அந்த கண்கள்ல வந்து ஒரு கண்ணில் ஓட்டு போட்டு அதுல இருக்கிற இளநீ அந்த தண்ணி எல்லாத்தையும் தேங்காய் தண்ணி எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு கொஞ்சமாக அந்த தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து தேங்காய் வெல்லம் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்டஃபிங் மாதிரி ஒன்று பண்ணி அந்த கண்ணை வந்து ஒரு குச்சியால் ஒரு உடன் குச்சியால் அடைச்சி அதை வந்து நெருப்பில் சுட்டு எல்லாருமா பகிர்ந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த தேங்காய் சுடும் பண்டிகை அதோடைய விஷுவல்ஸ் எல்லாம் தான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் கூட வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் இப்போ இங்கே நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஊரை லைட்டாக மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். மற்ற எந்த நேரத்தில் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம், இந்த ஃபெஸ்டிவ் டைமில் தான் வந்து ஊரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மிஸ் பண்ணுவோம். என்னதான் வந்து இங்கே நம்ம ஊரை விட சிறப்பாக எல்லா பண்டிகைகளும் கொண்டாடுறோம், அதுக்கு நம்ம அமீரகமும் வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு நேஷனாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் ஊரில் நம்ம ஊர் காற்றை சுவாசிச்சுட்டு நம்ம ஊர் மண்ணில் நம்ம மக்களோடு கொண்டாடுறதுடைய அந்த சுகமையே தனி தான். எனிவே வெல்கம் பேக், குட் மார்னிங், ஹாப்பி ஃப்ரைடே. எப்படி போயிட்டு இருக்கோம் உங்களோட ஃப்ரைடே? மெர்சல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மான்கர் ஆட்டையிலிருந்து மாஞ்சா போட்டு தான் நானும் ரவுடி தான்ல இருந்து தங்கமே அப்படிங்கிற பாட்டு ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். அண்ட் லெட் மீ ரிமைண்ட் யூ, இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப நேரமா உங்கள்கிட்ட நான் ரிமைண்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். புதன்கிழமை அண்ட் சனிக்கிழமை என்ன ஆனாலும் நம்ம வந்து மறக்கவே கூடாது. காரணம் இந்த ரெண்டு நாட்கள் தான் நமக்கு லக்கியான நாட்கள் வித் த UAE லாட்டரி. ஸோ பாத்தீங்களா, எங்க ஓபன் பண்ணாலும் வந்து சிரித்த முகத்தோட இருக்காரு யாரு, நம்ம இந்தியாவை சேர்ந்த சுனில் குமார். அவருடைய முகம் தான் வந்து ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கு எல்லா இடங்களிலும். பிகாஸ் அவர் தான் இப்போ ரீசெண்டாக வந்து த UAE லாட்ரியோடைய 30 மில்லியன் திரும்ஸை ஜெயிச்சிருக்காரு. ஸோ அடுத்த 30 மில்லியன் திரும்ஸையும் எண்ணி எடுத்து வச்சிருக்காங்க த UAE லாட்ரி. அந்த வெற்றியாளராக நீங்க ஆகணும், உங்களோட போட்டோவும் இந்த மாதிரி சிரித்த முகத்தோட வரணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், த UAE lottery.ae வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்க டிக்கெட்டை வாங்குங்க. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த லக்கி ட்ரா நடக்கும். ஸோ இதில் கலந்துகிட்டு நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். அதனால உடனடியாக த UAE lottery.ae போய் உங்களுடைய டிக்கெட்ஸை வாங்குங்க. அண்ட் திஸ் இஸ் brought to you by the game LLC licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply. Back to back. 2 பாட்டு 2 பாட்டு.

0: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
1: It finally is happening.
0: It's happening.
2: It's happening.
1: Yeah.
3: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre-la poi rasika porom.
4: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndhu kondaadunga.
5: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் 89.4 தமிழ் FM ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ணுங்க.

0: பை ஃபார்ஸ் கிளம் எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: ALD Properties நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
0: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 தரம் செலுத்தி உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 050-675-2828.
2: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும்.
3: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்ச ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th மிஸ் பண்ணிராதீங்க.
0: கால் 05-666-8-1234.
4: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
9: போயிட்டியா அப்போ நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய்.
1: நடக்கவிருக்குகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய் மெர்சல் மார்னிங் பிராட் யூ பை ALD Properties. வெறும் 999 தரம் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 தரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: வெப்பத்தினுடைய தாக்கம் இங்கே நம்ம யூஏல நம்ம நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இந்த நேரத்தில் வந்து இல்லை, நம்ம யூஏனுடைய ஃபுட் பேங்க் அண்ட் அல் ஃப்ரீஜ் ஃப்ரிட்ஜ் ரெண்டு பேருமா சேர்ந்து இல்லை ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவ் ஒன்று எடுத்திருக்காங்க. 2 மில்லியன் கோல்டு ட்ரிங்க்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், வெளியில் வந்து வேலை பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அண்ட் அல் ஃப்ரீஜ் ஃப்ரிட்ஜ் கேம்பெயின் அப்படிங்கிற பேரில் தான் வந்து இந்த கேம்பெயின் இந்த வருஷமும் துவக்கப்பட்டிருக்கு. இது வந்து முதல் முறை கிடையாது, இந்த வருஷம் அவங்க பண்ணுறது This is the third edition and September 3, 2026 வரைக்கும் இந்த கேம்பெயின் போகும். அண்ட் இந்த இனிஷியேட்டிவ் வந்து முக்கியமாக யாருக்காகனா இந்த தூய்மை பணியாளர்கள், சானிடேஷன் ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், டெலிவரி ரைடர்ஸ் அண்ட் இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க், இந்த கார்டனிங் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம பார்த்துட்டு போய் வெயில் மழைன்னு கூட பாராமல் நம்ம டுபாய் சிட்டியினுடைய பியூட்டியை வந்து பாதுகாக்கிறதுக்காக அப்பப்போ சீஸ்னலாக வந்து அழகான பிளான்ஸ் எல்லாம் நட்டுட்டு இருப்பாங்களே அந்த ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்கள வந்து ஆட்டோ இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நம்ம துபாயில் பார்த்தீங்கன்னா. தட்ஸ் அகேன் வண்டர்ஃபுல் திங்கிங் அந்த ஒரு பெயர் கொடுக்கறது. எனவே ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டோ இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கும் இந்த இனிஷியேட்டிவ் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானாக இருக்குது. அண்ட் இந்த 2 மில்லியன் பாட்டில்ஸ் அப்படிங்கும்பொழுது 2 மில்லியன் பாட்டில்ஸ் ஆஃப் சில்டு வாட்டர், ஜூஸ், ஐஸ்கிரீம் இது எல்லாமே இந்த மாதிரி வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் யூஐ ஃபுட் பேங்க் ஃபீல்டு வாலண்டியர்ஸின் மூலமாக கோஆர்டினேட் பண்ணி நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பிக்கணும் அப்படிங்கிற தாட்டில் இருக்காங்க, விச் இஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ்.
0: Update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC applies. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
2: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
3: தொடர்பு கிடைக்க 0555-243-536 அல்லது yaalkalviyagam.com.
2: சென்னையில பட்டயக்கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
4: கால் 0566-81234.
2: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
5: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
2: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
5: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. Call 0586-81-5179.
0: Traffic update.
2: Brought to you by Jetto UAE. Discover the power of Jetto with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
6: ஓகே, ஃபைனலி ஃப்ரைடே மூட் ரோட்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கிறது பார்க்க முடியுது. 611 இஸ் கம்ப்ளீட்லி கிளியர். அபா அடி, கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இருந்த கிராஷ் எல்லாம் கிளியர் ஆகி கன்ஜெஷன் எல்லாம் கிளியர் ஆகி 611 இஸ் நைஸ் அண்ட் 311ல தான் வந்து கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இ லெவலும் வந்து கம்ப்ளீட்லி கிளியரா இருக்கிறது பார்க்க முடியுது. அதனால இந்த ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரவங்களுக்கு ஐ எம் ஷோர் நல்ல ஜாலியா பாட்டெல்லாம் கேட்டுட்டு நீங்க டிரைவ் பண்ணிட்டு வரலாம். மற்றபடி அன்யூஷுவல் டிராஃபிக் வேற எங்கேயும் இல்லை. ஹாப்பியா டிரைவ் பண்ணுங்க.
0: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
7: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour.
8: Golden Song of the Hour.
2: Brought to you by Joy Alukasin Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku 0 deduction madri pala offers. TNC apply.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
0: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால July 19 கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 05-666-81234.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9 வரை மட்டும் தான்.
0: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: இன்னைக்கு ஆடி ஒன் ஆஸ்பிஷியஸான ஒரு டே, ஃப்ரைடே. இந்த நாள் அதுமா இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும். வெளியில என்னடா இது சம்மர் சுட்டரிக்குதே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கூலான ஒரு ஆஃபர் பத்தி லெட் மீ ரிமைண்ட் யூ. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர், கராமால இருக்காங்க இல்லையா, அங்க வந்து கிரேட் சம்மர் ஃபெஸ்டிவல் ஆஃபர் போகுது. அதுல வந்து அப் டு 50% டிஸ்கவுண்ட் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஆஃப் 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், அப் டு 50% டிஸ்கவுண்ட் ஆன் டைமண்ட் பிரஷர் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட் ஜுவல்லரி. அதை தவிர்த்து ஸ்பெஷல் ஃபிளாட் 30% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்லயும் கிடைக்கும். அண்ட் செலக்ட் ஆர்னமெண்ட்ஸ்ல ஜஸ்ட் 1.99%ல இருந்து மேக்கிங் சார்ஜஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ஜஸ்ட் 25% பே பண்ணி கோல்டு ரேட்டையும் நீங்க லாக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல தான் உங்களுக்கு இப்போ அவைலபிளா இருக்கு. கராமா சென்டர் கராமாக்கு போகலாம். அவங்களுடைய ஷோரூம் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு ஸ்பெஷலி வந்து பர்சனலி நான் போய் விசிட் பண்ணதில் எனக்கு பிடிச்சது அவங்களுடைய அந்த ட்ரெடிஷ்னல் டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன் அவ்வளோ அழகா இருக்கு. சரியா, ஸோ போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வித் தட் நானும் அப்படியே கிளம்புறேன். மது வந்துருவாரு அடுத்ததா மசாலா கேஃபேக்கு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் ஹாவ் அன் அமேசிங் வீக்கெண்ட். மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. ஓகே, அதை தவிர்த்து 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்க டிரைவ் பண்ணக்கூடிய நேரத்தையும் தாண்டி எப்ப வேணாலும் எங்க கூட கனெக்டடா இருக்கலாம். சரியா, அண்ட் மண்டே மார்னிங் 7 மணிக்கு திருப்பியும் நம்ம பேசலாம். ஹாவ் அன் அமேசிங் வீக்கெண்ட். சேஃபா டிரைவ் பண்ணுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க. சரியா, பாய்.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: பழனி கோயில் 100 கோடி ரூபாய் நில பத்திர பதிவு விவகாரம் தொடர்பில் சிபிசிஐடி விசாரணையை தொடங்கியது. பழனி கோயில் நில விவகாரத்தில் வழக்கு தொடர்ந்த முருகானந்தம் உட்பட அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முருகானந்தம் உட்பட அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் சிபிசிஐடி எஸ்பி சஜிதா விசாரணையை முன்னெடுத்துள்ளார். திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் அறநிலையத்துறை அதிகாரிகள் 5 பேரிடம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பழனி கோயிலின் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ள விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: பிரதமர் இல்லத்தில் அமித்ஷா, நிதின் நவீன் ஆகியோர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த வாரம் தொடங்க உள்ள நிலையில் பிரதமர் இல்லத்தில் பாஜக உயர்நிலை குழுவின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைவர் நிதின் நவீன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட்டது என்பது குறித்த அதிகாரப்பூர்வ விவரங்கள் வெளியாகவில்லை. எனினும் பாஜக தேசிய நிர்வாகிகள் மற்றும் மத்திய அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படலாம் என்ற பேச்சு நிலவும் சூழலில் இக்கூட்டம் நடைபெற்றுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் எரிபொருளை விநியோகிப்பதற்காக விதிக்கப்பட்டுள்ள QR ஒதுக்கீட்டு நடைமுறையை இந்த தருணத்தில் நீக்குவதற்கு எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத் தாபனம் அறிவித்துள்ளது. உலக சந்தையில் எரிபொருளுக்கான ஸ்திரத்தன்மை இன்னமும் இல்லாமை காரணமாக எரிபொருள் QR நடைமுறை மேலும் தொடர உள்ளதாக அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நித்திகுமாரகி தெரிவித்தார். QR நடைமுறையை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் மாத்திரமின்றி டாலர் இருப்பும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே போர் நிறுத்தம் ஏற்படுத்தவும் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் சீனாவும் பாகிஸ்தானும் அழைப்பு விடுத்துள்ளன. அனைத்து தரப்பினரும் தங்களது உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கடந்த மாதம் கையெழுத்திடப்பட்ட போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: நியூயார்க் மற்றும் நியூஜெர்சி அதிகாரிகள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் காட்டுத்தீ புகை காரணமாக காற்றின் தரம் தொடர்பான சுகாதார எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளனர். கனடாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயினால் உருவான புகை மூட்டம் நியூயார்க் பிராந்தியம் முழுவதும் பரவியுள்ளது. இதனையடுத்து பொதுமக்கள் வெளிப்புறங்களில் அதிக உடல் உழைப்பு செய்வதை குறைத்துக் கொள்ளவும் முடிந்தவரை வீட்டுக்குள் இருக்கவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நியூஜெர்சியின் ஈஸ்ட் ரதர்ஃபோர்டில் அமைந்துள்ள மைதானத்தில் July 19 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா அணிகள் மோதவுள்ளன. இதேவேளை 3வது இடத்துக்கான போட்டியில் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து அணிகள் நாளை விளையாட உள்ளன.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 31 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமா ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் அபுதாபியில் 39 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. துபாய் மற்றும் அபுதாபியில் இன்று 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று சில பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் வெப்பச்சலன மேகங்கள் உருவாகும் சாத்தியம் உள்ளதால் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் இன்று பொதுவாக ஓரளவு மேகமூட்டமான வானிலை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: உங்களுக்கு இந்த வாலண்டியரிங் வேலையெல்லாம் பிடிக்குமா? வாலண்டியரிங் வேலையெல்லாம் பிடிக்கும், வீக்கெண்ட் உங்களுக்கு போர் அடிக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஸோ இந்த சம்மரில் வந்து பல பேர் பயங்கரமாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக ஏசி இல்லாத இடங்களில் வெளியே உழைக்கக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட்டே ஏதாவது செய்யும், நம்மளும் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுவோம்ல. ஸோ துபாய் வாலண்டியரிங் டீம் வந்து ஐஸ்கிரீம் டிஸ்ட்ரிபியூஷன் டிரைவை கொண்டு வந்திருக்காங்க செகண்ட் டைம், ஓகேவா? ஸோ இதில் கிட்டத்தட்ட 19,000 ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ்க்கு ஐஸ்கிரீம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் இதில் வந்து ஒரு வாலண்டியராக இருக்கணும் அப்படின்னா, பீட் த ஹீட் வித் த கூல் ட்ரீட். ஸோ சிடிஏ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கீழே ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ் வாலண்டியரிங் டீம் கூட சேர்ந்து நீங்களும் வேலை செய்யலாம், ஓகேவா? உங்களுக்கு புதுசாக ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க, நீங்கள் சிட்டி வைட் போயிட்டு இதை வாலண்டியரிங் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ இந்த வாலண்டியரிங் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து தாராளமாக ஒர்க் பண்ணலாம். ஸோ 2 hours ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டே ஒர்க் பண்ணலாம், எப்படி வேணால் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ எவ்ரி சாட்டர்டே அல்நாதா 1 11:15 AM 12:30 PM வரைக்கும் இந்த ஐஸ்கிரீம் கேம்பெயின் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ஐஸ்கிரீம். ஸோ வாலண்டியர்ஸ் யாராவது காண்டாக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது முக்கியமாக நம்பர் சொல்கிறேன், 056-312-766. மறுபடியும் சொல்கிறேன், 056-312-766. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து வாலண்டியராக மாறலாம். அந்த விஷயங்கள்லாம் வந்து சம்பவம் ஆச்சு. இப்போ அவரே வந்து கோல்டில் இன்னும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபெட்ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ச் பண்ணால் மட்டும் தான் கோல்டு ஏறும், பட் ரேட் கட்ச் பண்ண இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. கெவின் வார்ஷ் பூசா வந்திருக்காரு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அந்த வகையில் கோல்டு இஸ் எஸ் ஆக்சுவலி ட்ராப்பிங் டவுன், இன்னமும் குறைஞ்சிருக்கு. 450 கீழே ஸ்டேபிளாக நின்றுகிட்டு இருக்கு. 22 carat வேலை பார்த்தீங்களா?
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham la inde gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: 24 கேரட் தங்கம் இன்னைக்கு 479.75, 22 கேரட் தங்கம் 444.25 பார்த்தீங்களா, 21 கேரட் தங்கம் 426 அண்ட் 18 கேரட் தங்கம் 365 AD. இதான் ஜூலை 17 ரேட்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham la inde gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
2: Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய நான்காவது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா, ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234. நீங்க அனந்தங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க.
3: அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
2: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD ப்ராப்பர்ட்டிஸ், கால் 0506752828.

0: பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.

ஓகே, உள்ளத்தை அள்ளித்தாலே இருந்து அழகிய இலையில் இது வந்து நம்ம கேட்க போகிற அடுத்து சரியா 89.4 தமிழ் எஃப்எம் லார்ஜ் எம்க்கு பேசிட்டு இருக்கேன். ஃபுல்லாக என் பிளேலிஸ்ட்ல இப்போ வந்து காதில் நான் ஹெட்செட் ஒன்று எடுத்து மாட்டினேன் அப்படின்னாலே வெறும் ஃபீஃபா வேர்ல்டு கப் சாங்ஸாக மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன். அதில் 2-3 சாங் நான் சொல்கிறேன் சரியா, அதெல்லாம் வந்து அண்டர் ரேட்டட் பாட்டு, நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணுவீங்கன்னா கேட்டுக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் வேவிங் ஃபிளாக் தெரியும், வக்கா வக்கா தெரியும், ஜாமினாமினா சாமிநாதனே ஹே ஹே வக்கா வக்கா ஹே ஹேலாம் தெரியும் சரியா. இந்த ரெண்டு பாட்டை தாண்டி ஆக்சுவலாக பிட்புல் பாட்டு ஒன்று 2014 வேர்ல்டு கப்க்காக வந்துச்சு, அப்படின்னு ஒரு பாட்டு நல்லா இருக்கும் அந்த பாட்டு ஆக்சுவலாக கேட்கறதுக்கு. ஸோ வி ஆர் ஒன் அப்படின்னு நீங்கள் தேடி பாருங்க அந்த பாட்டு, ஒருவேளை நீங்கள் கேட்க தவறிட்டீங்க அப்படின்னா கேளுங்க. அதே மாதிரி லிவ் இட் அப் அப்படின்னு ஒரு பாட்டும் இருக்கு, ஒன் லைஃப் லிவ் இட் அப் காஸ் யூ ஹேட் ஒன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில் ஸ்மித் இருக்காருல்ல, வில் ஸ்மித் பாடிருப்பா அப்படி, அந்த பாட்டை கேளுங்க. அது 2018 ரஷ்யா வேர்ல்டு கப்புக்காக போடப்பட்ட பாட்டு. இந்த ரெண்டு வேர்ல்டு கப் சாங்குமே வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டட் பாட்டு தான், இதையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கேளுங்க சரியா. ஒருவேளை உங்கள் ஃபீஃபா வேர்ல்டு கப் பிளேலிஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி ரெண்டு நாள் வடிவேல் சொல்கிற மாதிரி வெறியேற்றத்தான் நீங்கள் வந்து வெறியேற்றிட்டு இருக்கீங்க, ஃபைனலில் வந்து எப்படியாச்சும் நான் சப்போர்ட் பண்ணுற டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பாட்டெலாம் கேட்டுன்னு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கோங்க, செம்மையாக இருக்கும் சரியா. அதை தாண்டி நிறையா பாட்டு இருக்குது, மேஜிக் இந்தியார் அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் வந்து ஃபுட்பாலுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அமெரிக்காவில் எந்த கிரவுண்டுக்கு போனாலும் அந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் முடியும் கரெக்டாக வந்து மேஜிக் இந்தியார் ஓடிக்கிட்டு இருக்கும். டிடியே டெஷாம்ஸ்லாம் சேர்ந்து பாடிக்கிட்டு இருந்தார் ஒரு மேட்ச், பாவம் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃப்ரான்ஸ் லாஸ்ட் டோர்னமெண்ட். பட் அர்ஜென்டினா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எனக்கு ரெண்டு ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸும் மோத போகிறாங்க. ஸோ ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ் மோதும்போது அவங்க பேசுறது எல்லாமே எல்லாருக்குமே புரியும். இப்போ இங்கிலாந்து அர்ஜென்டினா மேட்ச்ல வந்து ஜார்டன் பிக்ஃபோர்டோட பாட்டில் அர்ஜென்டினா பிளேயர்ஸ்ல எங்க பெனல்டி எடுக்க போறாங்கன்னு எழுதி வச்சிருந்தாரு. அதை வந்து மெஸ்ஸி டிபால் இவங்கலாம் பார்த்துட்டு இருந்தாங்க, மெக்காலிஸ்டர் இவங்கலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் டீம்ஸ்ல யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். குக்குரையா வந்து ஒரு ஸ்பானிஷ் பிளேயர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா லெஃபான்டே பேரை வந்து நான் டேட்டு குத்திப்பேன், அவர் ஃபோட்டோ கூட டேட்டு குத்திப்பேன், ஒருவேளை அவரை வச்சு இந்த வேர்ல்டு கப் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு, பார்க்கலாம். ஐ எம் ரூட்டிங் ஃபார் ஸ்பெயின் ஆப்வியஸ்லி, பிகாஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க வின் பண்ணுறாங்க, அவ்வளோதான் ரீசன், மற்றபடி எதுவும் கிடையாது. ஓகே, ரெண்டு பாடு பேக் டு பேக் கேட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் ஸ்டேடியம் போடு.

0: போங்க
1: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566 81234.
1: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. எந்த ஸ்டெப் எடுக்காம முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்யூஷனே கிடைக்காது. ஸ்கின் கேர், ஹேர் கேர், க்ரானிக் பேக் பெயின், நெக் பெயின், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அதோட ரூட் காஸ கண்டுபிடிச்சு 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
2: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான்.
1: கால் 0433555139.
3: செலுத்தியும் தமிழி.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா
1: சார் என் பேர் ஸ்வீட்டி கியூ பெருசா இருக்கு நான் ரேடியோல பேசணும்
2: கை கொடுங்க மேடம் 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரி தான் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன் கடைசில இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன்
1: யோ நான் பாட்டு கேட்க வந்தையா
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: Joy Alukasle, ungalukaga the joy of summer. In the summer, unga purchases kaana coolest deals. Inga irukku diamond jewelry vaangna free cash vouchers. 1.99% lende assured aanu miga kurainda seikooli. Palaya thangatha exchange panumbodhu 0% deduction. Idhu mattum illama innum ekkachakkamana offers Joy Alukasle. Inniyaga trip plan pandringla? GCC Joy Alukasle naga vaangna import duty la 15% varai save pannalam. Adhiga benefit ungalku da. Miss pannadadinga. Indha exclusive summer offers August 9th varai mattum da.
5: Terms and conditions apply.
6: Joy Alukas, world's favorite jeweler.
2: Plumbing, electrical work, இன்டீரியர் டிசைன் இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே
1: ப்ரோ எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க Falcon Fastlink Technical Services நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு இன்டீரியர் ஒர்க் ஏசி எலக்ட்ரிக்கல் பர்னிச்சர் பெயிண்டிங் கார்பென்ட்ரி பார்ட்டிஷன் எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன் அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க
2: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது
1: Falcon Fastlink Technical Services LLC கால் 058-681-5179
2: சென்னையில பட்டய கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ
1: கால் 0566-81234
2: இல்ல மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: சென்னை ஃபேமஸ் சேசஸ் பக்கெட் பிரியாணி, அவங்க நாலாவது பிரான்ச் துபாய் தேராவில் 19th ஓப்பன் பண்ணுறாங்க, விச் இஸ் டே ஆஃப்டர் டுமாரோ. நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட தாராளமாக விசிட் பண்ணுங்கள் தேராவில். ஸோ நீங்கள் எஸ்எஸ் ஹைதராபாத் பக்கெட் பிரியாணியில் இனாகரல் ஆஃபராக சிக்கன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் பை டூ கெட் ஒன் ஆஃபரில் பெறலாம். அதையும் தாண்டி நீங்கள் இந்த கிராண்ட் லான்ச்சில் கலந்துக்கிறது மூலமாக நீங்கள் பார்சல் எடுத்துகிட்டு போகலாம், அங்கேயும் சாப்பிட்லாம். உங்களுக்கே தெரியும் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணியோட டேஸ்ட் அண்ட் குவான்டிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ வெயிட் சரியா ஆர்ஜி மது பேசிட்டு இருக்கேன் 89.4 தமிழ் எஃப்எம்ல. இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணும்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940-8809 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கூப்பலாம். கூப்பிட்டீங்கன்னா என்ன பாட்டு வேணுங்கிறத நீங்க கேட்கலாம், அதை நான் ப்ளே பண்ணிடுவேன். சரியா, வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம், நான் ரியாசுதீன் பேசுறேன்.
0: ரியாசுதீன், எப்படி இருக்கீங்க
1: ரியாசுதீன்?
0: இருக்கீங்க, இருக்கீங்க, லைன்ல தான் இருக்கீங்க, கேக்குது. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நான் தானே ஃபர்ஸ்ட் கேட்டேன்.
1: என்ன
0: காரணம் வரியா சுதீன், தெரிஞ்சுக்கலாமா?
1: இல்ல, 20 வருஷம் ஆச்சு.
0: அப்படி இல்ல, அத கணக்கா வச்சு சொல்லிக்கலாம். ஓகே ஓகே, புரிஞ்சு போச்சு. என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து
0: பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கலாம், அது ஒளிஞ்சிருக்காமலும் இருக்கலாம். வணக்கம், வேற எங்கிருந்து
1: பேசுறீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி
1: இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: பாட்டுக்கு முன்னாடி ஸ்பெயின் சொன்னீங்க.
0: ஆமா சொன்னேன்,
1: தெரிஞ்சுக்கலாமா?
0: அது காரணமா அதான் சொன்னே, 16 வருஷம் ஆகி போச்சு, சரி ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு.
1: கலர் இல்லையா?
0: இல்ல இல்ல சாச்சா, அப்படிலாம் இல்ல. நீங்க உடனே அங்க போயிடாதீங்க. நான் எந்த கட்சியை சேர்ந்தவனும் கிடையாது, சரியா? நான் வந்து ஒரு மீடியால வேலை செய்யக்கூடிய சாதாரண என்ஆர்ஐ. ஓகேவா? சரி சரி,
1: ஆயுத எழுத்து படத்துல இருந்து ஜாக்கை திரும்பி பாட்டு போடுங்க.
0: ஓகே ஓகே, கண்டிப்பா போறேன். சரி, உங்க கேள்வி இன்னொரு பதில். ஒருவேளை இங்கிலாந்து பைனல் வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க,
1: நன்றி
0: ப்ரோ.
2: மனசு தொட்டு மிட்டு.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Manasa thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கு மேற்கொண்டுள்ள உண்ணாவிரத போராட்டத்துக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தனது முழு ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கின்றது என்று அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய அரசு நீட்டை முழுமையாக ரத்து செய்து மாநிலங்களின் கல்வி உரிமையை மதிக்கும் வகையில் மாணவர் சேர்க்கை முறையை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் மேற்கொண்டுள்ள உண்ணாவிரத போராட்டம் இன்று 20வது நாளாக தொடர்கிறது. எனினும் அவரது கோரிக்கை தொடர்பில் மத்திய அரசு இதுவரை எவ்வித பதிலையும் வழங்கவில்லை. நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை மாநில செயலாளராக இருந்த சங்கர் தாவைக்காவில் இணைந்தார். அமைச்சர் நிர்மல்குமார் முன்னிலையில் நாதக்க வழக்கறிஞர் பாசறை செயலாளர் சங்கர் தாவைக்காவில் இணைந்து கொண்டார். சீமானின் வழக்கறிஞரான சங்கர் 2021-2026 தேர்தல்களில் அண்ணாநகர் தொகுதியில் நாதக்க சார்பில் போட்டியிட்டார்.
1: இந்திய செய்திகள்.
2: வயதான கைதிகளை முன்கூட்டியே விடுவிக்கும் திட்டத்தில் 3 மாதத்தில் கொள்கை வகுக்க மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்ட கைதிகள் மற்றும் 70 வயதுக்கு மேற்பட்ட கைதிகளை மனிதாபிமான அடிப்படையில் முன்கூட்டியே விடுதலை செய்வதற்கான கொள்கையை 3 மாதங்களுக்குள் அனைத்து மாநில யூனியன் பிரதேச அரசுகளும் உருவாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குணப்படுத்த முடியாத நோய்களால் அவதிப்படும் மற்றும் 70 வயதுக்கு மேற்பட்ட வயது முதிர்ந்த கைதிகளை கருணை அடிப்படையில் முன்கூட்டியே விடுதலை செய்வது குறித்து நாடு தழுவிய வழிகாட்டுதல்களை உருவாக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அந்தந்த மாநில சட்ட பணிகள் ஆணைக்குழுவுடன் இணைந்து தகுதியான கைதிகளை அடையாளம் காணும் ஒருங்கிணைந்த கொள்கையை வகுத்து 3 மாதங்களுக்குள் வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தாம் கைது செய்யப்படுவதற்கும் தடுப்பு காவலில் வைக்கப்படுவதற்கும் சவால் விடுத்து அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலி தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பான வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இடையீட்டு மனுக்களை விசாரணை செய்வதற்கான திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் ஆகஸ்ட் 4 குறித்த மனுக்களை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இவ்வழக்கில் பெங்காமுபை நாலகத்தீரர் மற்றும் பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை உட்பட 8 தரப்பினர் இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துபாய் அடையாளம் மற்றும் வெளிநாட்டவர் விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகம் உள்நாட்டு பணியாளர் மேலாண்மை முயற்சிக்காக சிறந்த அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. ஹம்தான் பின் முகமது அரசு சேவைகள் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சிறந்த டிஜிட்டல் நகர அனுபவம் விருதை துபாய் அடையாளம் மற்றும் வெளிநாட்டவர் விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகம் வென்றுள்ளது. இந்த விருது டிஜிட்டல் மாற்றத்தின் மூலம் அரசு சேவைகளை எளிமைப்படுத்துவதில் துபாய் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை எடுத்துக் காட்டுகின்றது. மேலும் நடைமுறைகளை குறைத்து சேவைகளை மேலும் திறம்பட வழங்கும் வகையில் ஒருங்கிணைந்த வாடிக்கையாளர் அனுபவங்களை உருவாக்குவதில் GDRFA துபாய் வகிக்கும் முக்கிய பங்கையும் இது பிரதிபலிக்கின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரானின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள உட்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா இரவு நேரத்தில் நடத்திய தாக்குதல்களில் 8 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 20 பேர் காயமடைந்தனர். நாட்டின் பல மாகாணங்களில் உள்ள சில உட்கட்டமைப்புகள் அமெரிக்க ராணுவ தாக்குதலுக்கு இலக்காகியதாக ஈரானின் IRNA செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் தெற்கு மாகாணமான ஹோர்முஸ் கான் பகுதியில் உள்ள 6 பாலங்கள் இலக்கு வைத்து தாக்கப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Al Ain since 1982
3: weather update brought to you by Alras Auto AC Parts the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE Oman Qatar KSA and Bahrain visit alras.me
2: அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல்வேறு பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இன்று பொதுவாக ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல்புஜீராவில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும் ராசல்கைமா மற்றும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும் உமல்குவைன் ஷார்ஜா மற்றும் அபுதாபியில் 39 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் 40 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. வெப்பச்சலன மேகங்கள் உருவாகுவதால் நாட்டின் தெற்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் இன்று மாலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month.
2: பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
4: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4th பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: கோல்ட் ரேட் என்ன மறுபடியும் ஒரு ரீவிசிட் குடுத்துட்டு வந்துருவோம்.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: 24 கேரட் தங்கத்திலேருந்து நம்ம ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்கக்கூடிய கோல்டின் 24 கேரட் தங்கத்தோட விலையே வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. 479.75. 22 கேரட் தங்கம் வந்து 444.25 திர்ஹம்ஸ். 21 கேரட் 426 திர்ஹம்ஸ். 18 கேரட் தங்கம் 365 திர்ஹம்ஸாக இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 திர்ஹம் லேந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: UAE's National Ambulance வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026ல மொத்தம் எத்தனை கேசஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா?
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, 60க்கும் மேற்பட்ட லொகேஷன்ஸில் வந்து டெப்ளாய் செய்யப்பட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் 2026ல மட்டும் 73,000க்கும் மேற்பட்ட எமர்ஜென்சி கேசஸை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஆன் டைமில், அதாவது டக்குன்னு ஒரு ஃபோன் வந்தால் இமீடியட்டாக வந்து அட்ரஸ் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறது முதல் கொண்டு எல்லா டேட்டாவையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே திஸ் இஸ் அ மேசிவ் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நேஷனல் ஆம்புலன்ஸ் வந்து த்ரூ அவுட் தி டே ரவுண்ட் த கிளாக் வேலை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் டெடிக்கேட்டட் எமர்ஜென்சி நம்பரான 998 இந்த நம்பரை வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஷார்ஜா, அஜ்மான், ராசல் கிபா, ஃபுஜேரா, உமல் குவைன் இந்த மாதிரி நார்தன் எமிரேட்ஸில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரண்ட்லைன் ஆம்புலன்ஸ் சர்வீசஸை இவங்க முக்கியமாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back.

0: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
1: It finally is happening.
0: It's happening.
2: It's happening.
1: Yeah.
3: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre-la poi rasika porom.
4: Indha thiruvizhava 89.4 Tamil FM-oda serndhu kondaadunga.
5: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
4: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
6: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
4: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
6: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
7: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இத
5: சொல்லியாகணும்.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம், நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே. இப்ப டிராபிக் இங்க இருக்கு, குவிக்கா பாத்துட்டு வரலாமா?
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: All right, எங்கெல்லாம் இருக்குன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஷராஃப் டிஜி மெட்ரோ கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு. பட் அங்கே பெருசா ஸ்லோ மூமெண்ட் இல்லை. அண்ட் நீங்க ஷார்ஜாலேருந்து துபாய் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்கேயுமே டிராஃபிக் இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியா மலையா ஸ்ட்ரீட்லாமும் டிராஃபிக் இல்லை. துபாய் டு சார்ஜா போயிட்டு இருக்கீங்கன்னா 311 மட்டும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அடி இருக்கணும்ல டிராஃபிக். பேசிக்காக அந்த டிராஃபிக் மட்டும் தான் இருக்குது. ஸோ பாருங்களேன், இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதே நான் மறந்துட்டேன். ஓகே, ஸோ அதனால் பெருசாக எங்கேயும் சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை. இந்த ரெபாத் ஸ்ட்ரீட்டில் ஃபெஸ்டிவல் சிட்டி பக்கத்தில் மட்டும் நல்லா ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் E11லேருந்து அப்படியே 2 சி 311 போயிட்டுருங்க, 2 சிட்டி சென்டர் மெர்திஃப் போயிட்டுருங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் ஸ்லோவாக இருக்கும். மற்றபடி எங்கேயுமே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஓகே, முதல் படத்துக்கான க்ளூ நான் சொல்லிடுறேன். இந்த படத்தில் ஹீரோ இருப்பாங்க, ஹீரோயின் ஆப்வியஸ்லி இருப்பாங்க. இது வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் ஒரு ஆர்குமெண்ட், ஒரு ஈகோ கிளாஷ் வந்துகிட்டே இருக்கும். சண்டை சண்டை சண்டை, ஈகோ, நீ பெருசா நான் பெருசா, நீ பெருசா நான் பெருசா. இதில் ஹீரோ ஃப்ரெண்டு வேறு இருப்பார், அவரும் வந்து அப்பாவியாக ஹீரோவோட ஆன்டிக்ஸ்க்கெல்லாம் வந்து பலியாடாயிட்டு இருப்பார். என்ன படம்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. இப்போ இல்லை, பாட்டுக்கு அப்புறமா கால் பண்ணுங்க.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

பிரியாணி.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
6: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்.
0: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
5: தொடர்புகளுக்கு 0555 241 536 அல்லது யாழ் கல்வியகம் .com.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்
1: தமிழ ஃபோம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Golden Song of the Hour.
5: Golden Song of the Hour.
6: Brought to you by Joy Alakasin, Joy of Summer Love. Diamond Jewelry-க்கு free cash vouchers. Gold making charges வெறும் 1.99% முதல். Old Gold Exchange-க்கு 0 deduction மாதிரி பல offers. TNC apply.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். ALD Properties நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
1: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 050-675-2828.
2: Hi Malini, I'm Krishnan. Neither சொல்லியாகணும்
3: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4வது பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th மிஸ் பண்ணிராதீங்க.
1: கால் 05666-81234.
3: ஒரு 12 கலரை மிக்சிங் பண்ணி ஒரு டிசைனை போட்டா
4: ராசா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். டாஸ் ரவுண்ட் டெக்கார் பாத்துப்பாங்க. கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், வில்லாஸ், ரீடெய்ல் ஷாப்ஸ், F&B, ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோர் ஒர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் ப்ரிசிஷனோட செய்வாங்க.
5: கால் 052-474-5525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கார் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல் கர்ஹூத், துபாய். டாஸ் ரவுண்ட் டிசைர் டெலிவரி.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஹீரோ ஹீரோயின் ஓகே, பயங்கர ஈகோ, சண்டை சண்டை சண்டை, நடுவே வந்து ஃப்ரெண்டோட மண்டை உடையுது, இந்த மாதிரி ஒரு படம் வச்சிங்களேன். இது என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா 800-8940 கால் பண்ணுங்க, 800-8940. இந்த படத்தில் இருக்கக்கூடிய காமெடியெலாம் வந்து பீக்கு, பீக்குனா அவ்வளோ பீக்கு. வணக்கம், வேற எங்கேருந்து பேசுறீங்க? வடிவேலு மண்டை உடஞ்சிட்டு பாவம். இது வந்து 2009 வந்த படம். யோசிச்சு சொல்லுங்க. சந்தான மூவி.
1: ஆ, இது பாஸ்கின்கிரன் பாஸ்கரன் இல்லையே?
0: இல்லையே, அதுல ஹீரோ ஹீரோயினுக்கு ஈகோ இருக்காதே. கிட்ட வந்துட்டீங்க. ஆனா
1: ஓகே,
0: நானே சொல்லிட்டா?
1: ஆ, சொல்றேன்.
0: சிவா மனசுல சக்தி.
1: ஓ மை காட், ஓகே,
0: கரெக்ட்டா?
1: கரெக்ட் கரெக்ட்.
0: ஓகே, நன்றி. தேங்க் யூங்க, தேங்க் யூ கால் பண்ணது.
1: தேங்க் யூ சோ மச்.
0: யா, மகேஷ் உங்களோட பேசினதுல. சோ தொடர்ந்து ஒரு மணிக்கு மேல நம்ம தொடர்ந்து பேசுவோம். அண்ட் அடுத்த படத்துக்கான க்ளூ, ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்து ஹீரோ லவ் பண்ணுவாங்க, சரியா? அந்த அருமை வந்து ஹீரோக்கு புரியவே புரியாது, புரியாம அப்படியே சுத்திட்டு இருப்பாரு. அப்புறமா ஹீரோயின் போயிருவாங்க, அப்புறமா தான் ஹீரோக்கு தெரியும், சே நம்ம இந்த பொண்ணை லவ் பண்றோம்ல அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோயின் தேடி போயிட்டு இருப்பாரு. என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க கால் பண்ணி நம்பர் 800-8940 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு இது என்ன படம் கருத்தா சொல்லலாம், சரியா? ஓகே, இப்ப நம்ம வந்து சிவா மனசுல சக்தி பத்தி பேசிட்டு இருந்தோம், அந்த படத்துல இருந்தே ஒரு பாட்டு கேட்போம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: உண்மைத்தன்மையை விசாரிக்காமல் அவசரமாக பழனி கோயில் நிலத்தை பதிவு செய்தது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. பழனி கோயிலில் முட்டை போடுவது வழக்கம், பழனிக்கே முட்டை போட்டது விஜய் ஆட்சி என்று திமுக விமர்சித்துள்ளது. முறுக்கை முகந்து பார்த்து வீராவேசமாக பேட்டி தரும் அமைச்சர் ரமேஷ் ஏன் பழனி முறைகேட்டை மறைக்கின்றார் என்று திமுக வினவியுள்ளது. பழனி நில மோசடி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பத்திரப்பதிவு துறை ஏன் மேன்முறையீடு செய்யவில்லை என்றும் திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. வழக்கில் தொடர்பே இல்லாத அறநிலையத்துறை மேன்முறையீடு செய்தது ஏன் என்றும் கேட்டுள்ளது. மேலும் முதலமைச்சர் விஜய் தனது அரசில் நடந்த பெரிய முறைகேடு பற்றி வாய் திறக்காதது ஏன் என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. பழனி கோயில் நில முறைகேட்டில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தாவிக்க அரசு மறைப்பதாகவும் திமுக குற்றம் சுமத்தியுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: எதிர்க்கட்சி எம்பி எம்எல்ஏக்களின் வீடுகளில் சோதனை நடத்தி அவர்களை பாஜகவில் சேர்க்க உதவும் அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை போன்ற அமைப்புகள், மகாராஷ்டிராவில் பால் கலப்படம், பெண்கள் நிதியில் ஊழல் போன்றவற்றை கண்டுபிடிக்காமல் எங்கே சென்றன என தமிழக பாஜக தலைவர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். இது தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அவர், மகாராஷ்டிராவில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளை உடைத்து குறுக்கு வழியில் பாஜக அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது என்று கூறினார். அதிகாரத்துக்காக எதையும் செய்யும் பாஜகவின் குறுக்கு வழியில் பணத்துக்காக எதையும் செய்யும் கொடூர மனம் படைத்தவர்கள் பச்சிளம் குழந்தைகளின் முக்கிய உணவான பாலில் ஆபத்தான ரசாயனங்களை கலந்திருப்பது குற்றங்களிலேயே கொடிய குற்றம் என்று அவர் கூறியுள்ளார். இதற்கு மகாராஷ்டிராவை ஆளும் பாஜக அரசும் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸும் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் வெற்றிலை பாக்குடன் சேர்த்து புகையிலை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் கடுமையான சட்டம் அமல்படுத்தப்படும் என பொது சுகாதார பரிசுத்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய 2006 ஆண்டின் 27 இலக்க புகையிலை மற்றும் மதுசாரம் மீதான அதிகார சபை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கையை எடுக்க உள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார். 2016 ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் முதலாவது அட்டவணையின்படி நாட்டில் புகையற்ற புகையிலை தயாரிப்பு விற்பனை செய்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது என அவர் கூறினார். எவ்வாறாயினும் இது வெற்றிலை பாக்கு விற்பனையாளர்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்குவதற்காக இயற்றப்பட்ட சட்டம் அல்ல என்றும், இந்நாட்டு மக்களை வாய் புற்றுநோயில் இருந்து பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்ட சட்டம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் இன்று முதல் 3 நாட்களுக்கு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. துணை தூதரகம் அமைந்துள்ள பகுதியில் முன்னெடுக்கப்படும் சாலை பராமரிப்பு பணிகளின் காரணமாக இன்று காலை முதல் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை துணை தூதரகம் தற்காலிகமாக மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 நாட்களிலும் துபாய் இந்திய துணை தூதரக வளாகத்தில் பாஸ்போர்ட், விசா மற்றும் சான்றொப்பம் தொடர்பான சேவைகள் வழங்கப்பட மாட்டாது என்று துணை தூதரகம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. இந்த சேவைகள் 2026 ஜூலை 20 திங்கட்கிழமை முதல் மீண்டும் தொடங்கும். அதற்கான முன்பதிவுகள் 2026 ஜூலை 19 அன்று இரவு 8 மணிக்கு திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அபுதாபியில் உள்ள இந்திய தூதரக வளாகத்தில் பாஸ்போர்ட், விசா மற்றும் சான்றொப்பம் தொடர்பான சேவைகள் இன்று வழக்கம் போல முன்னெடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான், கத்தார், குவைத் மற்றும் பஹ்ரீனில் இன்று அதிகாலை முதல் தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளது. கத்தார் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட தகவலில் நாட்டை நோக்கி வரும் பல வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து இடைமறித்து தடுப்பதாக தெரிவித்துள்ளது. இதற்கு முன்பு வான்வழி தாக்குதலில் சிதறல்கள் விழுந்ததில் ஒரு குழந்தை காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அக்குழந்தைக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் தொடரில் முதல் சுற்றில் டி குகேஷ் சமநிலை பெற்றார். சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி வேளச்சேரியில் நேற்று தொடங்கியது. முதல் சுற்றில் உலக சாம்பியனான இந்தியாவின் டி குகேஷ் சக நாட்டைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டரான நிஹால் ஷரீனுடன் மோதினார். இந்த ஆட்டம் 47th நகர்த்தலின் போது சமநிலையானது. இதனால் இருவருக்கும் தலா 0.5 புள்ளி வழங்கப்பட்டது. இந்திய கிராண்ட் மாஸ்டரான அர்ஜுன் எரிகைசி, ரஷ்ய கிராண்ட் மாஸ்டரான டிமித்ரி ஆண்ட்ரேக்கின் மோதிய ஆட்டமும் 42வது நகர்த்தலில் சமநிலையில் முடிந்தது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: ராஜா ராணி அப்படின்னு இன்ஸ்டா பண்ணிருக்காங்க லீ. கிடையாது, இந்த படத்துல வந்து ஹீரோயின் ஹீரோ லவ் பண்ணுவாங்க சரியா. ஹீரோக்கு வந்து அது தெரியவே தெரியாது, ஹீரோ ஜாலியாக சுத்திட்டு இருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு என்னதான் லவ் பண்ணியிருக்கேன், நானும் அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உணரும் போது ஹீரோயின் இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து எங்கேயோ போயிடுவாங்க. அப்புறம் அவங்கள தேடி இவர் வந்து பர்சியூட் போவார், பர்சியூட் போய் அவங்களை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதா கதை. கண்டுபிடிச்சிங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham ல இருந்து gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா கேஷா கூட redeem பண்ணிக்கலாம்.
0: All right, 24 கேரட் தங்கம் 479.75 dirhams, 22 கேரட் தங்கம் 444.25, 21 கேரட் தங்கம் 426 dirhams and 18 கேரட் தங்கம் 365 dirhams இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham ல இருந்து gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா கேஷா கூட redeem பண்ணிக்கலாம்.
0: Okay, இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் FM. ஸோ இந்த பாஸ்போர்ட் ரினியூவல், பாஸ்போர்ட் விஷயங்களை பற்றி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், ஏகப்பட்ட குவெஸ்டின்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிய நம்ம மத்தியில் இருக்கு.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, அந்த வகையில் வந்து இந்தியன் பாஸ்போர்ட் ரினியூவல் இந்த UAE, ஸோ இந்த டெண்டர் விஷயங்களில் சில பல சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நீங்கள் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், 3.5 மில்லியன் இந்தியன் எக்ஸ்பேர்ட்ஸ்க்கு ஒரு அன்சர்டனிட்டியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த சேஞ்ச் வந்து இந்த டெண்டர் முடிஞ்சதுனால தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, என்னெல்லாம் செய்யணும், வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா, த சிச்சுவேஷன் ரிமைன்ஸ் ஃப்ளூயிட். இப்போதைக்கு டெல்லி ஹைகோர்ட் ஜட்மெண்ட் வந்திருக்கு, பட் இருந்தாலும் இதுக்கப்புறமா யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிகிற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பட் இந்தியன் கான்சுலேட் ஃப்ரைடே July 17th சண்டே July 19th வரைக்கும் டெம்பரரி க்ளோஷர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரோட் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கிறதால ஸோ க்ளோஸ் பண்ணியிருக்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு, பார்த்துக்கோங்க சரியா.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: Hi Malini, I'm Krishnan. Neither.
2: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஓகே, இந்த படத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 800-8940 கால் பண்ணுங்க. இப்பவும் நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா டக்குன்னு அந்த படத்தோட பேர் என்னங்கிறத சொல்லிடுறேன். சரியா? 800-8940 அப்படிங்கிற நம்பர் நீங்க கூப்பலாம். ஹீரோ ஹீரோயின் வந்து பயங்கரமா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தான் ஹீரோ ரியலைஸ் பண்ணி லவ் பண்ணுவார். வணக்கம், யார் நீங்க பேசுறீங்க?
1: ஹலோ, மது நல்லா இருக்கீங்களா? சுகன்யா துபாயில இருந்து.
0: நல்லா இருக்கேன் சுகன்யா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எங்கேயும் காதலா?
0: ஆமாங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, போங்க. வெரி குட்.
1: எங்கேயும் காதல் மூவி.
0: அதேதான், அதேதான். வாழ்த்துக்கள்.
1: நீங்க
0: முன்னாடி
2: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: ஓகே, ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் டெஃபினட்டாக ட்ராஃபிக் இருக்காது அப்படின்னு நம்புறேன். எஸ், அதே மாதிரி இங்கே பெருசாக ட்ராஃபிக் இல்லை. எஸ் 112 யூனிவர்சிட்டி சிட்டி பார்க்க மட்டும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 17 சார்ஜில் வந்து ட்ராஃபிக் இருக்கு. மற்றபடி E311 வெஹிக்கல் மூவ்மெண்ட் இருக்கு, பட் இருந்தாலும் ஒரு கன்ஜெஷன் ஒரு பிளாக் ஏடும் நான் பார்க்கல. அதனால ஆல் குட்டு போதும், பார்த்து பத்திரமா போங்க. சரியா?
2: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
3: Nikana 91 pode.
2: Enadhu 90s not out. Brought to you by udal sambandhapatta prachanaigalukku ayurveda sigichai Vedamrita Ayurvedic Medical Center. Inaugural offer a wellness pack veru 149 dirhams thaan.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.
1: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
2: ப்ரோ எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு.
3: இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
1: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
3: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 0586 81 5179.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
5: Chillax song of the hour.
6: Chillax song of the hour.
7: Brought to you by
8: Plots Nale, Prop Shildane. For details call 056-415-4444.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாய் தானாச்சா.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஹாய் மாலினி, I'm Krishnan. நான் இத சொல்லி ஆகணும்.
4: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்சா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
5: கால் 0566681234.
6: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
7: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். ம், அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
8: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.

0: ஓகே, ஸோ அப்படி இங்கேருந்து வீக்கெண்டை முடிச்சுட்டு கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. எல்லாரும் ஃபோன் பண்ணுங்க, டக்குன்னு ஃபோன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க, அந்த பாட்டு நான் கண்டிப்பாக ப்ளே பண்ணுறேன். 89.4 தமிழ் எஃப்எம் ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கான்டெஸ்ட்டுகள் ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னைக்கு சாயங்காலமே எனக்கு தெரிஞ்சு கான்டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஜனநாயகன் திரைப்படத்தை எங்களோட சேர்ந்து 89.4 தமிழ் எஃப்எம் டீம் கூட சேர்ந்து தியேட்டரில் பார்க்கணும், ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், தமிழ் எஃப்எம் ரெகுலராக கேளுங்க. 23rd ஜூலை ரிலீஸ் ஆகிற இந்த படத்தை அமீரகத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க ஃபாஸ்ட் ஃபிலிம். வணக்கம், யாரங்க இது பேசுகிறீங்க?
1: ஐயா வணக்கம்.
0: ஐயா வணக்கங்க, உங்க பேர்?
1: பிரகாஷ்.
0: ரெண்டு பேரும் வாமோஸ் தான். நீங்க என்ன, அர்ஜென்டினாவா ஸ்பெயினா?
1: என்ன
0: பாட்டு
1: வேலைக்காரன்
0: படத்துல
1: என்ன
0: பாட்டா
1: இருக்கும்?
0: மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. ஸோ நான் அப்படிங்க இந்த கிளம்புறேன் நண்பர்களே. நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சமூக வலைதள பக்கங்களும் தெரியப்படுத்துங்க. மறுபடியும் மண்டே வந்து உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு.
2: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஸ்மார்ட் போக்குவரத்து கண்காணிப்பு அமைப்புகளை ஏமாற்றும் நோக்கில் தனது வாகனத்தில் பதிவு எண் பலகைகளை அகற்றிய வாகன ஓட்டுநருக்கு எதிராக துபாய் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மணிக்கு 230 கிலோமீட்டர் வேகத்தில் காரை ஓட்டிய ஓட்டுநரை துபாய் போலீசார் கண்டுபிடித்ததுடன் 50,000 திர்ஹாம்ஸ் அபராதமும் விதித்துள்ளனர். ஓட்டுநரின் வாகனமும் பறிமுதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டின் இறுதியில் திரும்ப பெறப்பட உள்ள ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையினரை மாற்றுவதற்காக லெபனானுக்கு ஒரு படையை அனுப்ப வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்திடம் ஜெர்மனி மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் பாதுகாப்பு வெற்றிடம் உருவாகாமல் தடுக்கவே இந்த பணியை பெர்லின் முன்மொழிந்துள்ளதாக ஜெர்மனியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் யோஹான் வாட்டிஃபுல் தெரிவித்துள்ளார். கோவை செம்மொழி பூங்கா திட்டத்தில் சுமார் 40 கோடி வரை ஊழல் நடந்துள்ளதாக வெளியாகும் செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிக்கின்றது என்று பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவை செம்மொழி பூங்கா திட்டப்பணிகளில் சுமார் 40 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்துள்ளதாக தென் மண்டல ஒப்பந்ததாரர்கள் சங்கம் புகார் அளித்துள்ளதாக கூறப்படும் செய்தி கடும் அதிர்ச்சி அளிக்கின்றது என்று கூறினார். எந்த திட்டங்களில் எவ்வளவு கமிஷன் கிடைக்கும், எவ்வளவு ஊழல் செய்யலாம் என்று நாடி நரம்பெல்லாம் ஊழல் ஊறிப்போன கடந்த கால திமுக ஆட்சியின் மற்றொரு ஊழல் முறைகேடு இப்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி ஹரியானாவின் ஜிந்த் பகுதியில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஜிந்த் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ஹரியானா ஆளுநர் ஆசிம் குமார் கோஷ், முதல்வர் நயாப் சிங் சைனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 14,700 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து ஹரியானாவில் 12,470 கோடி, சண்டிகரில் 4,700 கோடி, பஞ்சாபில் 5,470 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் ஊழல் மற்றும் மோசடிகள் குறித்து கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையில் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் மேயர் ரோசி சேனநாயக்க இன்று முற்பகல் ஆஜராகினார். தனது மேயர் பதவி காலத்தின் போது COVID-19 தொற்றுநோய் மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய காலப்பகுதியில் அரசு நிறுவனமான சத்துச ஊடாக குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கும் தேவையுடைய மக்களுக்குமான உணவு வவுச்சர்களை வழங்கும் வேலை திட்டம் குறித்து விசாரிப்பதற்காக தாம் அழைக்கப்பட்டிருந்ததாக அவர் கூறினார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM. Tamil FM. Namma radio, namma music.

0: Star of the month. Star of the month. பாடலாசிரியர் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய நாள் இல்லையா, வெள்ளிக்கிழமை வந்தாச்சு, வாரம் முடியுது. இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. நேற்று அமீரகத்துல கடுமையான வெப்பம் இல்லையா, இரவு வரைக்கும் அந்த ஒரு வெப்பத்தன்மை வந்து அப்படியே இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நேற்றோடு ஒப்பிடும் போது இன்னைக்கு கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இன்றைக்கும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்பச்சலன மேகங்கள் உருவாகி அதுல மழை பெய்யலாம் கிழக்கு பகுதிகளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், முந்தின நாள் வந்து மழை பெய்தது இல்லையா, நேற்று முன்தினம் மழை பெய்தது அலைன் உள்ளிட்ட பகுதிகளில். நேற்றும் மழை பெய்யும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா பெய்யல. இன்னைக்கும் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். சரி, ழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். மீன்மக்கள் மீன்மக்களே அப்படின்னு நம்ம சொல்ல கேட்டிருப்போம். சான்றோர்கள் வந்து என்னதான் நடந்தாலும் சில விஷயங்களை வந்து செய்யவே மாட்டாங்க அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். சிலர் வாழ்க்கையில அது ஒரு வாழ்வியல் முறையாவே வந்து வச்சிருப்பாங்க, அவங்களை வந்து நாம சான்றோர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்று நாலடியாரில் ஒரு பாடல் படிக்க கிடைச்சது, அங்கன் விசும்பின் அகநிலா பாரிக்கும் அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, வானத்தில் இருக்கக்கூடிய நிலவு கூட அதனுடைய களங்கத்தை வந்து பொறுத்து கொள்ளுமாம், ஆனா இந்த சான்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தங்களுக்கு எதிராக வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு களங்கத்தையும் பொறுத்து கொள்ள மாட்டாங்க, உயிரையே விட்டு விடுவார்கள். நிலவை விட சான்றோர்கள் வந்து இந்த உலகத்துல மிகப்பெரியவர்கள் என்று அந்த பாட்டு சொல்லுது. சான்றோர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாருமே சான்றோர்களாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம மொழி நமக்கு வலியுறுத்துது. அதனால தான் இப்படியான பாடல்கள் இருக்கு. நாலடியார் உட்பட திருக்குறள் உட்பட எல்லா நூல்கள்லையும் வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து வலியுறுத்தப்படுறதுக்கான காரணம், ஒரு மனிதன் சிறந்தவனாக இந்த உலகத்துல வாழணும், அடுத்தவனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எனவே சான்றோர்களாக நாம எல்லாருமே வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை. சரி, நான் முத்துக்குமார் அவர்களுடைய சிறப்பு நிகழ்ச்சியா இந்த வாரம் முழுக்க வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெண்டு நாட்கள் சிறப்பு நிகழ்ச்சி இருந்தது, அதுக்கப்புறமா சுஜாதா அம்மையார் அவர்களினுடைய, ஜானகி அம்மா அவர்களினுடைய சிறப்பு நிகழ்ச்சி வந்திருந்தது. நேற்றும் நேற்று முன்தினமும் இன்றைக்கு மறுபடியும் நாம நாமுத்துக்குமார் பற்றியே பேசலாம். அவர் இன்னைக்கு நம் மத்தியில இல்லை என்றாலும் அவர் விட்டு சென்ற கவிதைகளும் பாடல்களும் நம் கூட வந்து கொண்டேதான் இருக்கு, தொடர்ந்து வரப்போகுது. எனவே அவர் பற்றியும் நாம பேசலாம். அடுத்து அவருடைய ரெண்டு பாடல்கள் அடுத்தடுத்து வருது. வெயில் படத்திலிருந்து காதல் நெருப்பின் நடனம், அதுக்கப்புறமா தென்னவன் படத்திலிருந்து வினோதனை, ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். Back to back.

0: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
1: Hey, finally it's happening.
0: It's happening.
2: It's happening.
1: Yeah!
3: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre la poi rasika porom.
4: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndhu kondadunga.
3: July 23 ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் 89.4 தமிழ் FM oda radio and social media contestல கலந்துகிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
4: Distributed by Fars Film, energized by 89.4 Tamil FM.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ALD Properties நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
4: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 தரம் செலுத்தி உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 050-675-2828.
3: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
6: ஞாபகம் இருக்கு.
3: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
6: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: எனக்கு கிடைச்சது.
3: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
6: வந்துடுறேன்.
7: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்ற ஈவினிங் கார்.
3: நீ போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening, evening Karak with me, RJ Bravo. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Karak presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Burjaman la nadakkavirukku. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil Annathangam Gold and Diamonds. Karama Center, Dubai.

வாழ்க்கை எனும் நதி மரணம் எனும் கடலில் கலக்கும் வரை வெவ்வேறு திசைகளிலும் வெவ்வேறு மேடு பள்ளங்களிலும் ஓட வேண்டியிருக்கிறது என்ற ஒரு கவிதையை நாமுத்துக்குமார் அவர்கள் எழுதினாங்க. இன்னொரு கவிதை இருக்கு, காலத்துக்கும் தீராத பேச்சு அப்படின்னு. கடந்து வந்த பாதைகளை காற்றுடன் பேசுகிறது குடிசை கூரையில் சைக்கிள் டயர் அப்படின்னு. ஒரு சைக்கிள் டயர் எப்படி இருக்கும், அதாவது கூரைக்கு மேல போடக்கூடிய சைக்கிள் டயர் எப்படி இருக்கும், ரொம்ப

பழுதாகி அதை இனி பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில கிழிந்து தொங்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கும் இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு சைக்கிள் டயர் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை கூட. இதுல நம்ம அடிபட்ட உதைப்பட்ட எத்தனையோ நிமிடங்கள் வந்து நிறைய நிறைஞ்சிருக்கு. அது மாதிரி இன்பங்கள் எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி துன்பங்களும் நிறைஞ்சிருக்கு. அந்த மாதிரியாக ஒரு சைக்கிள் டயரோட நம்ம வாழ்க்கையை வந்து ஒப்பிட்டு அந்த ஒரு கவிதையை நா முத்துக்குமார் அவர்கள் எழுதியிருக்காரு. ஒரு பட்டாம்பூச்சியின் நாட்குறிப்பு அப்படிங்கிற ஒரு கவிதை. அப்புறம் அந்த பட்டாம்பூச்சி செத்து போனது. காலத்திடம் கடன் வாங்கி சுழன்று கொண்டிருந்த மின்விசிறியின் இறக்கைகளுடன் போட்டியிட முயன்ற போதுதான் அவ்விதம் நேர்ந்தது. வர்ண துகள் படிந்த அதன் நாட்குறிப்பில் இருந்து சில பக்கங்கள் அப்படின்னு. காலத்துக்கிட்ட கடன் வாங்கி சுழன்று கொண்டிருந்த ஒரு மின்விசிறியின் இறக்கைகளோட போட்டியிட முயன்ற போது அந்த பட்டாம்பூச்சி அடிபட்டே செத்து போனது அப்படின்னு எழுதியிருக்காரு. இப்படி எத்தனையோ கவிதைகள் வாழ்க்கையை பற்றியும் வாழ்க்கையில இன்ப துன்பங்கள் பற்றியும் எல்லாத்தையும் பற்றியும் நா முத்துக்குமார் அவர்கள் எழுதியிருக்காரு. எத்தனையோ பேருக்கு தன்னுடைய பழைய காதலி அல்லது முன்னாள் காதலியை நினைவுபடுத்தக்கூடிய மாதிரியான கவிதைகளை அவர் எழுதியிருக்காரு. அதனால தான் இளைஞர்களுக்கு இன்றும் பிடித்த ஒரு எழுத்தாளர் பாடலாசிரியர் கவிஞரா நா முத்துக்குமார் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பள்ளிக்கூடம் திரைப்படத்துல இருந்து இந்த நிமிடம் இந்த நிமிடம் இப்படியே முடியாதா அந்த பாட்டு அடுத்ததா வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு திரகம் என்ன வாங்கலாம் கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய் என்ன சொல்ற?
2: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரகம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரகம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரகம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரகம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
5: கூழாங்கல்லு அப்படிங்க.

ஒரு கம்பளியை வீட்டுக்கு வாங்கினேன். அதன் நிறம் சிவப்பு. அதன் சிவப்பு நிறம் நினைவுபடுத்துகிறது என் காதலின் பிரத்யேக உடைமை அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. மறுபடியும் சொல்றேன், ஒரு கம்பளியை வீட்டுக்கு வாங்கினேன். அதன் சிவப்பு நிறம் நினைவுபடுத்துகிறது என் காதலின் பிரத்யேக உடைமை அப்படின்னு. கை கூடாத காதல் அல்லது ஒருதலை காதலை விவரிக்கிற மாதிரியா இந்த ஒரு கவிதையை வந்து அவர் எழுதியிருக்காரு. இது மழைக்கும் பனிக்குமான நேரம், இரவுகளை தூங்காமல் கழிக்கிறேன். அஸ்தமிக்கும் பனியை ஒன்று சேர்ப்பது போல் உன் காதல் அப்படின்னு. அது எப்படி? இது மழைக்கும் பனிக்குமான நேரம், இரவுகளை தூங்காமல் கழிக்கிறேன். அஸ்தமிக்கும் பனியை அப்படின்னா பனி வந்து காணாம போறது, அந்த காணாம போற பனியை ஒன்று சேர்ப்பது போல் தான் உன்னுடைய காதல் அப்படின்னு. அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல? சூரிய ஒளி வந்த உடனேயே பூமியில படர்ந்திருக்கக்கூடிய பனித்துளிகள் எல்லாமே காணாம போயிடும். அதை எப்படி சேகரிக்க முடியும்? சேகரிக்கவே முடியாது. அப்படித்தான் உன்னுடைய காதல் எனக்கு அப்படின்னு என்ன அருமையா எழுதியிருக்காரு நான் முத்துக்குமார் அவர்கள். ஒரு கவிதைக்கு எத்தனை முகங்கள் இருக்கு பாருங்களேன். ஒரு பக்கம் வீரம் பேசி முழக்கமிடுது, காதல்ல நெகிழ்ந்து உருகுது, நீதியை சொல்லி நேர்பட செய்யுது, கடவுள் மேல் காதலாகி கசைகிறது, ஒருவனுடைய வாழ்க்கையை உயர்த்தி உரைக்கிறது, காசு கேட்டு மன்றாடுகிறது, ஒவ்வொரு உணர்வாய் சொல்லி சொல்லி சிரிக்கிறது, அழுகிறது, வெறுக்கிறது, குமைகிறது. கவிதைக்கு எத்தனை முகங்கள் இருக்கு? இந்த எல்லா முகத்தையும் நான் முத்துக்குமார் அவர்களினுடைய கவிதையில நாம பார்க்க முடியும். அவருடைய பாடல்கள்ல எத்தனை மறக்க முடியாத பாடல்களை நமக்கு தந்துட்டு போயிருக்காரு. அடுத்து சிலம்பாட்டம் படத்துல இருந்து மச்சான் மச்சான் பாட்டு வருது. நான் முத்துக்குமார் வரிகள்ல கேட்டுட்டு வாங்க, நாம பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukasin's Joy of Summerல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும் தான்.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ஹாய் மாலினி, I'm Krishnan.
5: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
6: கால் 0566 81234.

0: சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. மனசு தொட்டு மெட்டில பாட்டு தரத்துக்கு நான் ரெடியா இருக்கேன். யாருக்கு பாட்டு வேணும்? 800-894-0 என்ற எண்ணுக்கு அழைப்பிடுங்க, பாட்டு கேட்கலாம். சரியா? கடவுளிடம் பேசுகிறோம் என்ற பயமே இல்லாமல் குழந்தைகளுடன் பேசுகின்றார்கள் வளர்ந்த மனிதர்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆமா, குழந்தைகள் வந்து கடவுளுக்கு நிகர் அப்படின்னு சொல்றது உண்டு இல்லையா? அந்த அதை அடிப்படையா வச்சு இந்த ஒரு ரெண்டு வரிகளை வந்து நா முத்துக்குமார் அவர்கள் எழுதியிருக்காரு. எல்லா காலத்திலும் குழந்தைகளின் வானத்தில் இருந்து இசையுடன் உதிர்ந்து விழுகிறது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். இந்த ஒரு ரைம் வந்து குழந்தையா இருக்கும்போது நாம சொல்லியிருப்போம். நிறைய குழந்தைகள் சொல்லக்கூடிய ஒரு ரைம் தானே. அப்ப பாருங்க, எல்லா குழந்தைகளினுடைய வானத்துல இருந்தும் அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் வந்து இசையோட உதிர்ந்து விழுது அப்படின்னு எழுதியிருக்காரு. வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களையும், இந்த உலகத்துல நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிச்சு அதை எல்லாத்தையும் கவிதைகளா எழுதிய ஒரு படைப்பாளர் தான் நாமுத்துக்குமார் அவர்கள். அவர் பற்றி இந்த வாரம் முழுக்க நாம் பேசலனாலும் கூட 3 நாட்கள் தொடர்ந்து நாம் பேசினோம். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்து மனசு தொட்டு மட்டும் பாட்டு கொடுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் மரியம் பேசுறேன்.
0: மரியம், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: நல்ல
0: பாட்டு நினைச்சீங்க, அதை சரி பேசுங்க. பாட்டு பாட்டு கூட நான்
1: கொடுத்துறேன்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: சாப்பிட்டீங்களா?
1: வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தாச்சு.
0: சரி சரி சரி. எந்த ஊர் உங்களுக்கு? ஒரு நல்ல பாட்டு கொடுத்துடலாமா? நீயா பேசியது பாட்டு இருக்கு திருமலை படத்துல இருந்து, நான் மனசு தொட்ட மட்டுல அந்த பாட்டு வருது. அத்தோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் அடுத்த வாரம் நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிப்பாலம். நிகழ்ச்சி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்களை கண்டிப்பா வந்து சொல்லுங்க. சரியா? சரி, அடுத்து இன்னொருத்தர் வராரு, அவர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, ஹாய், குட் ஆஃப்டர்நூன்.
0: குட் ஆஃப்டர்நூன், வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ராஜசேகர் மோக்கியா பேசுறேன்.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? சிறப்பும் பெற்று நீடூழி வாழணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். 89.4 தமிழ் பண்பலை சார்பாக. சரியா?
2: மிக்க நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: ஒரு நல்ல பாட்டு போடுங்க.
0: சரி சரி.
2: அப்பா அப்பா மகன் பாட்டு.
0: அப்பா மகன் பாட்டா? சரி, ஓகே ஓகே ஓகே ஓகே. சரி, அப்பா மகன் பாட்டு அப்படின்னு கேட்டாரு. அப்பா மகன் பாட்டு இல்லைனாலும் அப்பா மகள் பாட்டு கூட கொடுத்துடலாம் இல்லையா? நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகளில் வந்த பாட்டு ஆனந்த யாழை பாட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அந்த பாட்டு வருது. அதுக்கப்புறமா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் அடுத்த வாரம் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: ஷோ தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: ஈரான் மத்திய கிழக்கு நாடுகள் மீது மீண்டும் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன், குவைத், கத்தார் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் இத்தாக்குதல்கள் சம்பந்தப்பட்ட நாடுகளின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும் அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: தேசிய கொடியை அவமதித்தால் இனி குற்றவியல் தண்டனை விதிக்கும் வகையில் ஜப்பானிய நாடாளுமன்றம் புதிய சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. தேசிய கொடியை அவமதிப்பவர்களுக்கு குற்றவியல் தண்டனை விதிக்கும் சர்ச்சைக்குரிய புதிய சட்டத்தை ஜப்பான் நாடாளுமன்றம் நிறைவேற்றியது. இன்று நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் பாரம்பரிய தேசப்பற்றை ஊக்குவிக்கும் பிரதமர் சானே தக்கேச்சியின் பழமைவாத கொள்கைகளில் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றது.
2: தமிழக செய்திகள்.
4: தென்காசி மலையடிப்பட்டி தொல்லியல் தளத்தில் சங்க காலத்தில் இரும்பு கருவிகள், ஆடி மணிகள், சங்க வளையல்கள் மற்றும் நெசவு தொழிற்கூடங்கள் சிறப்புற செயற்பட்டதற்கான கட்டமைப்புகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளதுடன் தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர் அருகேயுள்ள மலையடிப்பட்டியில் அமைந்துள்ள தொல்லியல் தளத்தில் அகழாய்வு கடந்த 3 மாதங்களாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதில் நுண்கற்கால கற்கருவிகள், சங்கு வளையல்கள், சுடுமண்ணாலான தக்களிகள், வட்டச்சில்லுகள், சுடுமண் மணிகள், சூதுபவள மணிகள், ஆடி மணிகள், தங்கத்திலான மணி, செவ்வக பகடக்காய், இரும்பு பொருட்கள் மற்றும் செப்பு நாணயங்கள் ஆகியவை கிடைக்கப்பெற்றுள்ளன. பாஜக மற்றும் திமுகவின் கொள்கைகள் வெவ்வேறானவை என்பதால் அவை ஒருபோதும் ஒன்றிணைய முடியாது என்று ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் தொகுதி மறுவரை மசோதா மீண்டும் அறிமுகப்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மசோதா கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட்டது. எனினும் நாடாளுமன்றத்தில் 1/2 பெரும்பான்மை இல்லாததால் அரசியல் சாசன திருத்தம் கோரும் இந்த மசோதா நிறைவேறவில்லை. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மற்றும் சிவசேனா கட்சி ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள பிளவு காரணமாகவும், இந்தியா கூட்டணியில் இருந்து திமுக வெளியேறியுள்ளதன் காரணமாகவும் இந்த மசோதா இம்முறை நிறைவேற வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது. இது தொடர்பில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், திமுக ஒருபோதும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறாது என்று கூறினார்.
2: இலங்கை செய்திகள்.
4: லங்கா பிரிமியர் லீக் தொடரில் ஜாஃப்னா கிங்ஸ் அணியின் உரிமையாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் எந்தவொரு விசாரணைக்கும் விளையாட்டுகளுடன் தொடர்புடைய தவறுகளை தடுப்பதற்கான விசேட விசாரணை பிரிவுக்கு அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த கைது நடவடிக்கை தொடர்பில் தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் இன்று பிற்பகல் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: பங்களாதேஷ் மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டி புலவாயுவில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஜிம்பாப்வே முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்ய முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் பங்களாதேஷ் அணி சற்று முன்னர் வரை 7.2 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 64 ஓட்டங்களை பெற்றிருந்தது. சைஃப் ஹசன் 31 ஓட்டங்களுடனும் தன்சித் ஹசன் 25 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. லீவாவில் இன்று 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி மற்றும் துபாயில் 44 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 43 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் உமல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
5: நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல, நீங்க பாட்டு கேப்பீங்க கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.
6: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
2: With Raja.
6: Stay tuned.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
3: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க.
2: இந்தியாவை
3: கம்பேர் பண்ணும்போது

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர், ம், அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
2: எல்லாமே சொல்லுவேன்.
0: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
1: This hour of Rock with Raja

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: நாடு பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது.
1: One hour of non-stop Raja Hits.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை
4: எனக்கு
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். ஹோஸ்டா இருக்கும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா?
7: அப்போ 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியாக தனியாக ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையாக டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
2: The Evening Correct presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Burjaman la nadakkavirukku. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathilirundu ungalukkaga Dubaiyil Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
8: Mastro in Super Hit Paanigal Rock with Raja.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: கால்பந்து உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகளுக்கு முன் சட்டவிரோத ஒளிபரப்புக்கு எதிராக அமீரக பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகள் நெருங்கி வரும் நிலையில் சட்டவிரோதமாக போட்டிகளை ஒளிபரப்புவது மற்றும் ஸ்ட்ரீமிங் செய்வதற்கு எதிராக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனுமதியின்றி போட்டிகளை ஒளிபரப்பும் இணையதளங்கள், செயலிகள் அல்லது சேவைகளை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்றும், இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் சட்டரீதியான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்காவை தவறாக வழிநடத்தி ஈரானுடனான போரை நீட்டிக்க இஸ்ரேல் முயற்சிக்கின்றது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்க மக்களுக்கு வெளிநாட்டு தலையீடு குறித்து எச்சரிக்கை விடுக்கப்படும் நிலையில், ஈரானுடனான போரை நீட்டிக்கும் நோக்கில் அமெரிக்காவை தவறாக வழிநடத்தும் பிரச்சாரத்தை இஸ்ரேல் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நாட்டுக்கு ஆற்றிய உரையில் சீனா அமெரிக்க தேர்தல்களில் தலையீடு செய்ததாக குற்றம் சுமத்தினார். பழனி கோயில் நிலத்தை முறைகேடாக பதிவு செய்த வழக்கில் சார் பதிவாளருக்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. 100 கோடி ரூபாய் நிலத்தை தான் மட்டுமே பதிவு செய்யவில்லை என சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் தரப்பு வாதிட்டது. 100 கோடி நிலத்தை சார் பதிவாளர் பாலசுந்தரத்துடன் இணைந்தே செய்ததாக ஜஸ்டின் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். 100 கோடி ரூபாய் பெறுமதியான நிலத்தை 2 சார் பதிவாளர்கள் இணைந்து பத்திரப்பதிவு செய்துள்ளனர் என்று தமிழ்நாடு அரசு வாதிட்டுள்ளது. ஜூலை 3 பத்திரப்பதிவுக்கான பெரும்பாலான பணிகள் முடிந்துவிட்டன என்று அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவு முடிந்த பிறகு ஆவண எண் மட்டுமே சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனால் வழங்கப்பட்டது என்றும் அரசு தரப்பு தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: இந்தியாவின் ஹைட்ரஜன் ரயில்தான் உலக அளவில் மிக வலிமையானது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில்களுக்கான கூடுதல் உட்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவின் ஹைட்ரஜன் ரயிலின் சிறப்பம்சங்களை பற்றி அறியும் போது நீங்கள் பெருமிதம் கொள்வீர்கள் என்று அவர் கூறினார். ஜிந்த் மற்றும் சோனிபட் இடையே இயக்கப்படும் இந்த ஹைட்ரஜன் ரயில்தான் உலகின் மிக வலிமையான ஹைட்ரஜன் ரயில் என்றும் அவர் கூறினார். உலகின் பிற பகுதிகளில் ஹைட்ரஜன் ரயில்கள் பொதுவாக 3 அல்லது 4 பெட்டிகளை கொண்டதாக இருக்கும் நிலையில், இந்தியா தனது முதல் முயற்சியிலேயே 10 பெட்டிகளை கொண்ட ஹைட்ரஜன் ரயிலை அறிமுகப்படுத்தி உலக அளவில் முத்திரை பதித்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் எராங்க குணசேகர மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ண உள்ளிட்ட 6 சந்தேகநபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை மேலதிக நீதவான் கிங்ஸ்லி ஹெட்டி ஆராய்ச்சி இன்று உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவுகளை மீறி சட்டவிரோத கூட்டம் ஒன்றில் உறுப்பினர்களாக இருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு ஒன்றுக்கமைய பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த இவர்கள் திறந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினாலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எரங்க குணசேகர மற்றும் ஜெகத் மனுவர்ண உள்ளிட்ட 6 பேருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: பங்களாதேஷ் மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டி புலவாயோவில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முதலில் துடுப்பெடுத்தாடி வரும் பங்களாதேஷ் சற்று முன்னர் வரை 19.2 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்க 170 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் தன்சீத் ஹசன் 58 ஓட்டங்களையும் சைஃப் ஹசன் 55 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்தனர். யசீர் அலி 22 ஓட்டங்களுடனும் முகமது சைஃபுதீன் 15 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். ஜிம்பாப்வே அணியின் பந்துவீச்சில் பிராட் வான்ஸ் மற்றும் ரிச்சர்ட் நுவாரா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் சிக்கந்தர் ரசா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தியுள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
1: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
2: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: காதல் என்பது காஃபியை போல ஆறி போனா கசக்கும். என்ன ஒரு வரிகள், எப்படிப்பட்ட வரிகள்! அது மட்டும் இல்லாம வேற என்ன, அதுக்கு மேலே ஒன்று, காஞ்சு போன மிளகா பூச்சி கேட்க போலவே இனிக்கும். ஒரு மனுஷனுக்கு காதல் வந்துருச்சு அப்படின்னா மனுஷன் என்னெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறா பாருங்களேன். தூக்கம் வரலனாலும் தூக்கம் வர மாதிரி இருக்கும், தூக்கம் வரும் ஆனால் தூக்கம் வராது, பசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி இத்தனை வரியை வந்து எல்லா பாட்லேயுமே நம்ம கேட்டிருக்கோம். மனுஷனுடைய பிஹேவியரல் சேஞ்சஸ், அந்த கெமிக்கல் ரியாக்ஷன், காதல் வந்து நம்மளை வந்து ஃபைனலி வென் இட் ஹிட்ஸ் அஸ், வென் த காதல் நர்வ்ஸ் கிக்ஸ் இன், இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பல பாட்டில் கேட்டிருக்கோம், பாடியிருக்கோம், அனுபவிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணியிருக்கோம். இப்படி தான் இந்த டே இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருக்கு. எனிவேஸ், வெல்கம் பேக், குட் ஈவினிங் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள், அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கலர். காதல் என்பது ஆந்தை போல நைட்டு முழுவதும் முழிக்கும். எத்தனை பேர் நைட்டெல்லாம் கண்டு முடிச்சு அடுத்த நாள் காலையில் வேலை இருந்தாலும், ஆஃபீஸ் இருந்தாலும், ஸ்கூல் இருந்தாலும், உங்கள் காதலிக்கிட்டேயோ காதலன்கிட்டயோ ஃபோன்லேயே பேசிட்டு இருந்திருப்பீங்க. அதுவும் திருட்டுத்தனமா, அதுவும் குசு குசுன்னு அஞ்சு மணி நேரம் பேசினா கூட அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு அப்படி என்னடா பேசுனீங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது, ஆனால் நல்லா இருந்திருக்கும். அப்படியே அப்படியே மனசுக்குள்ளே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். ஆமாம், டோப்பமின், ஆக்சிடோசின், ஆல் தி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மனசுக்குள்ளே நம்மளை ஒரு மாதிரி, எப்பா ஐ எம் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஐ எம் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மேன் இன் த வேர்ல்டுன்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருக்கோம். அதெல்லாம் ஊருக்கா? சரி சரி மார்க்கே, எப்படியே ஃபீல் பண்ணாத, இதில் ஜெய் சின்ன பண்ண போகிறோம். சரி ஓகே, உடுக்குள்ளே வந்ததுமே உங்களுக்காக நியூஸ்லாம் வச்சுருக்கேன் நான். அந்த நியூஸை இங்கே எடுத்து வச்சேன், நல்ல நியூஸ் அது, நான் வரேன் படிக்கிறேன். யாராவது இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா? இன்ஸ்டாகிராமில் நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், யாராவது போய் பார்த்தீங்களா? பார்க்கலாம்னா இப்போயே பார்த்துருங்க, ஜாலியாக இருக்கும். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நியூஸோடு சேர்த்து வேறு ஒரு விஷயத்த சொல்லுங்கள். சரி ஓகே, யூஏஇ அலோஸ் எமிரேட்ஸ் ஐடி ரினியூவல். ஆமாம், எவ்ரி 12 மாதம் எக்ஸ்பைரிக்கு முன்னாடியா? எங்கே அது?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: யாராவது ஊரில் இருந்து பெரியம்மாவையோ சித்தப்பாவையோ கூப்பிட்டு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா புஷ் கலீஃபா, இங்கே பாருங்கள் மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்னு கூப்பிட்டு போக நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செப்டம்பருக்குள்ளேயே கூப்பிட்டு போயிடுங்க. ஏன்னா செப்டம்பர்லாம் மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சரை ஒரு சில மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணுறதுக்காக மூடுறாங்க போல். ஓகே, மிட் செப்டம்பரில் தான். ஸோ 5 வருஷம் ஆகிடுச்சா அப்பா, இப்போ தான் வந்து MOF, ஆமாம் MOF ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 5 வருஷம் ஆகிடுச்சா. விசிட்டர்ஸ் வந்து எப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ எப்படின்னா இந்த இது ரீவேம் பண்ண போகிறாங்களா? ஸோ நிறையா இமர்சிவ் எக்ஸிபிஷன்ஸ், அப்புறம் வந்து இப்போ கரண்ட்லி நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு இல்லை? ஆமாம், ஸோ அதை அப்டேட் பண்ணுற விதமாக அதுக்குள்ளே இப்போ ரீசன்ட் AIலாம் வந்துருச்சு, அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி, சயின்ஸு, சஸ்டெயினபிலிட்டி, குளோபல் சேலஞ்சஸ் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் ஒரு 5 வருஷம் ரீவேம் ஒன்று பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க போல். அண்டு அடுத்த வருஷம் 1st quarter ஓப்பன் பண்ணிடுவாங்களாம், பார்த்துங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஆனா உண்மையாவே நம்மகிட்ட காசு இல்லன்னு சொல்லி நம்மகிட்ட காசு கடன் வாங்குற ஃப்ரெண்டு அவன் லைஃபை ஜாலியாக வாழ்றான். இப்போ எங்கேயோ போகிறான், பிராண்டடாக சட்டை வாங்கி போட்டுக்கிறான், ஆளுக்கு கிஃப்ட் வாங்கி தரான், ட்ரிப்பு போகிறான். ஆனால் நம்மகிட்ட இருந்து வாங்கின காசை மட்டும் கேட்டால் காசே இல்லைடா டே, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு அப்படி ஒரு பஞ்சப்பாட்டு போகிறான். உலகத்திலே நடிக்கிறதுக்கு இன்னும்கிட்ட இருந்தால் நம்ம கற்றுக்கணும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், சரியா, ஒரு 30,000 என்னமோ என்கிட்ட இருந்து வாங்கினான். ஓகேவா, நான் வாங்கிட்டு நான் இப்போ தந்துடுறேன் 1 மாதத்தில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் வாங்கிட்டு அதே மாதிரி 30,000 திருப்பி கொடுத்துனான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 50,000 கேட்டேன் என்கிட்ட, சரி இன்னும் கொடுத்துட்டேன் நான். கொடுத்ததுக்கப்புறம் இல்லை, இப்போ 6 மாதம் ஆச்சு. சரி, மொதல் வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறேன், கொடுத்துட்டானே டக்குன்னு, அதனால் நம்பி நானும் 50,000 கொடுத்தேன். இப்போ எப்படின்னா ஃபோன் பண்ணால் வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, என்கிட்ட நான் 500 கண்ணில் பார்த்தே வந்து பல மாதம் ஆச்சுன்னெலாம் வந்து கதை விட்டுட்டு எங்கெங்கே ட்ரிப்பு போகிறான், என்னென்ன பைக்கெலாம் வாங்குகிறான், லேப்டாப்லாம் வாங்குகிறான். ஐயோ டே எப்பா, சரி ஓகே. இதே மாதிரி நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்களே, இன்றைக்கி காலையிலேருந்து இது நான் அனுபவிச்சிட்ருக்கேன், அனுபவம் நீங்களும். ஒருவேளை வந்து கடன் கொடுத்து அதை கஷ்டப்பட்டு எப்படியோ மூக்கால் அழுது திருப்பி வாங்கியிருந்தாலுமே இப்போ அதை நான் ஞாபகப்படுத்துவேன், ஏன்னா இப்போ நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அனுபவிச்சிட்ருக்கேன். எனிவேஸ், கடனை கொடுத்து ஃப்ரெண்டுக்கிட்ட காசு திருப்பி வராமல் அனுபவிக்கிற மூக்கால் அழுகிற பிராவோ கூட நீங்கள் அடுத்த 4 மணி நேரம் கேட்க போகிறது த ஈவினிங் கரெக்ட். யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். யா,
2: back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
2: Hey, finally, it's happening.
3: It's happening.
4: It's happening.
2: Yeah!
5: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Talapathy Vijaya, one last time.

0: தியேட்டர்ல போய் ரசிக்க போறோம்.
1: இந்த திருவிழாவை 89.4 தமிழகமோட சேர்ந்து கொண்டாடுங்க.
2: ஜூலை 23 தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன். 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
1: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ALD ப்ராப்பர்ட்டி நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ.
1: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD ப்ராப்பர்ட்டிஸ், கால் 050-675-2828.
2: சென்னையில பட்டய கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 05-666-81234.
2: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

சார் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அவனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டர் நடந்திருக்கு. ஆக்சுவலி எனக்குமே வந்து பயங்கர காண்டாகும் இந்த ஒரு விஷயம். என்ன அப்படின்னா சொல்கிறேன், இப்போ வந்து விஷயத்தை சொல்கிறேன், அதுக்கப்புறம் எனக்குள்ளே இருக்கிற பர்சனல் காண்ட் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், அது உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஆள் இங்கே துபாய்க்குள்ளே ஏதோ கார் வச்சு ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி, சரி ஓகே ஸ்டண்ட் வந்து பண்ணும்போது ஹை ஸ்பீடில் போய் ஸ்டண்ட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கார். ஆனால் ஹை ஸ்பீடில் போனால் ஏகப்பட்ட கேமரா இருக்குது, நாலு கேமராவோட சேர்ந்தாப்பில் அடித்தாலே அதுவே ஒரு பெரிய அமௌண்ட் ஆகிடும் ஃபைனுக்கு. சரி ஓகே என்ன நம்பர் பிளேட்டை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வந்து நம்பர் பிளேட்டை ரிமூவ் பண்ணிட்டு 230 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கு. அப்படி பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி 50,000 ஃபைன் போட்டு வண்டியை இம்போஸும் பண்ணியிருக்காங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிடிச்சிட்டாங்க. அதாவது ஒரு வண்டியோடைய மேக்கு மாடல், வெறும் நம்பர் பிளேட் மட்டும் கிடையாது, ஒரு வண்டியோடைய மேக் மாடல் கலர், அதில் இருக்கிற டேமேஜ், அந்த வண்டியில் இருக்கிற அங்க அடையாளங்கள், வீல்ஸ், இது எல்லாமே நோட்டீஸ் செய்யப்படுது கரெக்டாக இங்கே இருக்கிற ஹை குவாலிட்டி கேமரா மூலமாக. ஸோ எவ்வளோ அந்த வண்டி என்ன அப்படிங்கிறத பார்த்து, அந்த வண்டியுடைய கடைசி மூமெண்ட் என்னென்னு பார்த்து, நம்பர் பிளேட் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோ எடுத்து பிடிச்சி ஆள் யாருன்னு பிடிச்சிட்டாங்க. ஓகே ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதெல்லாம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்களாம் அப்படி பண்ண மாட்டீங்க அங்கிள், எனக்கு தெரியும் நீங்களாம் 120 கிலோமீட்டருக்கு கீழே தான் போகிறீங்க. அல் இதன் ஈவன் அல்கேல் ரோட்டில் கரெக்டாக 100 கீழே தான் போகிறீங்க, 311 ரோட்டில் 130 கீழே தான் போகிறீங்க, எனக்கு தெரியும். அபுதாபி போகிறப்ப வந்து பார்த்து பார்த்து வண்டி ஓட்டுறீங்க, ஏன்னா ஃபைன் வந்துடும், எதுக்கடா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை ஃபைனுக்கு போய் தண்டம் கட்டிட்டு அழுவானு நீங்கள் நினைக்கிறது, சேஃபாக மற்றவங்க சேஃப்டியும் முக்கியம்னு நினச்சி நீங்கள் உங்கள் வண்டியை கரெக்டாக ஓட்டுறது எனக்கு தெரியும். ஓகே ஆனால் இதில் பர்சனல் காண்டுன்னு ஒன்று சொன்னதில்ல, இது என்னென்னா, என் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு வில்லா இருக்குது, சரியா, வில்லா கம்யூனிட்டி. அங்கே வந்து இந்த ஆஸ்டன் மார்டின் காரை அந்த வில்லா ஓனர் ஏதாவது வாங்கிட்டார் போல். இந்த ஆளுக்கு நைட்டு 1 மணி 2 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு இந்த ரெவ் பண்ணுவாங்க தெரியுமா, அப்படி சவுண்ட் வரும் தெரியுமா, ஆமாம் அது பண்ணி பார்க்கணும்னு ஆசை வந்துடும் போல். இந்த புது கார் வாங்கினா வீட்டில் தூங்கலாம் முடியாது, காரை போய் அப்பப்போ ஓட்டி பார்க்கணும்னு தோணும். இவர் என்ன பண்ணுறாருனா, கிட்டத்தட்ட ஒரு வாரமாக கரெக்டாக 1 மணி 2 மணி இருக்கும், தினம் காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 வாட்டி உயி உயி உயின்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போய் தூங்குற. அப்படி ஒன்று சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மணிக்கு தான் வராரா, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. தம்பி நீ $1 மில்லியன் போட்டு காரை வாங்க, அதுக்குன்னு பக்கத்தில் இருக்கிறவன்லாம் வாழ வேணாமா தூங்க வேணாமா, இது எனக்கு நான் பேசாமல் கம்ப்ளைண்ட் எங்காவது பண்ணிடலாமான்னு எனக்கு ஒரு டவுட். சரி ஓகே புது கார் வாங்கியிருக்காரு, அனுபவிச்சுட்டு போகிறாரு, நம்ம வாங்கினாலும் இப்படி தானே பண்ணோம்னு நினச்சிட்டேன், விட்டேன். இது கூட பரவாயில்ல, சில நேரம்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்போம். ஹை ஸ்பீ ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குள்ளே 30-40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணுமே, ஏன்னா ரெசிடென்ஷியல் ஸ்ட்ரீட்ஸ்குள்ளலாம். அதில் சில பேர் ஹை ஸ்பீடில் போவாங்க தெரியுமா, எனக்கு வந்து அதுவும் சவுண்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தூங்கிட்டு இருக்கோம், 2 மணிக்கு ஒயின்னு ஒரு கார் பாஸ் ஆகும். எனக்கு வந்து உலகத்தில் நான் பிறந்துலேருந்து எனக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்ச எல்லா நல்ல நல்ல குட் பிளெஸிங்ஸ் வேர்ட்ஸும் என் வாயில் கரெக்டாக ஒரு மனசில் வரும், மனசுக்குள்ளே திட்டிப்பேன், அதுக்கப்புறம் திரும்பி தூங்க போயிடும்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த ஒரு செகண்ட் ஒரு ஜர்க்கு, இப்போ எனக்கு என்ன தோணுன்னா, நமக்கே எப்படி இருக்கு, அப்போ இந்த பில்டிங்கில் வேறு குழந்தைங்க இருக்கும், வேறு வேறு பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் எனக்கு இது ஒரு பெரிய ஒரு தொந்தரவாகவே இருக்கும். இப்போ நம்ம ஊர்லலாம் இந்த ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த RX 100 பைக்லாம் இருக்கு இல்லையா, அந்த பைக்லாம் வந்து பசங்க மாடிஃபை பண்ண ஆரம்பித்தப்போ ஒரு விதமான ஹார்ன் ஒன்று இருந்தது, அந்த புல் ஹார்ன்னு சொல்லுவாங்க, அப்படி வரும். ஏதோ ஒரு பழைய படத்தில் கரண்ட் இருக்கார்ல, கரண் வந்து வரும்போது அவருக்கு அந்த ஹார்ன் தான் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்காலாம் வரும். சரி அந்த ஹார்ன் வந்து இந்த பிரச்சனைனாலே பேண்ட்லாம் வேறு பண்ணாங்க. ஸோ இப்போ இது வேறு நடக்குது, இப்போ ரீசெண்டாக அந்த வார் சுச்சுவேஷன் ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கிற டைமில் நிறைய பேருக்கு இந்த சவுண்டு வந்து கொஞ்சம் பயத்தை உருவாக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு போனவங்களுக்கெல்லாம் ஃபைன் போட்டாங்க, அப்படி பண்ணக்கூடாதுன்னு வேறு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலி இது நார்மல் டேஸ்லையும் பண்ணக்கூடாது தானே, ஒரு 2-3 மணிக்கு நடுராத்திரி இவ்வளோ ரெவ் பண்ணிவிட்டு ஒரு சாதாரண ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குள்ளே போகணுன்ற அவசியம் என்ன இருக்குது எனக்கு தெரில. அண்டா சார் அன்டில் நம்ம அந்த வண்டியெல்லாம் வாங்கி உட்காந்து பார்த்து ஓட்டினா தான் நமக்கு அந்த ஃபீல் வரும் போல். ஃபெராரி வச்சுட்டு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக சொல்கிறியா அப்படிங்கிறீங்களா, கரெக்டு தான். ஆமாம் ஃபெராரி வச்சுருக்கிற நீ 1%, சன்னி வச்சுருக்கிறனா 99% இந்த ஊரில். யார் யாரோட சத்தம் ஜாஸ்தின்றதை பார்த்துக்க. சரி ஓகே இதை நீங்கள் ஃபெராரியில் உட்காந்து கேட்க போகிறதில்ல, அதனால் என்வெஸ் பாட்டு வருது கேட்டு முடிங்க, திருப்பி வரேன் நான். நான் பிராபோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இஃப் யூ கேன் ரிலேட் வித் மீ, யூ ஆர் லிசனிங் டு த ஈவினிங் கடக் ஆன்.
89.4 தமிழ் FM நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 AM to 8 PM, Park Regis Hotel near Bergerman la nadakkavirukku. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
1: Tamil 89.4.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: இன்கமிங்,
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 Tamil FM. Tamil FM. Nama radio, nama music.
1: We'll be back after a short commercial break.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா. நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை Altavasul Group of Companies,
4: VNCT Global in Dubai Summer Discount Villa Sales, 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
5: Chennai oda top 5 locations ECR, OMR, Porur, Pammal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa va book panunga. Yes, 2BHK ku 20 lakhs discount, 3BHK ku 30 lakhs discount and 4BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
4: In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 AM to 8 PM, Park Regis Hotel near Bergman la nadakkavirukku. Call 054-767-3111, 054-767-3111. 1 lakh illa 2 lakhs illenge, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
6: Hi Malini, I'm Krishnan. Neither சொல்லியாகணும்.
2: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
7: கால் 05666-81234.
8: Changing lifestyle and food habits ala gastritis, constipation madri serimana prachanegal ungalku iruka, appo innike Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurveda Dubai Silicon Oasis and DIP1 Dubai.

0: ஏ நீலோத்தி, அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? இப்போ தான் ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். When I was singing நீலோத்தி வித் ஹிம், ஹீ வென்ட் டு தி இன்னொருத்தி அப்படின்னு ஏதோ ஒரு பொண்ணு வந்து ரீல் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, எனிவேஸ் இன்னைக்கு வந்து டிராஃபிக் அப்டேட் என்னம்மா நீங்க
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: Okay, abu hel metro station badi konjam traffic theriyudu. I don't know what to tell you because matha adangala oralukku free da. Enikku vandu 11 road oralukku ipo dhaan pack daga aarambichirukku. And நம்ம எங்கன்னா அல்லாதா இந்த நெஸ்டோலாம் தாண்டி அப்படி போகிறப்போ டுவர்ட்ஸ் மஜாஸ் வரைக்கும் சின்ன டிராஃபிக், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் அப்படியே சாரா சென்டர் முன்னாடி அண்ட் ஓஎஸ்எஸ் மால் கிட்டே ஒரு கிராஷ் ஆயிருந்தது. ஐ திங்க் இப் இட் இஸ் ஓகே நவ். அண்ட் ஏர்போர்ட் இந்த பக்கம் ஈலவன் ரோட் டுவர்ட்ஸ் அபுதாபி, அபுதாபி டுவர்ட்ஸ் துபாய், எல்லாமே ஃப்ரீ தான். பெருசாக இங்கே டிராஃபிக் எதுவும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி தெரில. சந்தோஷமாக இருக்குல்ல.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay pa, golden song of the year la oru paattu onnu vandirukku jodi vadathil irundhu. Ippa enak yosikkathonu modhalla la golden song of the year la naanga vandu Ilayaraja paattu eduthu poduvom. 85 90 galla vandha paattu, ippa la vandu oru early 2000 la vandha paattu golden song of the year. ayyo அவ்வளோ பழசாயிடுச்சா அப்படின்னு. ஏன்னா சில பாட்டெலாம் எனக்கு வந்து இந்த ஜோடி, அப்புறம் இந்த டைமில் இந்த பீரியடில் வந்து நிறைய படங்கள் ஸ்டார், இந்த டைம்லலாம் வந்து படங்கள் எப்பவுமே எனக்கு வந்து பழைய பாட்டு மாதிரி ஃபீலே ஆனதில்லை இன்றைக்கு வரைக்கும். அந்த டைம் பீரியடா இல்லை அந்த டைமில் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோமே, சின்னதாக தான் இருந்தோம் அப்பவும். ஆனால் இப்போ வந்து நமக்கு 7 டாங்கி வயசாயிடுச்சு, அது தெரியாமே இருக்குமே அப்படிங்கிறதுனால அது ரியலைஸ் பண்ணும்போது வர்ற ஒரு சின்ன கவலையா ஒன்றும் புரியல. சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று நல்லா இருந்தால் சரி. ஜோடியில் எது பாட்டு வருது, கை தட்டி தட்டி அழைத்தாளே அப்படி ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. அண்ட் மீன்வைல் இந்த வாரம் என்னென்ன படம் எல்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகே, போய் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜம்முனு உட்காந்து படம் பார்ப்போம்.
1: Golden song of the hour. Golden song of the hour. Brought to you by Joy Alukasin Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.

0: கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
2: ஒரு 12 கலரை மிக்சிங் பண்ணி ஒரு டிசைனை போட்டா
1: ராசா நீ ஒண்ணும் பண்ணவேண்டாம். டாஸ் ரோட் டெக்கார் பாத்துப்பாங்க. கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், வில்லாஸ், ரீடெய்ல் ஷாப்ஸ், F&B, ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோர் வொர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் பிரிசிஷனோட செய்வாங்க.
3: கால் 052-474-5525 or visit Toss Round Decor and Technical Services, Al Garhood, Dubai. Toss Round, Desire, Deliver.
4: சென்னையில பட்டயக்கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்சை 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566-81234.
4: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஏதாவது பாட்டு வேணும் அப்படின்னு தோணும். சரியா, அந்த பாட்டை வந்து ரேடியோவில் கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அப்படி கேட்கும்போது உங்களுக்கு லைன் கிடச்சிருக்காது. அப்படி நீங்கள் அந்த பாட்டை யோசிக்கும் போது எதையாச்சியாக ரேடியோவில் வந்திருக்கும், இந்த பாட்டை தான் நான் ஒரு வாட்டி கேட்கணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் ரேடியோவில் ஃபோன் பண்ணால் லைனே கிடைக்க மாட்டேங்குது அப்படி யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஃபோன் போட்டு என்கிட்ட அது என்னன்றதை கேட்கலாம். நீ சூப்பரா 800-8940 வணக்கம், யார் பேசுகிறீங்க, என்ன பாட்டு வேணும்?
1: ஹலோ ப்ரோ, ஹவ் ஆர் யூ?
0: குட். ஹூ ஆர் யூ?
1: மை நேம் இஸ் ரம்சி.
0: ரம்சிக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து முரளிர ஒரு மிச்ச நாள் கூடி கேட்கணும்னு இருந்த, அது நீங்க இந்த எஃபெக்ட் போடவே இல்லை. பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் ஒரு பாட்டு இருக்கிறேன்.
0: பூசு மஞ்சள் பூசு அந்த பாட்டு
2: மஞ்சள் பூசு மஞ்சள் பூசிய பூ கொன்று
0: நம்ம வேணா வந்து மாத்தி மஞ்சள் பூசு அந்த பாட்டு போட்டுருவா நானு மாத்தி.
1: இல்ல அந்த பாட்டு அது ஒரு ஆளுக்கு டெடிகேட் பண்ணுவோம், உங்களோட கஸ்டமர் கேர்ல வேலை செய்யுது அவங்களுக்கு வேண்டிய டெடிகேட் பண்ணுவோம்.
0: எங்க கஸ்டமர் கேர? யோ, தூது இப்படி விடுறீங்களா நீங்க?
1: என்ன மிச்ச காலம் கூட கேட்கணும் அவங்களுக்கு யாரும் இது வரைக்கும் இல்ல, நம்ம ஒரு சார்பா போட்டுமே சொல்லுங்க.
0: எப்படி யார் அந்த கஸ்டமர் கேர் அதிகாரி எங்க ஆபீஸ்ல சொல்லுங்க.
1: இல்ல அது யாருன்னு விளங்கல, அது
0: வெள்ள வந்தது எப்ப, 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, அதனால
1: சொல்றேன்.
0: அப்போ ஓகே, நான் வந்து சொல்றேன் வெளியில் போயேன். அவருக்கு அந்த பாட்டு வேணுமா, அது எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற அந்த கஸ்டமர் கேர் அதிகாரிக்கு போய் சேரட்டும். 5 மணிக்கு மேலே மீட் பண்ணுவோமா?
3: The Evening Correct presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 AM to 8 PM, Park Regis Hotel near Bergman நடக்கவிருக்கு. Brought to you by அன்னத்தங்கம் Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் Golden Diamonds, கராமா சென்டர், துபாய்.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: Manasa thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு முறையில் விவரங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு முதலமைச்சர் விஜய் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நம் மாநிலத்தின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை செயற்படுத்துவதற்கு முக்கியமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று தொடங்கியுள்ளது. இது வெறும் எண்ணிக்கை இல்லை, நீங்கள் வழங்கும் தகவல்கள்தான் எல்லா திட்டங்களுக்குமான அடிப்படை. எனவே ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுங்கள் என்று முதல்வர் விஜய் எக்ஸ் தளத்தில் காணொலியொன்றையும் பதிவிட்டுள்ளார். இணைய வழியில் சுய கணக்கெடுப்பு செய்யலாம், நான் பதிவு செய்துள்ளேன் என்று அவர் கூறினார். உங்கள் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் உறுதியளித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: பத்ரிநாத் கோயில் நன்கொடை திருட்டு மற்றும் மோசடி வழக்கில் சிறப்பு விசாரணை குழு முன்னாள் கோயில் அதிகாரி ராஜேந்திர சௌஹானை கைது செய்துள்ளது. கோயில் நன்கொடை பணம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக SIT விசாரணை நடத்தி வந்த நிலையில் விசாரணைக்கு பிறகு இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கோயில் நன்கொடை அறையில் இருந்து பணம் திருடப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது.
1: இலங்கை செய்திகள்.
3: மத்திய மாகாண ஆளுநர் பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்து ஜனாதிபதிக்கு தாம் அனுப்பிய கடிதத்திற்கு இதுவரை எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை என பேராசிரியர் சரத் அபிகோன் தெரிவித்தார். கண்டி பகுதியில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், குறித்த பதவியை ஏற்கும் சந்தர்ப்பத்திலேயே மிக குறுகிய காலத்துக்குள் தான் இதிலிருந்து விலகப்போவதாக ஜனாதிபதிக்கு தெரிவித்திருந்ததாக தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தித்வா சூறாவளி நிலைமை காரணமாக மத்திய மாகாணத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு தனது முடிவை இதுவரையில் பிற்போட்டியிருந்ததாக சரத் அபிகோன் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரக வாசிகளின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கான வருகை விசா தொடர்பான தேவைகளை துபாய் குடியுரிமை மற்றும் வெளிநாட்டினர் விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் அமீரகத்தில் வசிப்பவர்கள் தங்களின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை குறுகிய கால வருகைக்காக ஸ்பான்சர் செய்ய முடியும். இதில் ஓர் ஆண்டில் அதிகபட்சம் 120 நாட்கள் வரை தங்க அனுமதி வழங்கப்படுகின்றது. விண்ணப்பதாரர்கள் 30, 60 அல்லது 90 நாட்கள் செல்லுபடியாகும் ஒற்றை நுழைவு அல்லது பல்முறை நுழைவு விசாக்களில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்யலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு மற்றும் அதிகாரிகளின் ஒப்புதலுடன் அமீரகத்தில் இருந்தபடியே தங்கும் காலத்தை நீட்டிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: உலகம் முழுவதும் சுமார் 31.6 கோடி மக்கள் போதைப் பொருளை பயன்படுத்தி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. செயற்கை போதைப் பொருட்கள் புதிய உலகளாவிய அச்சுறுத்தலை உருவாக்குவதாக ஐநா அறிக்கை வெளியிட்டுள்ளது. செயற்கையாக ஆய்வகங்களில் தயாரிக்கப்படும் போதைப் பொருட்கள் வேகமாக பரவி வருவது உலகளாவிய சுகாதார மற்றும் பாதுகாப்பு நெருக்கடியை அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் முதலில் துடுப்பெடுத்து ஆடியதுடன் 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடி வரும் ஜிம்பாப்வே அணி சற்று முன்னர் வரை 9.4 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 81 ஓட்டங்களை பெற்றுள்ளது. அந்த அணி வெற்றி பெறுவதற்கு 62 பந்துகளில் 106 ஓட்டங்களை பெற வேண்டியுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்தது. லீவாவில் இன்று 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி மற்றும் துபாயில் 44 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா மற்றும் ராசல்கைமாவில் முறையே 43 மற்றும் 42 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மான் உமல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும் அல்புஜீராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒன்னையும் பயப்படி காட்டா. என் இடது காது பக்கம் வந்து ஒரு ஆள் உட்காந்துருக்கா. அவகிட்ட ஒரு டவுட் கேட்டேன். ஓகே, இன்றைக்கி தான் கூட வேலை செய்கிறதுக்கு 3 வருஷத்தில் உருப்படியாக ஒரு வேலை செஞ்சு கொடுத்துருக்கா எனக்காக. ரன் படத்துல இருந்து மின்சாரம் என் மீது அந்த பாட்டும், அதுக்கப்புறம் வேட்டையாடு விளையாடுல இருந்து இந்த பாரி ஒரு பாட்டை வந்துருக்கு. இந்த மாதிரிங்கிறதுக்கு இந்த பாரின்ட்டேன் நான் லைட்டாக வந்து இன்றைக்கி வாய் ஜாம் ஆகுது. நேற்றுக்கு நைட்டு நேற்றுமாச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 12 மணிக்கு படுத்துட்டேன், சரியா? அதாவது என்றைக்கும் இல்லாத ஒரு திருநாளாக படுத்த உடனே 5 நிமிஷம் கண்ணை சொருகின்னு தூக்கம் வருது. இந்த காசி படத்தில் கண்ணு மேலே போகும் தெரியுமா அவருக்கு, யார் விக்ரமுக்கு, அந்த படம் ஃபுல்லாக அப்படி தான் இருப்பார்ல அவர். ஆனால் எனக்கு அப்படி தான் ஆகிடுச்சு நேற்று நைட்டு. அவ்வளோ தூக்கம், எனக்கே பெருமையாக இருந்தது. பார்த்தியா, படுத்ததுமே தூங்குறேன்டா, நான் ஸ்கூலில் தூங்கினதுடா இந்த மாதிரின்னு சொல்லிட்டு தூங்குறேன். பட் மை கேட் ஹேட் அதர் ஐடியாஸ். இந்த பூனைங்களுக்கெல்லாம் நடுராத்திரி எப்படி தான் இவ்வளோ எனர்ஜியோ எனக்கு தெரில. என் பூனை என்னை எழுப்புறதுக்கு வேண்டி எல்லா வேலையும் பண்ணுது. அப்படியே பக்கத்தில் வந்து ஏதோ சோஃபாவை போய் ஸ்க்ராச் பண்ணுது, பாட்டில் தள்ளி விடுது. அந்த சத்தத்தில் நான் ஒழுங்காகவே தூங்கலை. கிட்டத்தட்ட 3-3.5 மணி நேரம் மட்டும் தூங்கினேன்னா 5:05 ஆகிடுச்சு. 5 மணிக்கே வந்து பளிர்னு வெளிச்சம் அடிக்குது வெளியில். சரின்னு சொல்லிட்டு, சரி 3 மணி நேரம் தூங்கியிருக்கோம், இதுக்கு மேலே தூக்கமும் வராதுன்னு சொல்லிட்டு இந்த துபாய் மாலத்தான் நடக்குதுல்ல, ஆமாம், துபாய் ஹில்ஸ் மாலில் அங்கே போயிட்டேன். ஆனால் உண்மையாகவே ஒர்த்து, சத்தியமாக. காலைல 6:30 போகிறேன் நான். 6 to 10 o'clock நடக்குது. எப்போ வேணால் நீங்கள் போகலாம், ஓடலாம். 10 மணி வரைக்கும் போகிறேன் நான். நான் போகும்போதே கூட்டமாக இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். அப்போ நம்ம தான் லேட்டு போகல அப்படின்னு நினச்சிட்டு ஓட ஆரம்பித்தோம். ஆனால் ஆக்சுவலாக வெளியில் ஓடுறதுக்கும் நடக்கிறதுக்கும் அந்த மாலுக்குள்ளே போய் ஓடி நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் இன்னும் யூ கேன் பெர்ஃபார்ம் பெட்டர். அப்படி தான் இருந்தது. மாலுக்குள்ளேயே வந்து ரன் பண்ணுறதுக்கான மேரத்தான் மாதிரி ரன் பண்ணுறதுக்கு நிறைய செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு 45 நிமிஷம் ஓடினேன். ஓடிட்டு என்னோடய ஃபோனை பார்த்தா 9.3 கிலோமீட்டர் ஓடிருக்கேன் நான். ஏ சூப்பர்பா சூப்பர்பான்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்து காலர் தூக்கி விட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து அப்படியே உட்காந்துட்டேன். ஸோ இன்றைக்கி தான் நடந்தது. த டே ஸ்டார்டட் லைக் திஸ் ஒன்லி. பட் எனிவேஸ், ஓகே, லெட்ஸ் பிகின்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Etihad Park இருக்குல, ஆமா, அது வந்து ஜூலை 17 ஆம் தேதி ஓபன் பண்றாங்க போல. ஓகே, ஸோ மேக்ஸிமம் எட்டிஹாட் பார்க்கு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி மூடி வச்சுருந்தாங்க. இட் இஸ் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் எவர் ஹோம் மேட்ச். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது நியூயார்க் சிட்டி எஃப்சி அவங்க ப்ளே பண்ணுறதுக்காக இது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ யா, ஜாலி, முதல்ல வரட்டும். 17 ஆம் தேதி தானே, அதுவும் அடுத்த வருஷம் தானே, இது ஒரு அப்டேட்டான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இதுதான் என் கண்ணில் பட்டுச்சு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: நான் என்ன பண்ணேன், நான் ஒரு டக்குன்னு ஒரு 150 திரம் கொடுத்து ஒரு கொடையை வாங்கிட்டேன், சரியா? 150 திரமுக்கு கொடை வாங்கினியா? ஆக்சுவலாக கொடை வாங்கினேன். அந்த கொடையில் என்ன தெரியுமா இருக்கும், அந்த கொடையில் வந்து அந்த கொடைக்குள்ளே ஃபேன் இருக்கும். சத்தியமாக அந்த கொடைக்குள்ளே ஃபேன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கொடையில் வந்து யூஎஸ்பி சார்ஜ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொடையோட கீழே கைப்பிடி இருக்குல்ல, ஆமாம், அதை லைட்டாக திருகினீங்கன்னா இந்த சின்ன 150 ml வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐஸ் வாட்டர் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த மூடியை கழட்டிட்டு அந்த மூடி மாதிரியே உள்ளுக்குள்ளே ஒரு செட்டப் இருக்கும், அதை திருகிட்டு நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா அப்புறம் ஃபேன் ஆன் பண்ணோம்னா அப்படி சில் காற்று வரும். இந்த வெயிலுக்கு எதமாக இருக்குமேன்னு வாங்கிட்டு இப்போ வந்து அது வீட்டில் தூங்குது. வாங்கி ஒரு 10 நாளைக்கு பண்ணி வாங்கி இப்படி வச்சுருக்கேன். நான் என்ன நினச்சேன்னா, எப்போல்லாம் வந்து வண்டி விட்டு இறங்கி நடந்து போகிறோமோ அப்போல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் அந்த கொடை நீளமாக இருக்கிறதுனால ஒரு வாட்டி யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போனேன்னா போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கொடை என்ன எங்கே வைக்கிறதுன்னு தெரில. கொடையை கையில் வச்சு சுற்றிட்டு இருந்தேன்னா அது கொஞ்சம் சங்கட்டமாக இருந்தது, அதனால் வீட்டில் வச்சேன். இப்போ அது வீட்டில் தான் இருக்குது. அதாவது சீடை ஒரு பொருளை ஆசைப்பட்டு சீன் போடுறதுக்குன்னு வாங்கிட்டு இப்போ அது யூஸே இல்லாமல் இருக்குது. இப்போ நீங்களும் ஏதாச்சும், அதாவது உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, இதை வாங்கினா சீனாக இருக்கும் அப்படின்ற நினப்பில் ஏதாவது பொருள்கள் வாங்கி வச்சுருப்பீங்களா, அது என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரே எனக்கு அந்த கொடையை அந்த கொடைக்கு வாய் இருந்துச்சுன்னா என்னை பயங்கரமாக திட்டம். ஏன்டா, நான் வேற யாராவது வீட்டுக்காவது போயிருப்பேன், உங்ககிட்ட வாங்கி வீட்டில் ஒரு மூலையில் நான் பாட்டில் உட்காந்துட்டுருக்கிறேன், யூஸும் பண்ண மாட்டேங்கிறேன், என்னை தொடவும் மாட்டேங்கிறேன், யூஸும் பண்ண மாட்டேங்கிறேன்ற மாதிரி அந்த கொடை என்னை வந்து ஒரு மாதிரி என்னை பார்க்குது தினமும். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்கும்ல, நீங்கள் வந்து சீனுக்காக வாங்கி வச்சுருப்பீங்க. வாங்கி ஒரு 1 வாரம் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் அவ்வளோதான். எங்கள் அம்மா இதே தான் சொல்லுவாங்க, ஏதாவது பொருள் வாங்க, பொருள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே வாங்காத, ஏன்னா வந்து அப்போ நல்லாயிருக்கும் ஆனால் அவருக்கு ஒரு வாரம் கழித்து பார்த்தா அவனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபீலே இருக்காது அப்படி. கரெக்டு தான், நிறைய நேரம் அம்மா சொன்னது தான் காதுக்கு கேட்குது நமக்கு. சரி, இது இப்படி ரெண்டு பாட்டு வருது, கேட்டு பிடிங்க. ஐ வில் பி பேக்.
1: Back to back.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
1: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
6: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
7: உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.
6: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
8: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: நான் வந்துட்டேன், வெல்கம் பேக். அதாவது ஆசைக்கு வேண்டி ஒரு சில பொருளை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் இல்லாமல் இருக்கும். ஆசைன்றதை விட சீன் போடுறதுக்கு வேண்டி, அதாவது அந்த பொருள் உங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனால் அது வாங்கினா சீனாக இருக்கும். நாலு பேர் முன்னாடி வந்து சீனாக போட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வாங்கிடுவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பெருசாக அந்த பொருள் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கும். நான் வந்து இந்த இப்படி தான் வந்து அந்த ஏர்பாட் மேக்ஸ் ஒன்று வாங்கினேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வச்சுருக்காங்க, சரியான ரொம்ப உசுப்பேத்தி விட்டு வாங்கிட்டேன். அது வேறு 2000 திரம்சம் என்னமோ. அது வாங்கிட்டு நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து அதை விட பெட்டராக நிறைய இருக்கேடான்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு தினம் யூஸ் பண்ணும்போது. வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: யார் பேசுகிறீங்க?
1: போயிருந்தப்ப ஒரு கண்ணாடி ஒண்ணு பார்த்தேன். அது என்னன்னா வந்து ஃபுல்லா டிசைனா ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஒரு காட்டிய டிசைன்ல அதுல ஒரு இது மாதிரி வேற கொடுத்துருக்காங்க, ஒரு பட்டன் மாதிரி. அதை ஸ்விட்ச் பண்ணோம்னா அந்த கண்ணாடி இருக்கும் பாத்தீங்களா, அது ஃபுல்லா கலர் மாறாது, அது ஒரு மாதிரி டிஃபரண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வரும். ஒரே ஒரு பேட்டர்ன்
0: தெரியும். நான் பாத்துருக்கேன் அந்த கண்ணாடியோட அந்த ஷேட் மாறிட்டு இருக்கும் தானே, அதான சொல்றீங்க?
1: அந்த உள்ள இருக்கிற பேட்டர்ன் மாறும்.
0: இன்னொரு பொருள் வாங்க வேண்டியது.
1: ஆமா, அதே மாதிரி ஒரு பாம்பேக்கு போயிருந்தப்போ ஐயா, சோர் பசார்னு ஒரு ஏரியா இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல.
0: தெரியும் தெரியும்.
1: ஆமா, அங்க போயிட்டு ஒரு ஷேட் ஒருத்தவர் வந்து, தம்பி 10,000 இது மார்க்கெட்ல, ஆனா உங்களுக்கு நான் 2500 தரேன்னு சொல்லி ஒரு சப்வூஃபர் எனக்கு வித்தாரு, பயணியரோடது.
0: சரி,
1: அதனால அவன் பிரிச்சு அதை போட்டெல்லாம் காமிச்சா ஜம்முன் இருந்தது.
0: இங்க கொண்டு வந்து பாக்கும்போது வேலை செய்யலையா?
1: போய் அங்க அதே மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ரேபேன் கண்ணாடி, அத போய் பார்த்து அதுவும் அதே மாதிரி 7,000 இது மார்க்கெட் பிரைஸ், உங்களுக்கு நான் இவ்வளவு கம்மியா தரேன் அது இதுன்னு சொல்லி ரெண்டு பேர்த்தி சூப்பரா மண்டை கழுவி. நான் வேற ஹிந்தி கத்துக்கிட்ட புதுசு, நான் சொல்றது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி.
0: நீங்க ரொம்ப நேரம் சொல்லுவீங்க போலயே.
1: இல்ல இல்ல, அது வாங்கியாச்சு. வாங்கினதுக்கு அப்புறம் அங்க போய் அந்த கல்லியில ஒரு பாய் இருப்பாரு, போய் காசு கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிக்கிறேன், வாங்கிட்டு போய்க்கோ, அங்க வச்சு பிரிக்க கூடாதுன்ற சொல்லிட்டாங்க. நானும் சரி இந்தியன்
0: அவரு காட்டின பொருள் ஒண்ணு, உங்ககிட்ட கொடுத்த பொருள் வேறையா?
1: வீட்டுக்கு போய் பாக்குற ஒரிஜினல் JVC சப்வூஃபர் தான், ஆனா உள்ள ஒண்ணு இல்ல, களிமண் அடைச்சு
0: கொடுத்துருக்கான். இது என்ன பயங்கரமா இருக்கியா? களிமண் அடைச்சு
1: நான்லாம் ஒண்ணுமே இல்ல. ரேபேன் என் ஃப்ரெண்டு கண்ணாடி வாங்கின பாத்தீங்களா, அதுல ராம் பேன்,
0: அதாவது களிமண்ணுக்கு 3,000 கொடுத்துட்டு வந்தீங்க பாத்தீங்களா, சூப்பர்.
1: களிமண் அவன் பாருங்க, ராம் பேன் ஒரு பிராண்ட்,
0: ராம் பேன். ஐயோ கடவுளே. அதான் இந்த நான் வந்து சின்ன ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு அடிடாஸ் நைக்கி எல்லாம் வாங்குறதுக்கு காசு இருக்காது. அப்போ வந்து எப்படி இருக்குன்னா, நிக் அப்படின்னு எழுதியிருக்கும், இந்த ஈ மட்டும் இருக்காது. அப்புறம் அடிடாஸ்க்கு பதிலாக அபிபாஸ் அப்படின்னு போட்டிருக்கோம், அதெல்லாம் வாங்கி போட்டு சுற்றுறது. என்னவோ 90s நாட் அவுட்ல கிழக்கு சீமையில படத்திலிருந்து ஒரு பாட்டும், தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல எஜமான்ல இருந்து பாட்டும் வந்துட்டு இருக்கு, கேட்டு முடியுங்க.
2: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல் இன் துபாய் சம்மர் டிஸ்கவுண்ட் வில்லா சேல்ஸ். இந்த டிஸ்கவுண்ட் சேல் ஈவென்ட் கமிங் சண்டே July 19, சண்டே 10 AM டு 8 PM பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன்ல நடக்கவிருக்கு. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: ஒன்னு போடு 90s.

பிரியாணி கராமா கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: of the hour was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு திரகம் என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்ட் டே வாங்கலாம்.
3: டேய் என்ன சொல்ற?
2: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரகம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரகம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரகம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரகம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
0: VNCT Global இன் துபாய் சம்மர் டிஸ்கவுண்ட் வில்லா சேல்ஸ். 20 லட்சம் டு 40 லட்சம் வரைக்கும் பிரைஸ் டிஸ்கவுண்ட்.
4: சென்னையோட டாப் 5 லொகேஷன்ஸ் ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில அப் டு 40 லட்சம் பிரைஸ் டிஸ்கவுண்டோட உங்க விலாவை புக் பண்ணுங்க. எஸ், 2BHK-க்கு 20 லட்சம் டிஸ்கவுண்ட், 3BHK-க்கு 30 லட்சம் டிஸ்கவுண்ட் அண்ட் 4BHK-க்கு 40 லட்சம் டிஸ்கவுண்ட். கூடவே 15 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃப்ரீ ரெண்டல் சப்போர்ட்.
0: இந்த டிஸ்கவுண்ட் சேல் ஈவென்ட் கமிங் சண்டே ஜூலை 19, சண்டே 10 AM டு 8 PM பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன்ல நடக்கவிருக்கு. கால் 054-767-3111, 054-767-3111. 1 lakh இல்ல 2 lakhs இல்லங்க, 20 lakhs to 40 lakhs சூப்பர் டிஸ்கவுண்ட் ஆன் ஆல் வில்லா ப்ராஜெக்ட்ஸ்.
5: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
6: ஞாபகம் இருக்கு.
5: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19 கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.

0: ஹே வெல்கம் பேக். ஓகே ரைட்டு, சீன் போடுறதுக்கு வேண்டி ஒரு சில பொருள்லாம் வாங்கி வச்சுருப்போம். அது வாங்கும்போது நல்லாயிருக்கும். வாங்கிட்டு ஒரு நாலு பேர் முன்னாடி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், அந்த பொருளை வந்து போட்டுட்டு போகிறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஏன்னா அது அப்படி தான், எப்போவுமே சீன் போடுறதுக்கு வேண்டி வாங்குகிற பொருள் ஏதாவது வந்து பத்தில் ரெண்டு பொருள் தான் தப்பிக்கும். பரவாயில்லையே, உண்மையாகவே நல்லாயிருக்கு இந்த பொருள் அப்படின்ட்டு. முக்காவாசி நேரம் எல்லாமே ஃப்ளாப்பு தான். அந்த மாதிரி எதாவது வாங்கி வச்சுருப்பீங்களே, அது ஒரு சட்டையாக இருக்கலாம். இப்போ நான் வந்து ரீசெண்டாக என்ன பண்ணேன்னா ஒரு குடை வாங்கினேன், சரியா? ஆனால் சாதாரண குடை கிடையாது, அந்த குடை வந்து 150 திரம்ஸ். அந்த 150 திரம்ஸில் ஃபேன் இருக்கும் உள்ளுக்குள்ளே. ஆமாம், ஃபேன் வச்ச குடை. ஏன்னா வந்து குடையே மழைக்கு தான், ஆனால் வந்து இங்கே குடையே வெயிலுக்கு தான் நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம். உள்ளுக்குள்ளே ஃபேன் இருந்தால் நல்லாயிருக்குமே. அந்த ஃபேனில் வந்து சில் தண்ணி வர மாதிரிலாம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஏசி ஃபேன் அதெல்லாம் அட்டாச் பண்ண அம்பரல்லா வாங்கி ஒரு ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணேன், அப்படியே வீட்டில் தூங்குது. எல்லாத்தையும் ஊருக்கு கொண்டு போய் கடைசியிட வேண்டியது நம்ம, இங்கே யூஸ் பண்ண முடியலனா. ஹலோ வணக்கம்.
1: ஹாய் வணக்கம்.
0: என்ன வாங்குனீங்க இந்த மாதிரி?
1: இந்த மாதிரி எதுவும் வாங்கல.
0: அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணீங்க புரியல எனக்கு.
1: ட்ரை பண்ண உங்கள்ட்ட பேசணும்னு. அதான்
0: சரி, உங்க பேரு? ஓகே ஓகே, உங்க பேரு?
1: என் பேர் அமீன்.
0: ஓகே, என்ன பண்றீங்க அமீன்? வாட் யூ டு இன் துபாய்?
1: நான் தீவால வர்க் பண்றேன்.
0: ஏய் சூப்பர். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்ங்க, ரொம்ப நாளா ஒரு டவுட். ரீசெண்டா கூட யார்ட்ட கேட்டுட்டுலாம் இருந்தேன். ஆனா இந்த டவுட் வந்து எப்படின்னா, அந்த எக்ஸசைஸ் பண்ணி காதை பெருசாக்க முடியுமா? அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பரவாயில்லையா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க வீட்டுக்கு தீபா பில் வருமா? உங்களுக்கு ஃப்ரீயா?
1: இல்ல இல்ல, எல்லாத்துக்கும் தீபா பில் வரும்ல, அது என்ன ஃப்ரீ?
0: சரி, உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது. ஆனா உங்களுக்கு தீபா ஃப்ரீ கிடையாது. சரி ஓகே. இப்ப தீபா வந்து ஒரு பில்டிங்ல இருக்கும்ல, அங்க எலக்ட்ரிசிட்டி வரும்ல, அந்த பில்டிங்க்கு எலக்ட்ரிசிட்டி பில் உண்டு. அது எப்படி உங்களுக்கு நீங்களே பில் அனுப்பிச்சு நீங்களே பே பண்ணிப்பீங்களா? அது எப்படி?
1: இல்ல அதுல கன்வெர்ட் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன், மேபி.
0: உங்களுக்கு தெரியல தானே அது?
1: ஆமாமா,
0: நான் கேக்குறது டவுட் உங்களுக்கு புரிஞ்சதுல. தீபா பில்டிங் ஒரு பில்டிங்ல இருக்குமே, அங்க எலக்ட்ரிசிட்டி இருக்குமே, அந்த பில்ல யாரு பே பண்ணுவாங்க?
1: அது அவங்களே அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
0: நீங்க எப்படியாவது எனக்கு இதுக்கு பதில் கண்டுபிடிச்சு சொல்லுங்க ப்ளீஸ், எனக்கு வந்து மண்டையெல்லாம் வெடிக்குது. சரியா? மணிவண்ணன் வந்து ஏதோ ஒரு படத்துல பஸ்ல தூங்கிட்டு இருப்பாரு ஒருத்தர். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்புறம் இப்ப ஊருக்கு போய் தங்கச்சி கேட்டதா சொல்லுங்க. அவர் குழம்பிட்டே போவார்ல, இப்ப அந்த மாதிரிதான் ஆயிப்போச்சு. ஆனா கேட்டதுல தப்பு இருக்கா? எலக்ட்ரிக், அதாவது இந்த நம்ம ஊர்லயும் இதே டவுட் தான். இந்த இபி வந்து இபி காரங்க ஒரு பில்டிங்ல இருக்காங்க, அந்த இபி பில்டிங் இப்படிலாம் சொல்றது, இபி ஆபீஸ் ஒரு பில்டிங்ல இருக்குன்னா அந்த பில்டிங்க்கும் கரண்ட்டு பில் வரும்ல, அப்போ அந்த அதுவே இபி பில்டிங் தானே? அப்போ அந்த பில்டிங்கில் இருந்து ஜெனரேட் ஆகிற கரண்ட்டு ஃப்ரீயாக தானே இருக்கணும், நியாயமாக பார்த்தா? அப்படி இல்லைனா அந்த அந்த அந்த பில் அவங்களே சென்ட் பண்ணி அவங்களே அடைச்சிப்பாங்களா? இது எப்படி எனக்கு புரியலையா இது? சரி ஓகே, ஏதோ திடீர்னு இந்த மாதிரி டவுட்லாம் எனக்கு வந்து நல்ல கரெக்டாக தூங்கலை அப்படின்னா வரும், நிறைய டவுட் வரும். இதே மாதிரி ஒரு டவுட், அதாவது ஜென்ரலாக வந்து இதே, இது மட்டும் இல்லை, இந்த சோப்பு இருக்குல்ல, குளிக்கிறப்ப சோப்பில் குளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோப்பு தரையில் விழுந்துருச்சு அப்படின்னா சோப்பு அழுக்காவதா இல்லை தர சுத்தமாகுதா? இந்த மாதிரி பல டவுட் வரும் அப்பப்போ. சரி வரேன், வந்து வந்து வந்து பேசுவோம் நம்ம. நான் ப்ராவோ யூஎல்எஸ்ரி 89.4 தமிழ் எஃப்எம். நான் எதை ஆண்டமாக பேசுகிறேன்றதுக்காக நீங்கள் அதெல்லாம் பதில் சொல், நான் கேட்ட கேள்வி கரெக்டாக பதில் சொல்லணும், இல்லைனா அவ்வளோதான் டென்ஷன் ஆயிரும். நான்
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new Jet or T1 கார் வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now. ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
4: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
3: ஞாபகம் இருக்கு.
4: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 05-666-81234.
3: For details, call 056-415-4242.

0: ஃபைனலி ஃபைனலி ஜனவரி 23rd நம்ம படம் வந்து ரிலீஸ் ஆகும். ஜனநாயகன் இஸ் கம்மிங் அவுட். அப்பா ஜனவரி 9th ஜனவரி இல்லை ஜூலை, சாரிங்க, நான் ஜனவரி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இல்லையா, அப்புறம் அதுவும் ஜனான்னு வருது, இதுவும் ஜனான்னு வருது, அதனால் மாற்றி சொல்லிட்டேன். ஜூலை 23rd படம் வந்து ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைடு. அதனால் நீங்கள் வந்து படத்தை வந்து பார்த்துருக்கேன் என்ன, ஓகேவா? நம்மளும் டிக்கெட்ஸ்லாம் வந்து தரப்போகிறோம். 7:00 மேலே ஜனநாயகன் படத்துக்கான டிக்கெட்ஸை நான் வந்து தருவேன். அண்ட் திஸ் மூவி இஸ் டிஸ்ட்ரிபியூட் பை ஃபார்ஸ் ஃபிலிம்ஸ் ஆல் ஓவர் தி UAE. அண்ட் உங்களுக்காக படத்துலேருந்து பாட்டு வருது. 6 மணிக்கு மேலே VNCD பிரபா வருவார். அதனால் தொடர்ந்து வில்லா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து கேளுங்கள். மீதி உங்களுக்கு வேணும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக ஷோ கேளுங்க. ஏன்னா நான் உட்காந்து அதுக்கு தானே வேலை செஞ்சுருக்கோம். அதனால் ப்ளீஸ், ஓகே, request, humble request.
1: The Evening Correct presented by VNCD Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergman la nadakkavirukku. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathil irundhu ungalukkaga Dubai il Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஈரான் மத்திய கிழக்கு நாடுகள் மீது மீண்டும் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன், குவைத், கத்தார் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகள் மீது ஈரான் மீண்டும் மேற்கொண்ட தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக கண்டித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில், இத்தாக்குதல்கள் சம்பந்தப்பட்ட நாடுகளின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும், அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் உள்ளதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு குவைத் வெளியுறவுத்துறை கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது. 2026 ஜூலை 17 அன்று ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி குவைத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட கொடூரமான ஈரானிய ஆக்கிரமிப்பை குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிக கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் மின்சார உற்பத்தி நிலையம் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு தீ விபத்து ஏற்பட்டதுடன் பல மின் உற்பத்தி அலகு
1: செய்திகள்.
2: மத்திய இணை மந்திரி ராம்தாஸ் அத்வாலே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை இன்று தலைமைச் செயலகத்தில் சந்தித்தார். இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் முக்கிய கட்சியின் தலைவருமாக இருக்கக்கூடிய ராம்தாஸ் அத்வாலே முதலமைச்சரை சந்தித்தது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மரியாதை நிமித்தமாக இச்சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது பல்வேறு பொது நலன் மற்றும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து இருவரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்தியாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வரும் 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை மால்டோவா, வடக்கு மாசிடோனியா மற்றும் ருமேனியா ஆகிய 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். மால்டோவா அதிபர் மாயா சாண்டு அழைப்பின் பேரில் ஜூலை 20ஆம் தேதி அவர் அங்கு செல்கின்றார். இந்த பயணத்தின் போது திரௌபதி முர்மு மால்டோவா அதிபரை சந்தித்து தூதரக அளவிலான பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். மேலும் மால்டோவா குடியரசின் நாடாளுமன்ற தலைவர் இகோர் குரோசுவையும் அவர் சந்திக்க உள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: கடுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் பொருட்களை பெறும் பகுதியில் கைவிடப்பட்டிருந்த 1,12,80,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை இன்று விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைப்பற்றினர். இன்று காலை துபாயில் இருந்து எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என சுங்க அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பில் கடுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் முறையான சுங்க விசாரணைகளை மேற்கொண்டு இந்த சிகரெட் தொகையை அரசுடமையாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: பங்களாதேஷ் மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடித்து ஆடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்து ஆடி வரும் பங்களாதேஷ் அணி சற்று முன்னர் வரை 18.2 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 152 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய பங்களாதேஷ் அணி 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றியீட்டியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: உலகத்துல எந்தெந்த டைம் ஜோன்ல இருந்து எங்களை கேட்டுட்டு இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் வந்து குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் எங்கிருந்து கேட்டாலும் ஓகே தான். ஏன்னா அப்பப்போ மெசேஜஸ் எல்லாம் வரும். பட் எனிவேஸ் இந்த ஒன் ஹவர் வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எனிவேஸ் வெல்கம் பேக் டு 89.4 தமிழ் எஃப்எம். இப்போ VNCT வந்து இந்த வாரம் ஃபீஃபா ஃபினாலே வர வரப்போகுது, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, கரெக்டாக. அதே மாதிரி VNCT வந்து சூப்பராக ஃபினாலே, அதாவது ஃபுட்பால் தீம்ல பயங்கரமான ஒரு இவெண்ட் வந்து இந்த வாரம் உங்களுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப் டு 40 lakh வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். எங்கே அப்படின்னா, வென் யூ கோ அண்ட் செக் ஒன் ஆஃப் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் சென்னை, கோயம்புத்தூர் ஆர் மதுரை, அண்ட் சென்னையில் இருக்கிற டாப் லொக்கேஷனில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதில் இருக்கிற டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் வைஸ் வர்சா, ப்ளஸ் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் இருக்கிற மற்ற விஷயங்கள் பற்றியில் இந்த ஒரு மணி நேரம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி பையிங்கில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் இன்ஃபேக்ட் ஃபில்லாகவே வாங்க போகிறேன், எல்லாமே தெரியும். நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலுமே யூ கேன் கால் தெம், புக் அன் அப்பாயின்மெண்ட் பார்க் ரிஜர்ஸ் ஹோட்டலில் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் நீங்கள் அவங்கள மீட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் போனீங்கன்னா மட்டும் போதும், இது எல்லா டீட்டெயில்ஸும் தானே அவங்களே சொல்லுவாங்க. ஸோ கால் தெம் அட் 0547673111. ஓகே, ஐ ரிப்பீட், 0547673111. நானே ஒரு 1.5 நிமிஷம் பேச நினைக்கிறேன் ப்ரோ. வெல்கம் பேக்.
1: எஸ் ப்ரோ, அந்த அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணிருக்கேன்
0: பாத்தீங்களா. என்ன ப்ரோ அது ஃபுட்பால் டீம்லாம்?
1: எஸ் ப்ரோ, அண்ட் ஸ்பெயின் வெர்சஸ் அர்ஜென்டினா அண்ட் OMR வெர்சஸ் ECR,
0: ரெண்டே பேருக்கு தான் போட்டோம்.
1: ஆமா, கரெக்ட், அதே மாதிரி தான். அண்ட் மக்களே, அண்ட் இந்த வாரம் ஒன் லாஸ்ட் பிகஸ்ட் ஈவெண்ட் இஸ் ஹேப்பனிங். ஸோ கண்டிப்பா எங்களோட வந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட் கேமை பிளே பண்ணுங்க. அண்ட் கமிங் சண்டே அன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் கிட்டத்தட்ட 40 lakhs வரைக்கும் இந்த சம்மர் சேல்க்கான டிஸ்கவுண்ட் சேல்னே கொடுக்க போறோம். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி, பிரபா சம்மர் சேல் சொல்றீங்க, ஆடி மாசம் ஆரம்பிச்சிச்சு, ஆடி ஆஃபர் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் மக்களே. அண்ட் ஆனா நீங்க ஆடி ஆஃபர்னு வச்சுக்கோங்க, இல்ல நீங்க வந்து சம்மர் டிஸ்கவுண்ட் சேல் வச்சுக்கோங்க. 2 bedroom வாங்கினீங்கன்னா 20 lakh rupees, 3 bedroom வாங்கினீங்கன்னா 30 lakh rupees, அண்ட் 4 bedroom வாங்கினீங்கன்னா அப் டு 40 lakh வரைக்கும் VNCT எல்லா ப்ராப்பர்ட்டிலையுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். குறிப்பா சென்னை அண்ட் சென்னையில கூடிய ECR அண்ட் OMR ரெண்டு பேருக்கு தான் போட்டிருந்த மாதிரி. ECR அண்ட் OMR ல ரெண்டு பிரீமியம் ப்ராஜெக்ட், ஒன்னு பெவலி ஹைட்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாம் ஷோண்டர் ப்ராப்பர்ட்டி. ரெண்டுமே செகண்ட் ஃபேஸ் லான்ச் பண்ணிருக்கோம். ECR-லையும் OMR-லையும் ஃபர்ஸ்ட் டைம் 1200-1500 dirhams ஒரு ஸ்டன்னிங்கான ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம். அது இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபரோட சேர்த்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரீமியம் ஆஃபர் கிடைக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபெப்ரவரியில் வந்து ஆனிவர்சரி பேஸ்டு ஒரு ஆஃபர் கொடுத்தோம் வேலண்டைன் அப்போ. அப்புறம் லாஸ்ட் மந்த் நம்ம வந்து 15 lakh ஒர்த் ஆஃப் கார் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணோம். பட் இது வந்து முழுக்க முழுக்க நம்ம சம்மர் துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மாதிரி சம்மர் சேல் அண்ட் 7th year 2020-2019 நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஆஃபர் ஆக்சுவலாக அதை வந்துட்டு. அண்ட் இந்த வருஷம் 7th edition அண்ட் 7th வருஷமா தொடர்ச்சியா இந்த சம்மர் சேல்ல 2 bedroom நீங்க சென்னை மதுரை கோயம்புத்தூர்ல எங்க வாங்கினாலும் 20 lakh rupees ஸ்பாட்லேயே நீங்க பிரைஸாவே டிஸ்கவுண்ட் எடுத்துக்க முடியும். 3 bedroom வாங்கும்போது அப் டு 30 lakh 30 அண்ட் நீங்க வந்து டிஸ்கவுண்ட் எடுக்க முடியும். நீங்க 4 bedroom ஒரு 2000 square feet 2400 square feet இருக்கீங்கன்னா 40 அப் டு 40 lakh டிஸ்கவுண்ட்டும் அண்ட் 15 years ரெண்டல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்லாம் நீங்க சேர்த்து ஃப்ரீயா எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட பார்க் ரீஜியஸ் ஹோட்டல் புர்ஜ்மான்ல கமிங் சண்டே உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க ஃபுட்பால் ஃபேன்னா உங்களுக்கு இன்னும் இந்த ஈவெண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். பிகாஸ் இந்த தீமே நாங்க ஒரு ஃபுட்பால் ஃபைனல் அந்த ஒரு ஜோன்ல தான் ரெடி பண்றோம். சோ ப்ராப்பர்ட்டி வாங்குறது இட்ஸ் a very very serious thing actually. அது நம்ம சீரியஸா தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. விஷயங்களை சீரியஸா தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனா லைட் ஹார்ட்டடா ஹாப்பியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபேமிலியா வந்து ஒரு ஜாய்ஃபுல் மொமெண்டோட, ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸோ ஒரு கார் பர்ச்சேஸோ நம்ம ஷர்ட் வாங்குற மாதிரி அடிக்கடி வாங்குறது இல்லை ஆக்சுவலா. வந்து நிறைய பேர் வாங்குறீங்க, சந்தோஷம் தான். பட் ஆனா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். ஒன்ஸ் ஒரு சில பேருக்கு வந்து 4 years 5 years நடக்கிற ஒகேஷனால அது ரொம்ப ஹாப்பியா சியர்ஃபுல்லா நம்ம பண்ணணும் தான். இப்படி ஒரு ஈவெண்ட்ஸ் ஒன் லாஸ்ட் டைம் அண்ட் நம்ம தளபதி ஸ்டைல சொல்லணும் அப்படின்னா அண்ட் ஒன் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் துபாய் இந்த ஆஃபருக்காண்டி நம்ம கொடுக்க போறோம். யூஸ் பண்ணிக்கோங்க, கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாங்க. ஏன்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்னால நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, மீட்டிங் வருவாங்க. சண்டே அன்னைக்கு ஃப்ரீயா தான் இருப்பீங்க, ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ வாங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, சைட்டை பார்த்துட்டு இந்தியாவில் போயிட்டு நீங்க அங்கேயும் சைட்டு பார்க்கலாம்.
0: ஓகே, July 19th இஸ் த டே அண்ட் துபாயில் இருக்கிற பார்க் ரிஜஸ் ஹோட்டல் இஸ் த லொகேஷன். காலையில் 10 o'clock டு நைட் 8 o'clock இஸ் த டைமிங். பிட்வீன் தீஸ் டைம் எப்போ வேணாலும் நீங்க அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்பர் வந்து 0547673111. ஓகே, 0547673111. 1. You're listening to 89.4 தமிழ் FM. பாட்டுலாம் வருது கேளுங்க, ஒரு மணி நேரம் சூப்பரா பேச போறோம் இதை பத்தியா.
2: Back to back.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
2: Hey, finally it's happening.
1: It's happening.
3: It's happening.
2: Yeah!
4: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre la poi rasika porom.
5: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndu kondadunga.
4: July 23rd thedi mudal Ameeraga thirayarangugalil Jananayagan 89.4 Tamil FM oda radio and social media contest la kalandukittu Jananayagan thiraipadathukana couple passes win pannunga.
5: Distributed by Farce Film, energized by 89.4 Tamil FM.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
5: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
7: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
4: சென்னையில பட்டயக்கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
5: கால் 0566681234.
4: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
8: உங்க பிரெக்னன்சி ஜேர்னிய ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டா. க்வீன் சிட்டியுடைய சூப்பரான ஒரு ஈவெண்ட் இந்த வாரம் நடக்குது. அதுவும் வந்து ஃபுட்பால் தீம்டில் வேறு பண்ண போகிறாங்களா. யூஸ்வலாக வந்து கோட் சூட்லாம் போட்டு டைலாம் கட்டிட்டு அப்பெல்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்பால் டீமுடைய ஜேர்சி போட்டு தான் வரப்போகிறாங்க. ஸோ அதனால் நீங்களும் போய் அவங்கள வந்து வரப்போகிற 19ஆம் தேதி கமிங் சண்டே நீங்கள் வந்து மீட் பண்ணலாம். 0547673111 தான் நம்பர். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் ப்ளீஸ் கோ மீட் தம். அண்ட் 0547673111 திஸ் இஸ் த நம்பர். பாக்ரேஜஸ் ஹோட்டல் பருதுபாயில் தான் அந்த இவெண்ட் வந்து நடக்குது. காலைல 10 மணியிலிருந்து அட் சேம் டைம் 20 லேக்லேருந்து அப் டு 40 லேக் வரைக்கும் டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம் ப்ரோ. இப்போ எந்த மாதிரி எந்த சைஸ்ல எல்லாம் புக் பண்ணாலும் இந்த ஆஃபர் இருக்கா?
1: எல்லா ப்ராஜெக்ட் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கோயம்புத்தூர் அண்ட் மதுரை ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் இந்த ஆஃபரை நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆக்சுவலான்ட்டு. அதாவது இந்த ஒரு மேஜர் டிஸ்கவுண்ட். இப்போ நீங்க கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழாவே 2 பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு 78 லேக் 80 லேக்ஸ்ல உங்களுக்கு வருது அப்படின்னா 60 லேக் வரைக்கும் 20 லேக் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 3 பெட்ரூம் உங்களுக்கு வந்து 1 crore வருதுன்னா நீங்க அதுல டிஸ்கவுண்ட் எடுத்து 80 லேக்ல நீங்க வாங்க முடியும் ஆக்சுவலான்ட்டு. இதே ப்ரீமியம் லக்ஸரி 4 பெட்ரூம்னா உங்களுக்கு தி பெஸ்ட் டீல் தி பெஸ்ட் ஆஃபர் இஸ் ஆல்வேஸ் ஆன் தி ஈவென்ட்ல. ஒரு லான்ச்சை விட நான் சொல்றது என்னைக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் சேல் இல்லை பெனிஃபிஷியல் சேல் ஆகும்போது போய் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு பேங்கிங் சைட்லேருந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும், விஎன்சிடி சைட்லேருந்து ஒரு ஆஃபர் கிடைக்கும். அதுவும் புதுசாக லான்ச் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கும் சரி, கட்டிக்கிட்டு இருக்க ப்ராஜெக்ட்க்கும் சரி, கட்ட போகிற ப்ராஜெக்ட்டுமே எல்லாத்துக்குமே இந்த ஆஃபர் உங்களுக்கு கிராஜுவலாக இருக்கும். பிகாஸ் வி கேன் பாசிபிள் இந்த ஆஃபர் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு 100% பாசிபிள் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இந்த லேண்ட்ஸ் எல்லாமே நான் நிறைய சொல்லியிருக்கேன். வி பாட் இட் அட் 12,000.

0: விஎன்சிடி அப்படி இருக்காது. உங்களுக்கு லோன்ல என்னென்ன ஆஃபர் கிடைக்கும், எந்த ஸ்கீம் நீங்க எடுக்கணும், லோன்ல எத்தனை வருஷம் டென்யூர் போகணும், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு பேங்கிங் எக்ஸ்பர்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆஃப்டர் ஹேண்டிங் ஓவருக்கு அப்புறமும் ரெண்டல் சர்வீசஸ் அதுலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அஃபோர்டபுளான ப்ரைஸில் நீங்கள் விழாவை எடுத்து வச்சுக்கும் போது மந்த்லி மந்த்லி உங்களுக்கு ஒரு 40,000-50,000 ரெண்டல்ஸ் வரும்போது அது வந்து உங்களோட இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஓன் கான்ட்ரிபியூஷன் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லேண்ட் அப்ரிஷியேஷனில் தான் இதோட உங்களுக்கு ஜாக் பாட்டு. ஏன்னா நீங்கள் வாங்குற எல்லா விழாவுமே லீஸ் ஹோல்டு கிடையாது, ஃப்ரீ ஹோல்ட் அண்ட் கம்ப்ளீட்டாக அடுத்த ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பட்டாவோட இந்த லேண்ட் எல்லாமே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் சென்னையில் ஈசிஆரில் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஓஎம்ஆரில் நம்ம கொடுக்குற வில்லாஸ் வாங்கினீங்கனாலும் சரி, சென்னை சிட்டிக்குள்ளே நீங்கள் வில்லா பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து பம்மல் அண்ட் அவங்களுக்கு வந்து போரூர் இந்த மாதிரியான லொக்கேஷன்லையும் நம்ம வில்லா கொடுக்குறோம். கோயம்புத்தூர் சொல்லவே வேணாம், சிங்காநல்லூர் அண்ட் ஒன் ஆஃப் த ஐகானிக் லொக்கேஷன், அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மதுரையில் உங்களுக்கு ஒத்தக்கடையில் 3,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வந்து வில்லாவும் கொடுக்குறோம். அண்ட் நான் நேற்றே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன், மாட்டுத்தாவணிலேருந்து கரெக்டாக 2.5 கிலோமீட்டரில் அண்ட் வளர் நகர் சொல்லிட்டு நம்மளோட ரிலையன்ஸ் மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ஹைகோர்ட்டுக்கெலாம் முன்னாடியே வந்துடும் அது. அண்ட் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலேருந்து 1 கிலோமீட்டர் தான் உத்தங்குடின்ற லொக்கேஷனில் வளர் நகர். அங்கே உங்களுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட், 1,600 ஸ்கொயர் ஃபீட், 2,400, 3,000 ஸ்கொயர் ஃபீட் சொல்லிட்டு பிக் லேண்ட்ஸ் ஆர் அவைலபிள். நம்ம கேட்டட் கமிட்டியில் லேண்டுமே இப்போ மதுரையில் ஸ்பெஷலாக ஆஃபர் பண்ணுறோம் இந்த சம்மர் சேலில். அதையும் நீங்கள் வந்து பார்த்து டிஸ்கஸ் பண்ணி அங்கே எப்படி உங்கள் வில்லா கட்டலான்றதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி வி ஆர் ஆர்கனைசிங். ஸோ மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் விச் இஸ் ஐ செட் உங்களுக்கு 30-40 lakh வரைக்கும் உங்களுக்கு 3 bedroom இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா லொக்கேஷன்லையும் பாரபட்சம் இல்லாமல் அண்ட் நீங்கள் கட்டி முடிச்ச வில்லா இல்லை கட்டிக்கிட்டு இருக்க வில்லா இல்லை கட்ட போகிற வில்லான்னு சொல்லிட்டு உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு எது எடுத்தாலும் இந்த ஆஃபர் பெனிஃபிட்டோடு நீங்கள் வாங்க முடியும்.
1: ஓகே, ஆக்சுவலாக வந்து இதுக்கப்புறமும் நிறைய இருக்குது கேட்கறதுக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து தெளிவாக இருக்கணும், அதுக்கப்புறம் யார் யாரை மீட் பண்ணணும், எந்தெந்த ஆட்கள் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு பண்ணித்தருவாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை இன்னைக்கு இந்த இவெண்ட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கால் தம் 0-5-4-7-6-7-3-1-1-1 ஓகே, 0-5-4-7-6-7-3-1-1-1. கம்மிங் சண்டே July 19th, தட் இஸ் யுவர் டே. You're listening to 89.4 Tower FM. Yeah.
2: The Evening Correct presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Burjaman Lennadakavirukku. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: எந்த ஸ்டெப் எடுக்காம முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்யூஷனே கிடைக்காது. ஸ்கின் கேர், ஹேர் கேர், க்ரானிக் பேக் பெயின், நெக் பெயின், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அதோட ரூட் காஸ கண்டுபிடிச்சு 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
2: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 dirhams தான்.
1: கால் 0433551139.
3: அடுத்த 30 மில்லியன் AED கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
1: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் dirhams ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல 9:30 நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் dirhams கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் dirhams செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
4: இப்பவே உங்க டிக்கெட்ட தி UAELottery.ae ல வாங்குங்க.
1: Brought to you by the Game LLC, licensed by GCGRA for 18 and above only. TNC apply. போங்க சென்னையில பட்டயக்கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
4: கால் 0566681234.
1: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
5: வெல்கம் பேக். ஸோ வேன்சிட்டியுடைய ஃபுட்பால் தீம்டு சம்மர் சேல்ஸ், சம்மர் வில்லா சேல் டிஸ்கவுண்ட் வந்து இந்த வாரம் July 19th வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. ஓகேவா? நான் வந்து எனக்கு திடீர்னு ஒரு தாட் ஒன்று வந்தது, ஒரு டவுட் ஒன்று வந்தது, பிரபாகிட்டே அதை கேட்போம். பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து கால் தம் அட் 0547673111 அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த வாரம் துபாயில் போய் அவங்களை மீட் பண்ணுங்கள். பார்க் ரிஜஸ் ஹோட்டல் பர்துபாயில். ஓகே, 0547673111 திஸ் இஸ் த நம்பர். ஸோ ப்ரோ, இப்போ ஒரு டவுட்டு, இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை உங்ககிட்ட. இப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இதில் வந்து நிறைய எலீட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு யூனிவர்சிட்டியில். பட் இப்போ இங்கிருந்து நம்ம பேசுறதுனால இப்போ துபாயோ ஆர் யூஏலிருந்து எந்தெந்த ஏஜ் கேட்டகரி எந்தெந்த சிட்டிஸில் புக் பண்ணுறாங்க, அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி சொல்கிறீங்களா?
6: கண்டிப்பாக
5: எனக்கு தெரிஞ்சுக்கணும்.
6: நான் குயிக்காக சொல்ல ட்ரை பண்ணுறேன். யூஏயில் வந்து த யங்கஸ்ட் ஏஜ், த லீஸ்ட், கம்மியான வயசில் ஒருத்தர் புக் பண்ணியிருப்பார்னா 23 வயசு, அண்ட் அவருக்கு என்னென்ன 25 வயசு ஆயிருக்கும். அவர் புக் பண்ணும்போது 23 வயசு ஆக்சுவலாக வந்து எம்என்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், நம்ம தம்பி மாதிரி, அவர் ஈஸியாக ப்ராப்பர்ட்டி ஓனர், உங்கள் அப்பா அம்மா காண்டி ஆக்சுவலான். ஹையஸ்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உங்கள் தமிழ் எஃப்எம்ல ஒரு சார் ரெஃபர் பண்ணி தான் ஆக்சுவலாக வந்துட்டு, அண்ட் நம்மளோட பிஆர்ஓ சார் இருக்காங்கல்ல மகேந்திரன் சார், அவங்க ரெஃபர் பண்ணி தான் அவங்க ஃப்ரெண்டு சேதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக
5: வந்துட்டு.
6: யூ ஆர் 71 இயர்ஸ் ஓல்டு அவர் என் வில்லா வாங்கும்போது. தட் வாஸ் ஹையஸ்ட் ஸ்டேஜ், இதான் லோயஸ்ட் ஸ்டேஜ், இதான் ஹையஸ்ட் ஸ்டேஜ். 71 இயர்ஸ்ல அவரும் வாங்கினது ஈஸியாக தான், ரெண்டு பேருக்கும் 21 வயசுக்காருக்கு ப்ரிஃபரன்ஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு, 71 வயசு ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் அவர் 71 தான் ஏஜ். அவரை பற்றி ஒரு ஹாஃப் செகண்ட் சொல்லணும்னா, இஸ் எவரெஸ்ட் கிளைமிங் பர்சன் ஆக்சுவலாக வந்துட்டு. அந்த வயசில் 68 வயசுலையும் அந்த அளவுக்கு ஒரு ஃபிட்டடாக டிரைவிங் போவார், எல்லாம் பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு நைஸ் கிளைண்ட் அவர் அண்ட் சேது சார். அண்ட் நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சார், அண்ட் ஸ்டில் கிளைம் லாட் ஆஃப் மவுண்டன்ஸ். ஓகேங்களா? அண்ட் ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸும் இருக்காங்க. அண்ட் ரெண்டாவது ஏஜ், ஆவரேஜ் ஏஜ் கேட்டகிரினா 35 to 42 பிரதர், ஆக்சுவலாக 34 to 42 இதில் தான் அதிகமான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஏன்னா அந்த ஏஜ்னு ப்ராப்ளி அது வரும்போது மைண்ட் செட் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்துட்டு. அந்த 32, 34 கிராஸ் ஆகும்போது ஓகே, ஒரு சீரியஸான ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போவோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு 45, 48 அந்த ஏஜ்லேயும் வாங்குவாங்க. பட் அவங்க வாங்கும்போது ஒரு தயக்கமும் ஒரு பயமும் இருக்கும். பயம்ன்ற சொல்லோட திங்கிங் டூ மச்சாக இருக்கும். நம்ம ஒரு 45, 50 ஆக போகிறோம், இந்த டைமில் போய் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு அடுத்த ஒரு 10 வருஷம் இஎம்ஐ போகணுமா வைக்கணுமா சொல்லிட்டு. ஆல்வேஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லன்னு சொல்லணும் அப்படின்னா 26 to 28 உங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அது ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்ல மாட்டேன், ஒரு பெஸ்ட்டு உங்கள் சேலரியிலேருந்து ஒரு 30% நீங்கள் எடுத்து வச்சு ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச கம்ஃபர்டபுளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த ஈஸியஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா உங்களுக்கு தெரியும் கண் கூட வந்து நீங்கள் வாங்கினது 21 வயசில் வாங்குறீங்க, 35 இயர்ஸ் ஆகும்போது அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்ரிஷியேஷன் ஆகி என்ன ரெண்டல் வந்திருக்கு எல்லாமே டெஃபினட்டாக தெரியும். அண்ட் நான் பர்சனலாக என்னோட நான் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா, அண்ட் என்னோட வச்சு நான் 20 இயர்ஸ்ல, நான் 20 வயசுல நான் பிஎன்சியில் தான் இருக்கேன் ஆக்சுவலாக. கீதா மேடம் தான் என்னோட மென்டர், 24 வயசு நான் இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் திங் அவங்க சொல்லி கொடுத்தது முதல்ல போய் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கன்னு சொல்லி அவங்களே ஒரு 3-4 lakh அந்த ப்ராப்பர்ட்டிக்கான ஓன் கான்ட்ரிபியூஷனே பே பண்ணி என்ன இஎம்ஐ கட்ட சொன்னாங்க. ஆமாம், நான் பிளான் பண்ணதை அந்த 3 lakh வந்துச்சுன்னா நம்ம லண்டன் போகலாம், ஃபாரின் எங்கேயாவது ட்ரிப்லாம் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஐஃபோன்லாம் பயங்கர ஃபேமஸாக இருக்கும்ல, கிரேசி. அதெல்லாம் இல்லை, இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷீ ஸ்டார்டட் தட். என்னோட சேலரி அப்போ வந்து 50,000 சம்திங் இருந்துச்சு. 24,000 மை இஎம்ஐ ஆக்சுவலாக வந்துட்டு, அண்ட் ஐ ஆம் 25 இயர்ஸ் ஓல்டு ஆக்சுவலாக வந்துட்டு. ஓகேங்களா, அதுக்கான ஓன் கான்ட்ரிபியூஷன் அவங்க தான் கொடுத்தாங்க. ஒரு இன்சென்டிவ் வரப்போ நான் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு சூலைமேட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக வந்துட்டு இன்றைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி ஐ ஓன்ட் மை ஃபேவரட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் பட் 24 வயசில் அந்த ஆரம்பிச்ச அந்த பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அந்த லோன் முடிச்சோடனே அடுத்த ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கலாம். அண்ட் ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஐ இல் கீப் தட் கமிட்மெண்ட் ஆக்சுவலாக வந்துட்டு. சேலரியில் வந்துட்டு நான் அந்த ரெக்கமெண்டேஷன் சொல்ல மாட்டேன், பட் நான் என்னோட சேலரியில் 50-60% வரைக்கும் ப்ராப்பர்ட்டி இஎம்ஐ கமிட்மெண்ட் வச்சுப்பேன் ஆக்சுவலாக வந்துட்டு. ஓகேங்களா, ரெஸ்ட் ஆஃப் 40% மித்ததை மேனேஜ் பண்ணுவேன். பட் மித்தவங்களும் நான் அட்வைஸ் பண்ணுறது 20%, 25% மேலே வச்சுக்காதீங்க ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ரிப்பீட்டடாக அதை இன்வெஸ்ட் பண்ணும்போதும் அந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் நாலேஜபிளாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணிச்சு. அதே நேரத்தில் போர்ட்ஃபோலியோ டெவலப் ஆச்சு ஆக்சுவலாக இந்த அட்வான்ஸ் சேம் ஏஜ். பட் ஆனால் அண்ட் இன்றைக்கு வரைக்கும் அந்த 14-15 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கிறதுக்கும் அண்ட் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் பழக்கம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு 35-40 இயர்ஸ் நீங்கள் வரும்போதே யூ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் யுவர் பொசிஷன் ஆக்சுவலாக வந்துட்டு. அந்த டைமில் நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியும், நான் ஒரு ஜாப், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், நான் வந்துட்டு ஒரு ஜாப் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு அசட் கிரியேஷன் வச்சிருக்கோம், உங்களுக்கு ரெண்டல் ரெவன்யூ ஒரு 2.5 lakh rupees இந்தியன் மணிக்கு வருது அப்படின்னா அப்போ ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும்ல, நம்ம அது ஒரு அடுத்தது நம்ம ஜம்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ண பாருங்கள். நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சது ரியல் எஸ்டேட். உங்களுக்கு வந்து நீங்கள் கோல்ஸ்லையோ இல்லை ஷேர்ஸ்லையோ ட்ரேடிங்லையோ இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்க ஏஜில் ஆரம்பிங்க. நீங்கள் பேரண்ட்டாக இருக்கீங்க, 45 இயர்ஸ் 50 இயர்ஸாக இருக்கீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. ஒரு ஜாப் அவங்க போயிட்டாங்க, ஒரு கேரண்டீட் சேலரி வராமிச்சிச்சினாலே பா ஒரு இஎம்ஐ போட்டு விடுப்பா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இல்லாட்டி கண்ணுக்கு தெரியாமல் ப்ரோ, அண்ட் வி ஜஸ்ட் சேஞ்ச் த கேஜெட்ஸ், வி சேஞ்ச் த கார்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னும் போது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் எது ப்ரியாரிட்டின்னு பார்க்க சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா, கார்ஸ் மாத்திரம் தப்பு கிடையாது, பட் ஆனால் ஆல்ரெடி நீங்கள் Q5 வச்சிருப்பீங்க, ஏன் Q7 போகிறீங்க ஆக்சுவலாக வந்துட்டு. ஓகேங்களா, ஆல்ரெடி நீங்கள் வந்து iPhone 17 Pro Max இருக்கும், ஏன் 18 Pro Max, இதுதான் க்வெஸ்சன் ஆக்சுவலாக. அப்போ ஒரு கமிட்மெண்ட்டாக ஒரு 1000 gram 2000 gram பே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ அந்த கமிட்மெண்ட் போக செலவழிக்கிறது தப்பு இல்லை.
5: ஓகே,
6: அதனால நீங்கள் கேட்ட க்வெஸ்சனை முடிஞ்ச வரைக்கும் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். பட் ஏஜ் இட் டசன்ட் மேட்டர், இன்வெஸ்ட்மெண்ட் மேட்டர்ஸ்.
5: வெரி ரைட்ஃபுல்லி செட். நீங்கள் இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி பற்றினா நிறைய இன்சைட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிரபாவம் இருப்பார் கமிங் 19th பாக்கரேஜ் ஹோட்டலில் போய் VNCD-யை மீட் பண்ணுங்கள். ஸோ இந்த திஸ் வீக் சண்டே இஸ் யோர் டே. ஸோ கால் தம் 0547673111. ஓகே, 0547673111. You're listening to 89.4 Tamil FM.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: Dry skin, acne, eczema, hair fall issues, இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, தெரியுமா? இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
7: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்சேஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% லிருந்து அஷூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் ஆலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: Lucas, world's favorite jeweler.
8: VNCD Global in Dubai Summer Discount Villa Sales. 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
9: Chennai's top 5 locations, ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa va book panunga. Yes, 2BHK ku 20 lakhs discount, 3BHK ku 30 lakhs discount and 4BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
8: In the discount sale event coming Sunday, July 19th, Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergman, Lennadakavirke. Call 054-767-3111, 054-767-3111. 1 lakh illa, 2 lakhs illa, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
10: Hi Malini, I'm Krishnan. Neither சொல்லியாகணும்
11: கிருஷ்ணன் சார். அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க, சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th மிஸ் பண்ணிராதீங்க.
12: கால் 05666 81234.
13: Golden Song of the Hour.
14: Golden Song of the Hour.
15: Brought to you by Joy Alukasin Joy of Summer Le. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku zero deduction madri pala offers. TNC apply.

0: ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா இஎம்ஐ லோன் ரெண்டல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும் நம்ம கரெக்டாக. இப்போ அது எப்படி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம், இந்த இவெண்ட்டில் எப்படிலாம் வந்து உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் பிரபா கிட்ட கேட்க போகிறேன். அட் த சேம் டைம் நீங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தேவைப்படும் ஓகேவா, நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா. ஸோ அதனால் கால் தம் 0547673111, கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த கமிங் 19th பார்க் ரீஜஸ் ஹோட்டல் துபாயில் நடக்கிற இந்த இவெண்ட்டை போய் அட்டன் பண்ணுங்கள். ஸோ 0547673111 திஸ் இஸ் த நம்பர். ப்ரோ இப்போ ஃபஸ்ட்டு நான் கேட்ட டவுட்டும் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மதுரை ப்ராஜெக்ட்ஸ் பற்றியும் அப்படியே அது சேர்த்து எனக்கு சொல்லிட்டீங்கன்னா சூப்பராக
1: இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ, இஎம்ஐ டெஃபினெட்லி உங்களுக்கு இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கறது நான் சொன்ன அந்த ஏஜ் கேட்டகிரிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா ப்ரோ ஒரு 1500 grams இல்லை 1000 to 1 grams என்னோட செலவோட செலவை எடுத்து வைக்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னா இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் எல்லாருமே கேட்குறாங்க ஆக்சுவலான்ட்டு. இன்ஃபேக்ட் இட் டசன்ட் மேட்டர் கோயிங் ஃபார் 10 years to 15 years ஆல்சோ, அந்த 15 வருஷம் இஎம்ஐ கட்டக்கூட உங்க ரெடி. ஆனால் இஎம்ஐ வந்து அந்த 2000 மேலே வேணாம், அதுக்குள்ளேயே ஷெடியூல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அண்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரோ, ஒரு நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வில்லா இங்கே துபாயில் வந்து லான்ச் பண்ணும்போது அதே 2000 கட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வரும் இஎம்ஐ அப்படின்னா இந்தியன் மணிக்கு ஒரு 40,000 தான் வரும். ஏன்னா வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு 18 rupees. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் அதே 2000 தான் ஆக்சுவலான்ட்டு, பட் ஆனால் அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா 50,000 மேலே போயிடுது உங்களுக்கு ஆக்சுவலான்ட்டு ஓகேங்களா. ஸோ அந்த அட்வான்டேஜ் 52,000 இன்றைக்கி வரும்போது உங்களுக்கு திராம்ஸோட வேல்யூ ஏற உங்கள் இஎம்ஐ ஸ்டாக்மெண்ட்டாக இஎம்ஐ அதே இஎம்ஐ தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு இந்தியாவில் வந்து வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலான்ட்டு. ஸோ அதனால் அது ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் NRI பேஸ் பண்ணி உங்கள் பேப்பர்ஸ் எல்லாமே, ஏன்னா லோன் எல்லாருமே கேட்குறது வந்து இங்கே எடுப்பீங்களா அங்கே எடுப்பீங்களான்ட்டு. இட்ஸ் ஆக்சுவலி அ லோன் ஃப்ரம் த இந்தியன் பேங்க், SBI, HDFC, ஆக்சிஸ் பேங்க் தான். ஆனால் அவங்க NRI ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி அவங்க லோன் கொடுக்குறாங்க, அதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காண்டி. ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லா ஒரிஜினல்ஸுமே பேங்க்கு போயிடும், நீங்கள் லோனை ரீபே பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்டை திரும்ப வாங்கிக்க முடியும். ஸோ இதுதான் ப்ராசஸ் சிம்பிளாக சொல்லணும். ஆனால் பேப்பர் ஒர்க்ஸ்னும் போது டீட்டெயில்டு பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண அவசியமே இல்லை. டீம் உங்களுக்கு செக்லிஸ்ட் கொடுத்து எது இருக்குது எது இல்லை எது வந்து வாங்கணும் எது தேவை கிடையாது எதை ஒமிட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கைட் பண்ணுவாங்க ஆக்சுவலான்ட்டு. அண்ட் எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து அட்டஸ்டேஷன் வந்து ஸ்லோவாக இருக்குது, எம்பசி வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ் ஆப்ரேட் பண்ணும்போது அப்போ பேங்க்கில் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம லோன் ப்ராசஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த அப் டு டேட் இன்றைக்கி இருக்க சேலஞ்சஸ் முதற்கொண்டு டீம் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் திங் நான் சொன்ன மாதிரி சென்னை மாதிரியான ஒரு சிட்டியில் அதுவும் ECR OMR மாதிரியான ஒரு ஐகானிக் லொக்கேஷனில் 1200-1500 grams இஎம்ஐயில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது இட்ஸ் அ பிளஸ். அது வந்து இட்ஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் சேலில் நீங்கள் எடுக்கும்போது மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வரும்போது உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடச்சிரும். சேம் சென்னை சிட்டிக்குள்ளேயும் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பம்மல் போரூர் இந்த மாதிரி லொக்கேஷன்லையும் இதே இஎம்ஐயில் கிடைக்குது. கோயம்புத்தூர் சொல்லவே வேணாம், உங்களுக்கு 800-900 gramsலேயே 2 bedroom கிடைக்கும். 1200 grams 1500 grams சூப்பரான 1550 square feet 3 bedroom வில்லா அட் சிங்கநல்லூரில் நீங்கள் எடுக்க முடியும். மதுரையிலுமே உங்களுக்கு லோயஸ்ட் இஎம்ஐ விச் இஸ் 1000 gramsல உங்களுக்கு சூப்பரான ஸ்டண்டிங்கான வில்லாஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நாங்கள் இந்த 3 லொக்கேஷன் மதுரை சென்னை கோயம்புத்தூர் நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் ஏன் திருச்சி பண்ணல திருநெல்வேலி பண்ணல மித்த தஞ்சாவூர்லாம் பண்ணல அப்படின்னா நாங்கள் பண்ணுற இந்த லொக்கேஷனில் வி கேன் ஒன் திங் இஸ் வெரி வெரி அஷூரன்ஸாக சொல்ல முடியும்னா ரெண்டல் சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் எங்களால் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரியான நெட்ஒர்க்கிங் கோ பார்ட்னர் சிஸ்டம் தான் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். மித்த லொக்கேஷன்ஸில் இப்போ தான் நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ராப்ளி அது எடுத்ததுக்கப்புறம் திருச்சியில் திருநெல்வேலி தஞ்சூர் இந்த மாதிரி சேலமில் இந்த மாதிரி லொக்கேஷனையும் வில்லா பண்ணுற நெக்ஸ்ட் இயர்லேருந்து பிளான் பண்ணுறோம். பட் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங் நெட்ஒர்க் இஸ் அவைலபிள் இன் சென்னை கோயம்புத்தூர் மதுரை. இந்த லொக்கேஷன் நீங்கள் எங்கே வில்லா வாங்கினாலும் உங்களுக்கான லோன் ரெண்டல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ராப்பர் கோஆர்டினேஷன் சப்போர்ட் என் டு என் பண்ண முடியும், அதுக்கான அஷூரன்ஸையும் உங்களுக்கு தர முடியும். அதனால 2 bedroom வாங்கினா 20 lakh, 3 bedroom வாங்கினா 30 lakh, அண்ட் 4 bedroom அப் டு 40 lakh வரைக்கும் நம்மளோட துபாயில் ஒன் லாஸ்ட் ஈவெண்ட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் திஸ் ஜூலை. ஃபார் திஸ் ஆஃபர் மேக் யூஸ் ஆஃப் இட், கால் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் எடுங்க. நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தாலும் நீங்கள் துபாயில் மீட் பண்ணலாம். சண்டே நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சூப்பரான எந்த ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஈவெண்ட்டில் நீங்கள் மீட் பண்ணலாம்.
0: ஓகே, அதனால் கால் தம் அட் 0547673111. July 19th இஸ் த மெயின் இவெண்ட் ஆன் சண்டே. ஓகே, ஸோ அண்ட் யா அண்ட் 0547673111 ரைட்.
2: The Evening Correct presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Burj Mahal நடக்கவிருக்கு. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: ஓகே, வெல்கம் பேக். கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸுக்கு வந்திருக்கோம். அந்த இன்டர்வியூட கிளைமேக்ஸுக்கு மிஸ் வேன் சிட்டியுடைய சூப்பரான சம்மர் டிஸ்கவுண்ட் சேல்ஸ் இவெண்ட் ஜூலை 19th இந்த சண்டே வந்து நடக்குது. பார்க் ரேஜஸ் ஹோட்டல் பர்துபாயில் நீங்கள் வந்து வில்லா வாங்கணும், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த லொக்கேஷன்ஸ்லலாம். அட் சேம் டைம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும், என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பல இன்சைட்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மூலமாக நீங்கள் ஒரு டிசிஷனும் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அதனால் கால் தம் அட் 0547673111 15 years of free maintenance, 15 years க்கு ஃப்ரீ ரெண்டல், அதுக்கப்புறம் அப் டு 40 lakh வரைக்கும் டிஸ்கவுண்ட். இன்னும் என்ன ப்ரோ இருக்கு, இன்னும் நிறையா
1: ஒரே ஒரு வாரம் இந்த ஈவெண்ட் இருக்கு, விச் இஸ் சண்டே, இன்னைக்கு கமிங் சண்டே, விச் இஸ் July 19th. அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க, நிறைய பேர் வெக்கேஷனுக்கு இந்தியா போவீங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சண்டே வந்து பார்த்து இந்த ஈவெண்ட் ஆஃபர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்தியா போகும்போது இந்தியாவில் போயிட்டு சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ இந்த சைட்டை நீங்களே பிசிக்கலா நேரா விசிட் பண்ண முடியும். விசிட் பண்ணும்போது அந்த வில்லாலேயே நீங்க தங்கி ஸ்டே பண்ணி ஃபர்னிஷிங்ஸ் அண்ட் அங்கே இருக்க அம்யூனிட்டிஸ், அங்கே இருக்க பீச் ஆக்சஸ், பீச் வில்லாஸ்னா பீச் ஆக்சஸ் எப்படி இருக்கும், அண்ட் நீங்கள் ஓஎம்ஆர்னா பக்கத்தில் நியர்பை கன்வீனியன்ட் எப்படி இருக்கும், சிட்டிக்குள்ளனா எங்கள் சிட்டிக்குள்ளே இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் எல்லா வில்லாஸ்லையும் July 25th August 15th வரைக்கும் 20 days நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ ப்ளீஸ் ஃபீல் காலர்ஸ் மீட்டர்ஸ் இந்த ஈவெண்ட், அது பற்றின டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலியை போய் அங்கே பார்த்து ஓகே பண்ணுங்கள், அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஒரு ஸ்பெஷல் மந்த், அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆடி மாதம் அப்படின்னும் போது நான் பண்ண மாட்டேன் சார், பட் ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும்னா ஆடி பெருக்குன்னு சொல்லிட்டு தட்ஸ் அ டே கால் August 3rd அன்னைக்கு. இட்ஸ் அ வெரி வெரி ஆஸ்பீஷியஸ் டே அண்ட் இட் ரெஸ்பெக்டிவ் எனி ரிலீஜியன். நல்லது பண்ணுறதுக்கு நம்ம நல்ல நாட்கள் காண்டி தேடின அவசியம் இல்லை, எல்லா நாளுமே நல்ல நாள் தான், பட் ஸ்டில் ஒரு சில டேட்டை வந்து நம்ம பெரியவங்க ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட்ஸ் அ டே ஆஃப் மல்டிபிகேஷன். நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அது பெருக்குவாங்கன்னு சொல்லுவாங்களா, அதுக்காண்டி தான் அந்த டேவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து புக் பண்ணிட்டு போவாங்க, பிகாஸ் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டே. எப்படி வந்து அச்சய தீர்த்தையில் கோல்டு வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி தட் இஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் டே. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்க உங்கள் சென்டிமெண்ட்லி டேஸ் அப்படின்னா அண்ட் நிச்சயமாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு தட்ஸ் அ வெரி ஃபேன்டாஸ்டிக் டே. ஸோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள் அன்றைக்கி டேட்டில் நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இப்போ ஆரம்பிக்கிற இந்த ஹோம் ஒர்க் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் in the discount offer it is for a Dubai summer sale discount which is 7th year nama in the discount offer nama pandrom adu in the highest deal panadilla 2 bedroom 20 lakh 3 bedroom 30 lakh 4 bedroom up to 40 lakh varaikum discount oda neenga indha varam sunday nadakkira indha event la participate pannalam illa sunday kalaiyum neenga free ah irundhalum vandu innik participate pannalam. So neenga ungalku edha comfortable la neenga participate panni unga villa book pandrathukku or best opportunity one last time is waiting for you in Dubai. அண்ட் நெக்ஸ்ட் 3-4 weeks துபாயில் ஈவெண்ட்ஸ் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வாங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக உங்கள் விழா புக் பண்ணுங்கள். ஸோ மறந்துடாதீங்க, 2 bedroom வாங்கினீங்கன்னா 20 lakh டிஸ்கவுண்ட், 3 bedroom வாங்கினீங்கன்னா
0: 30 lakh,
1: 4 bedroom வாங்கிங்க அப்படின்னா
0: 30 lakh.
1: எஸ், ஸோ அது கூடவே 15 வருஷத்துக்கான ரெண்டல் கான்ட்ராக்ட் எல்லாமே எடுத்து பண்ணுங்க. ஸோ எங்கள் கம்பெனிலேருந்து இவ்வளோ பெரிய டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வருது அப்படின்னா டெஃபினெட்லி இது எங்களால் கொடுக்க முடியுன்றதுனால தான் நாங்கள் பண்ணித்தரோம். லாஸ்ட்டு 6-8 months நீங்கள் January 1st இன்னைக்கு வரைக்கும் விஎன்ஸில் நீங்கள் அட்டன் பண்ணி ஒரு ப்ரைஸை நோட் பண்ணிட்டு போயிருந்தீங்க, சார் இந்த வில்லா நான் அன்றைக்கி வாங்க முடியல, ஆனால் இந்த ப்ரைஸ் தான் நீங்கள் எனக்கு மார்ச் மாதம் இல்லை ஏப்ரல் மாதம் கொடுத்தீங்கன்னா அந்த ஷீட்டோட வாங்க வந்து இந்த காஸ்ட்டில் இந்த ஆஃபரில் வில்லாவை புக் பண்ணிட்டு போங்க. ஆக்சுவலாக
0: நிறைய யோசிக்கிறாங்க இந்த ஆஃபர் போடுறதுக்கு டிஸ்கவுண்ட் பண்றதுக்கு வேண்டிய, ஏன்னா வந்து வெரி ஈஸி ஆக்சுவலி.
1: எல்லாருமே நம்ம யோசிப்போம்ல ப்ரோ, இல்லாட்டி என்ன யோசிப்பாங்கன்னா மக்கள் நம்ம சிம்பிள், நானே என்ன யோசிப்பேன் அப்படின்னா வெளியே ஒரு கார் பார்த்தோன்னே ரேட் ஏத்திட்டாங்க போற இப்போ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, இது வந்து சைக்காலஜிக்கலா எல்லாருமே நம்ம யோசிக்கிறது தான். அதனாலதான் அந்த ஃபேக்டா நம்ம வந்து எப்படி அது ஃபேக்ட்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நீங்க லாஸ்ட் டிசம்பர் கிறிஸ்மஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க விழா என்கொயரி பண்ணிருக்கீங்க, பிரைஸ் அனுப்பிச்சிருப்பாங்க, இல்ல கேட்டிருப்பீங்க, நோட் பண்ணிருப்பீங்க, அந்த என்கொயரி டீடைல்ஸோட நீங்க வாங்க வந்து பார்த்துட்டு அதே ப்ராஜெக்ட்ல அந்த விழாஸ் இருக்கும் போது இந்த டிஸ்கவுண்ட் இன்னைக்கு இருக்க டிஸ்கவுண்ட் அந்த ப்ராஃபிட் அந்த அந்த
0: அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கிட்டு
1: நீங்க எடுத்துட்டு போலாம் ஆக்சுவலாண்ட்.
0: ஓகே, தட்ஸ் நைஸ். ஓகே, வெல் செட். அண்ட் யா, கால் தம் 0547673111. ஓகே, 0547673111. கமிங் சண்டே July 19th பார்க் ரேஜஸ் ஹோட்டல் பர்துபாய் இங்கே தான் வந்து இந்த இவெண்ட் நடக்க போகுது. யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ.
1: நன்றி, வணக்கம் ப்ரோ. தேங்க் யூ ஸோ மச். ஹேவ் வண்டர்ஃபுல் வீக்கெண்ட்.
0: சேம் டு யூ.
1: ஆமா, ஃபார் ஸ்பெயினா
0: அர்ஜென்டினா
1: எஸ் மெஸ்ஸி மெஸ்ஸி மெஸ்ஸி
0: எஸ்

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: சோனம் வாங்ஷுக்குடன் மத்திய அரசு உடனே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். தலைநகர் டெல்லியின் ஜந்தர் மந்தர் பகுதியில் கடந்த 18 நாட்களுக்கும் மேலாக உணவு உட்கொள்ளாமல் தனது உடலை வருத்தி சாவின் விளிம்பில் நின்று அறப்போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றார் லடாக் மண்ணின் கல்வி புரட்சியாளரும் சூழலியல் அறிஞருமான சோனம் வாங்ஷுக் என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் மேற்கொண்டு வரும் உண்ணாநிலை அறப்போர் ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தின் ஆன்மாவையும் உலுக்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த நாட்டின் ஆளும் வர்க்கமோ எவ்வித சலனமும் இன்றி ஒரு மனிதனின் உயிர் போகும் நிலையை கண்டும் காணாமல் மௌனம் சாதிப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது என்று அவர் கூறினார். எதிர்கட்சி எம்பி எம்எல்ஏக்களின் வீடுகளில் சோதனை நடத்தி அவர்களை பாஜகவில் சேர்க்க உதவும் அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை போன்ற அமைப்புகள் மகாராஷ்டிராவில் பால் கலப்படம், பெண்கள் நிதியில் ஊழல் போன்றவற்றை கண்டுபிடிக்காமல் எங்கே சென்றன என காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். இது தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அவர், மகாராஷ்டிராவில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளை உடைத்து குறுக்கு வழியில் பாஜக அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது என்று கூறினார். அதிகாரத்துக்காக எதையும் செய்யும் பாஜகவின் குறுக்கு வழியில் பணத்துக்காக எதையும் செய்யும் கொடூர மனம் படைத்தவர்கள் பச்சிளம் குழந்தைகளின் முக்கிய உணவான பாலில் ஆபத்தான ரசாயனங்களை கலந்திருப்பது குற்றங்களிலேயே கொடிய குற்றம் என்று அவர் கூறியுள்ளார். இதற்கு மகாராஷ்டிராவை ஆளும் பாஜக அரசும் முதல்வர் தேவேந்திர பட்னாவிசும் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: எந்த விலை கொடுத்தாவது ஜூலை 20 வரை உயிரோடு இருப்பேன் என்று சோனம் வாங்ஷுக் தெரிவித்துள்ளார். ஜூலை 20 நடைபெறும் போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நீங்கள் வராமல் ஜூலை 20 போராட்டம் வெற்றி பெறவில்லை என்றால் நான் ஆவியாக திரும்பி வருவேன் என்றும் சோனம் வாங்ஷுக் தெரிவித்தார். இதனிடையே சோனம் வாங்ஷுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் அவரது உடல்நிலை ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளதாக எச்சரித்துள்ளனர். உண்ணாவிரதத்தை தொடர்ந்து உறுப்பு சிதைவு உள்ளிட்ட தீவிர உடல்நல பாதிப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தாம் கைது செய்யப்படுவதற்கும் தடுப்பு காவலில் வைக்கப்படுவதற்கும் சவால் விடுத்து அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலி தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பான வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இடையீட்டு மனுக்களை விசாரணை செய்வதற்கான திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் ஆகஸ்ட் 4 குறித்த மனுக்களை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இவ்வழக்கில் பெங்காம்புவை நாலக தீரர் மற்றும் பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை உட்பட 8 தரப்பினர் இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: அமீரக செய்திகள்.
4: துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் இன்று முதல் 3 தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. துணை தூதரகம் அமைந்துள்ள பகுதியில் முன்னெடுக்கப்படும் சாலை பராமரிப்பு பணிகளின் காரணமாக இன்று காலை முதல் 19 ஞாயிற்றுக்கிழமை வரை துணை தூதரகம் தற்காலிகமாக மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 துபாய் இந்திய துணை தூதரக வளாகத்தில் பாஸ்போர்ட், விசா மற்றும் சான்றொப்பம் தொடர்பான சேவைகள் வழங்கப்பட மாட்டாது என்று துணை தூதரகம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. இந்த சேவைகள் 2026 ஜூலை 20 திங்கட்கிழமை முதல் மீண்டும் தொடங்கும். அதற்கான முன்பதிவுகள் 2026 ஜூலை 19 அன்று இரவு 8 திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: ஈரான் இன்று நடத்திய தாக்குதலில் குவைத் ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர். இன்றைய தாக்குதல்களின் விளைவாக குவைத் ராணுவத்துக்கு சொந்தமான பல்வேறு வசதிகள் மற்றும் ராணுவ முகாம்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களில் இந்த வீரர்கள் காயமடைந்தனர். அவர்களின் உடல்நிலையை அறிந்து கொள்வதற்கும் காயங்களின் நிலைமையை மதிப்பிடுவதற்கும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சிகிச்சைகளை கண்காணிப்பதற்காகவும் குவைத் ராணுவத்தின் தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் காலித் தராஜ் சவுத் அல் ஷுரைன் மருத்துவமனைக்கு சென்றார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: ஏடிபி ஸ்வதேஷ் ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இன்று காலிறுதி ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. முதல் காலிறுதியில் அடோல்ஃபோ வலேஜோ 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்டெஃபானோவை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். மற்றும் ஒரு காலிறுதி ஆட்டத்தில் லூசியானோ தார்தேரி 7-6, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் நூனோ போக்ஸை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். இதை விளையாடவர் ஒற்றையர் பிரிவில் மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் செபாஸ்டியன் பேஸை 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்திய ஆண்ட்ரே ரூப்லே அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8:00 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4 you are listening to 89.4

0: ஒரு முக்கியமான மேட்டர் ஒன்று இருக்கு சொல்றேன். அபுதாபியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது. ஃபோர்த் அவர், அதுவும் இல்லாமல் லாஸ்ட் அவர் ஆஃப் திஸ் வீக் ஆஃப் த ஈவினிங் கடக். எனக்கே வந்து எட்டிஹாட்னு வாயில் வருது, எனக்கு தெரில. இ ரெண்டுமே ஈல ஆரம்பிக்கிறதுனால கூட இருக்கலாம். ஓகே, எனிவேஸ் த ஈவினிங் கடக், ஐ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் ஏழைகள் ஆகிப்போச்சு மெயின். ஓகே, நான் விஷயத்தை சொல்லிடுறேன். நேற்றுக்கு யூஸ்வலாக வந்து அபுதாபி போலீஸ், துபாய் போலீஸ், எல்லா போலீஸ்க்கும், ஈவன் மெயின் உலகத்தில் இருக்கிற எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து ஒரு தனி இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அது நாட்டு நடப்பு என்ன, ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு வார்னிங் போடுறது, ஒரு டிராஃபிக்கில் இப்படி ஓட்டாதீங்க, ஆக்சிடென்ட் ஆகுது பாருங்கள் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் வரும். அபுதாபி போலீஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சரியா, நான் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த டிஸ்கவரி கார்டன் கிட்டலாம் போனால், அதுக்கப்புறம் ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்குள்ளே ஒரு சில ஏரியாவுக்குலாம் போனால் வந்து இந்த வண்டி இருக்குல்ல, இந்த டெலிவரி ஓட்டர், டெலிவரி ரைடர்ஸ் ஒரு சில பேர் இருக்காங்க, இந்த பேட்டரி பைக் ஒன்று வாங்கிக்கிறாங்க. சரி, அது ஆக்சுவலாக பார்க்க ஒரிஜினல் பைக் மாதிரி இருக்குது. அது ஒன்று, இ ஸ்கூட்டர், அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன பசங்க, யங், ஐ திங்க் லைக் டீனேஜ் பசங்களாக இருக்கலாம், ப்ராபலி கண்டிப்பாக 12-13 வயசு அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். இ ஸ்கூட்டரை நடு ரோட்டில் ஓட்டணும் சுற்றுது, ஐயோ வா. எப்படி இருக்குன்னா, இந்த ஜென்ரலாகவே கார் ஓட்டிகிட்டு போகிறப்போ பிளைண்ட் ஸ்பாட்டில் பைக் வந்தால் தெரியாது. சரி, பைக்காரங்களாச்சும் வந்து ஃபுட் டெலிவரி பண்ண போகிறாங்க, ஓகே ரைட்டு, அது ஒன்றும் ஓகே, இது தே ஆர் எலிஜிபிள் அண்ட் அவங்கள எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கணும். இந்த சின்னூண்டு இ ஸ்கூட்டரில் வரும்போது இல்லை, சத்தியமாக தெரிய மாட்டேங்குது. இப்போ நேற்றுக்கு அந்த அசையல் ஸ்ட்ரீட் இருக்குது தெரியுமா, அங்கே போயிட்டுருக்கேன், ஒருத்தர் மெயின் ரோட்டை அந்த பைக்கு அந்த இ ஸ்கூட்டரில் ஆக்சுவலாக டெலிவரி பண்ணுவாங்க தெரியுமா, அதுக்கு ஒரு பைக் இருக்கும் தெரியுமா, அதில் கிராஸ் பண்ணுறாரு, அந்த பிளாட்ஃபார்ம் மேலே ஏற்றிட்டு ஒரு சக்கரம் கீழே ரோட்டில் இருக்குது, இன்னொரு சக்கரம் பின்னாடி இருக்குது, அந்த நான் போகிற லேனில் தான் அந்த சக்கரம், எனக்குமே வருவீங்களடா அப்படிங்கிற மாதிரி அங்கே நின்றுருக்காரு. கொஞ்சம் விலகினா கூட அவரை தட்டிட்டு போனேன் ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக நீங்கள் காரில் உட்காந்தா கேட்டுட்ருப்பீங்க, இந்த மாதிரி ஆட்கள் நிறைய சுற்றிட்டு இருக்காங்க அங்கங்கே, எங்கே இருந்து எப்படி வருவானுங்கன்னே தெரியாது, டேமேஜ் அவங்களுக்கு கிடையாது, நமக்கு தான் எப்படி பார்த்தாலுமே, இது யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த இ ஸ்கூட்டரை வந்து சின்ன பசங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னாலும் எவனும் கேட்க மாட்டான். அட் த சேம் டைம் பேரண்டல் கைடன்ஸும் பெருசாக இருக்கான்னு எனக்கு தெரியல. நிறைய பசங்களை நான் அடிக்கடி இந்த டிஸ்கவரி கார்டன் சைடு, ஃபுர்ஜான் சைடு, அர்ஜான் சைடெலாம் நான் பார்ப்பேன். மெயின் ரோட்டில் பஸ்ஸு முன்னாடிலாம் போகிறாங்க, ஈவன் வளர்ந்த பசங்க. இப்போ அபுதாபி போலீஸோட அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து எப்படின்னா, இ ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்ஸ் மட்டுமே வந்து ஒரு நிமிஷத்துக்கு போட்டிருந்தாங்க, ஒரு 10-15 ஆக்சிடென்ட்டை மொத்தமாக கம்பைல் பண்ணி. மெயின் ரோட்டில் ரவுண்ட் அபவுட்டில் ஒரு வண்டி வந்து செகண்ட் எக்ஸிட் எடுக்குது, ஓகேவா, அது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பையன் அப்படி கிராஸ் பண்ணிட்டு போகிறான். அந்த கார்காரரு அவர் ஒரு 80-90 வருவார், அவருக்கு சத்தியமாக அந்த இ ஸ்கூட்டர் வர்றது கண்ணுக்கே தெரியாது. ஸோ இ ஸ்கூட்டர் யாராவது, நானும் இ ஸ்கூட்டர்லாம் ஓட்டியிருக்கேன், நான் வந்து பொறுப்பாக ஓட்டினேன், கண்ணா பின்னான்னு கண்மூடித்தனமாக ஓட்டலை. ஸோ அதனால் இப்போ என்கிட்ட இல்லை அது ஓகே ஓகே ஃபைன். பட் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ இஸ், இஃப் யூ ஓன் அன் இ ஸ்கூட்டர் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஸ்கூட்டர், கார் ஓட்டுறவன் வந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓட்டுறான், சரியா, தயவு செஞ்சு அவனுக்கு தொல்லையாக இருக்காதீங்க. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. ஓகே,
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: ஓகே, அதே மாதிரி அபுதாபியில் வந்து ஒரு மேஜர் எக்ஸ்பேன்ஷன் சொல்லியிருக்காங்க, அந்த E20 ஹைவே இருக்குல்ல, ஆமாம், கலிஃபா சிட்டியில், நான் வர்றதே கலிஃபா சிட்டி மட்டும்தான் எப்போ பார்த்தாலும். சரி ஓகே, இந்த கலிஃபா சிட்டி E20 ஹைவே இருக்குல்ல, அங்கே வந்து டிராஃபிக் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, கன்ஜஷன்ஸை வந்து கொஞ்சம் ஈஸ் பண்ணுறதுக்கு வந்து அப்படியே அந்த ஜாயத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குல்ல, அபுதாபி ஏர்போர்ட்டுடைய அந்த கனெக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு வேலை நடக்குதான். அதனால் அந்த அது மொத்தம் 3 லேன் இருக்கும் அங்கே, ஓகேவா, இப்போ 5 லேன் ஆக போகிறாங்களாம். ஸோ அவ்வளோதான், ரோட் கெப்பாசிட்டி பெருசாகிடுச்சுன்னா சூப்பர். அங்கே 80 கிலோமீட்டர் நினைக்கிறேன் கலிஃபா சிட்டிக்குள்ளே. ஆமாம், துபாயிலலாம் 100 வரைக்கும் ஓட்டலாம், 80 அங்கே 80 தான் பார்த்துங்க. அது வேறு, துபாயிலேருந்து வேறு எமிரேட்லேருந்து அபுதாபிக்குள்ளே ஓட்டும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு இது மைண்டில் இருக்காது, இதனாலே ஃபைன் வாங்குறது பல பேர்.
1: UAE update brought to you by ABC Cargo One Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஜனநாயகன் படத்தோட மூவி கான்டெஸ்ட் நடக்க போகுது, ஜனநாயகனோட டிக்கெட்ஸ் எங்க கையில இருக்கு. ஜனநாயகன் படத்துல ஹீரோ யார் அப்படி கேட்க முடியாதுன்றதுனால, ஜனநாயகன் வந்து அனிருத்துக்கு எத்தனாவது படம், ஓகே தமிழில், ஏன்னா அவர் ஹிந்தி தெலுங்குலாம் பண்ணுறாரு. அனிருத்துக்கு சென்னநாயகன் எத்தனாவது படம் அதை வந்து எனக்கு சொல்லுங்க. என்ன சொல்லலாம், ஜே கேன்னு போட்டுக்குங்க பேர், அப்புறம் பதில் 0502528940 அவ்வளோதாம்மா.
2: Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் நான்காம் ஆண்டு

0: மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646. உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
1: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
0: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams வர்த்துள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
1: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
2: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும்.
3: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சை ஓப்பன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th, மிஸ் பண்ணிடாதீங்க.
4: கால் 0566-8-1234.
5: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
6: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
7: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
1: தொடர்புகளுக்கு 0555-2431-536 அல்லது yaalkalviyagam.com.
8: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin's Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
9: You are back. Welcome back. Na ulle vandhadume mango vaasam appadiye thooki irukkanuma
10: illa
9: aanalum na solluven
10: ஏன்னா நீங்க மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் சாப்பிட்டுருக்கீங்க.
9: ஓ யா, நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது 4 பேர்கிட்ட சொல்லி பீத்தலனா அது எதுக்கு செஞ்சோன்ற ஒரு ஒரு ஃபீலே இருக்க மாட்டேங்குது.
10: ஓகே, அது நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்குன்னு சொல்வியே.
9: நல்லா தான் இருந்தது.
10: அப்ப நல்லா இல்ல.
9: நல்லா இருந்துச்சு நிஜமாவே. நான் வந்து இங்க பாருங்களேன், நான் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வருவேன் சரியா. நான் யூஸ்வலா வந்து ஏதாவது ஒன்னு வாங்கிட்டு வந்தா நான் யூஸ்வலா அது பெரிய போர்ஷனா இருந்தா நான் ஷேர் பண்ணிடுவேன். ஆனா நான் இவகிட்ட எப்ப கொடுத்தாலுமே ஏதோ எனக்கு டேஸ்ட் பிடிக்காம கொடுத்த மாதிரியே நினைச்சுக்கிறேன். ஒரு வாட்டி மாச்சா வாங்கிட்டு வந்தேன், கொடுத்ததுக்கு அப்புறம் இல்ல
10: அபூர்வ சகோதரர்கள் அந்த ஸ்ரீதேவிக்கு வந்து
9: வாயில வசூத்தோம்
10: வந்து பண்ணுவான்.
9: அப்ப என் சொல் பேச்ச யாருமே கேட்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் நான் தானா? கடவுள் சரி. இப்ப என்ன, அடுத்து 8 மணிக்கு என்ன என்ன ஸ்பெஷல் நீங்க சொல்லுங்க. உங்க ஷோல
10: என்ன ஸ்பெஷல்னா மை பீப்பிள்
9: நீ நல்லா பண்ற.

0: பாருங்க நாங்களாம் தோத்துருவோம்.
1: வேற ரேடியோ கேட்டு வந்துட்டு நான் சொன்னதை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுறது நான் கிடையாது, அது வேற யாரோ.
0: இல்லங்க, நீங்க அந்த கிரைம் ஸ்டோரி எல்லாம் சொல்வீங்கல்ல, பீப்புளுக்கு தெரியும்.
1: என்ன
0: பண்ணுவீங்க?
1: உலகத்திலே சிரிக்காம சொல்ல பாப்போம்.
0: சரி, உங்களுக்கு வேர்ல்ட்லயே பயங்கரமான மோட்டிவேஷன்.
1: ஓ காட், ஓகே. எனிவேஸ், சோ ஜனநாயகம்,
0: see you not only in UAE, you know, abroad ல இருந்து I'm getting so many messages from them.
1: அப்படியே
0: they are motivating me. அதான் ஹைலைட்.
1: பா, இந்த காப்பாத்த வந்தவன காப்பாத்துறது இருக்குல்ல.
0: சீரியஸ்லி, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த மைக் ஆன் பண்ணிட்டா இந்த கவலையெல்லாம் வந்து எங்களுக்கு மறந்து போய் உங்களை நாங்க மோட்டிவேட் பண்ணி எங்களை நாங்களே அந்த அதே டைம் மோட்டிவேட் பண்ணிப்போம்.
1: Really, we help ourselves by helping you. அப்படி வச்சுக்கலாம். சரி, இப்ப ஜனநாயகன் என்ன ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் போயிடலாமா?
0: போலாமே,
1: போலாமே,
0: why not?
1: ஜனநாயகனோட படத்துடைய டிக்கெட்ஸ் எங்க கையில இருக்கு. அனிருத்துக்கு ஜனநாயகன் எத்தனாவது படம்ன்றதான் கேள்வி. சோ ஜேகேன் டைப் பண்ணி பேரு பதில 0502528940 போட்டு விடுங்க. சரி, என்ன வீக்கெண்ட் பிளான்?
0: வீக்கெண்ட் பிளான் யோசிக்கணும். ஆக்சுவலா அடிக்கிற வெயில்ல எங்க போறது?
1: என்ன பண்ணுவீங்க யூஸ்வலி சாட்டர்டே சண்டே? ஏதாவது நம்ம குரூப்ல
0: மாதிரி மல்லாக்க பாத்துட்டு விட்டத பார்த்து படுத்திருப்பேன்.
1: இந்த ஆபீஸ்க்கு கிட்டவே வீடு வச்சிருக்கிறதுக்கு உண்டான அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? ஒரு சில எம்ப்ளாயிஸ் வந்து எங்க ஆபீஸ் கிட்டே தங்கிருக்காங்க. இல்ல, நான் ஜெனரலா கேட்கணும் அப்படின்னு
0: இப்ப நான் சொன்னேன்னா
1: நான் மாட்டிப்பேன். அட்வான்டேஜ் சொல்லு, அட்வான்டேஜ்
0: சொல்லு. டைமுக்கு வந்துடலாம். இப்ப திடீர்னு வந்துட்டு
1: நீ டைமுக்கு வர்ற, உண்மையா சொல்ல போனா
0: என்ன பிரச்சனைனா அதை நீ சொல்ற பாத்தியா?
1: நான் எங்க இருந்து வரேன் சொல்லு, என்ன பாரு.
0: கூப்பிட்டுருவாங்க நீ காரக்குடியில போய்
1: அப்படின்னு சொல்லலாம்.
0: புரியுதா? நாங்களாம் வந்து டெடிகேஷன்.
2: நகைகளுடன் தமிழகத்தில் இருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு 12 கலரை மிக்சிங் பண்ணி ஒரு டிசைனை போட்டா
3: ராசா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். டாஸ் ரவுண்ட் டெக்கார் பாத்துப்பாங்க. கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், வில்லாஸ், ரீடெய்ல் ஷாப்ஸ், F&B, ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோர் ஒர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் ப்ரிசிஷனோட செய்வாங்க.
4: கால் 052-474-5525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல்கர்ஹூத், துபாய். டாஸ் ரவுண்ட் டிசைர் டெலிவர்.
3: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ayurtreat ayurveda, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
0: VNCT குளோபலின் துபாய் சம்மர் டிஸ்கவுண்ட் வில்லா சேல்ஸ், 20 lakhs to 40 lakhs வரைக்கும் பிரைஸ் டிஸ்கவுண்ட்.
3: சென்னையோட டாப் 5 லொகேஷன்ஸ் ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில அப் டு 40 lakhs பிரைஸ் டிஸ்கவுண்டோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. எஸ், 2BHK 20 lakhs டிஸ்கவுண்ட், 3BHK 30 lakhs டிஸ்கவுண்ட் அண்ட் 4BHK 40 lakhs டிஸ்கவுண்ட். கூடவே 15 years ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃப்ரீ ரெண்டல் சப்போர்ட்.
0: இந்த டிஸ்கவுண்ட் சேல் ஈவெண்ட் கமிங் சண்டே July 19th, Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergerman. Call 054-767-3111. 054-767-3111. 1 lakh illa, 2 lakhs illa, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
5: Chennai Porurla SS Hyderabad Biryani open pandrappa oru tharamana sambhavam nadandhuchu. Nyabagam irukka?
3: Nyabagam irukku.
5: Adhe mari
2: Dubai la nadakka pogudhu.
5: SS Bucket Biryani thannudaiya 4th kilaiya Therala July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 05-666-81234.
0: திஸ் ஆர் ஆஃப் தி ஈவினிங் கரெக்ட் இஸ் பிராட் டு யூ பை ஜாய் அலகாசின் ஜாய் ஆஃப் சம்மர்ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0

0: ஓகே நான் அப்படிங்கிறது கிளம்புறேன். ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட்
1: இன்று தங்கத்தின் விலை
0: ₹26 இப்படி ஏறிட்டு இருக்கு. இப்போ மூணு நாள் முன்னாடி தான் 25.97 இருந்துச்சு. சொல்லிகிட்டே இருந்தேன் 26 ஆகிடும் அப்படின்ட்டு. நான் சொல்லலன்னா நான் சொல்லாட்டினாலும் ஆப்வியஸாக தான் இருந்தது. ஓகே காசு அனுப்பிடுங்க ஊருக்கு. என்ன இப்போ அனுப்புனீங்கன்னா நிறையா காசு போகும். நான் வந்து 1500 dirhams எதுக்கும் அனுப்பும்போது 40,000 கிட்டே போன மாதிரி இருந்தது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் நான் வந்து 800 அனுப்புகிறப்ப 15,000 போகும். இப்போ பாருங்கள் எங்கே வந்து நிற்கிறோன்ட்டு, எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் நல்ல விஷயம், நமக்கு நல்ல விஷயந்தான். பட் இக்கானமி படி பார்த்தோம்னா நிறையா சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நான் அப்படிங்கிறது அதெல்லாம் சொல்லாமல் வழக்கம் போல் ஐ லீவ் இட் டு யூ கைஸ் அண்ட் கிளம்புறேன். அண்ட் அவ்வளோதான், ஜாலியாக வண்டி ஓட்டுங்க, பார்த்து வண்டி ஓட்டுங்க. அண்ட் வண்டி ஓட்டும்போது இந்த ஈஸ்கூட்டர் பசங்கள்லாம் நிறைய பேர் நடுநடுவில் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க. ஏன்னா சரியோ இல்லை தப்போ, கார் ஓட்டுறவன் கார் ஓட்டுறவங்க தான் மாட்டோம். ஸோ அதனால் பி கேர்ஃபுல் வித் தட். அண்ட் யா தட்ஸ் இட். ஹாவ் அ குட் வீக்கெண்ட் கைஸ். திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் த ஈவினிங் கலர். அண்ட் ஜனநாயகன் படத்துடைய வின்னர்ஸ் யார் அப்படிங்கிறத எடுத்தாச்சு. அண்ட் அவங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து கியூஆர் கோட் வழியாக இந்த அடுத்த வீக்கெண்ட் படம் ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் டைம் எடுத்துகிட்டு அனுப்பிடுவோம். அண்ட் யா ஃப்ரீ ரைட்டுக்கு வழி விடுங்க. அண்ட் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் or drink responsibly and drive with the chauffeur. Bye, good night.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். போங்க
2: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
3: ஞாபகம் இருக்கு.
2: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4th கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 05666 81234.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply. The evening correct presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday July 19th Sunday 10 AM to 8 PM Park Regis Hotel near Bergman ல நடக்கவிருக்கு. Brought to you by அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஈரான் மத்திய கிழக்கு நாடுகள் மீது இன்று மீண்டும் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன், குவைத், கத்தார் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகள் மீது ஈரான் மீண்டும் மேற்கொண்ட தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக கண்டித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில், இத்தாக்குதல்கள் சம்பந்தப்பட்ட நாடுகளின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும், அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் உள்ளதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கால்பந்து உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகளுக்கு முன் சட்டவிரோத ஒளிபரப்புக்கு எதிராக அமீரக பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகள் நெருங்கி வரும் நிலையில் சட்டவிரோதமாக போட்டிகளை ஒளிபரப்புவது மற்றும் ஸ்ட்ரீமிங் செய்வதற்கு எதிராக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனுமதியின்றி போட்டிகளை ஒளிபரப்பும் இணையதளங்கள், செயலிகள் அல்லது சேவைகளை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்றும், இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் சட்டரீதியான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு குவைத் வெளியுறவுத்துறை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இன்று ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி குவைத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட கொடூரமான ஈரானிய ஆக்கிரமிப்பை அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிக கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் மின்சார உற்பத்தி நிலையம் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு தீ விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் பல மின் உற்பத்தி அலகுகளும் சேதமடைந்துள்ளன. ஈரான் இன்று நடத்திய தாக்குதலில் குவைத் ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர். இன்றைய தாக்குதல்களின் விளைவாக குவைத் ராணுவத்துக்கு சொந்தமான பல்வேறு வசதிகள் மற்றும் ராணுவ முகாம்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களில் இந்த வீரர்கள் காயமடைந்தனர். அவர்களின் உடல்நிலையை அறிந்து கொள்வதற்கும் காயங்களின் நிலைமையை மதிப்பிடுவதற்கும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சிகிச்சைகளை கண்காணிப்பதற்காகவும் குவைத் ராணுவத்தின் தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் காலித் தராஜ் சவுத் அல் ஷுரைன் மருத்துவமனைக்கு சென்றார். அமெரிக்காவை தவறாக வழிநடத்தி ஈரானுடனான போரை நீட்டிக்க இஸ்ரேல் முயற்சிக்கின்றது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் குற்றஞ்சாட்டியுள்ளார். அமெரிக்க மக்களுக்கு வெளிநாட்டு தலையீடு குறித்து எச்சரிக்கை விடுக்கப்படும் நிலையில் ஈரானுடனான போரை நீட்டிக்கும் நோக்கில் அமெரிக்காவை தவறாக வழிநடத்தும் பிரச்சாரத்தை இஸ்ரேல் மேற்கொண்டு வருவதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷி குற்றம் சுமத்தினார். இதற்கு முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாட்டுக்கு ஆற்றிய உரையில் சீனா அமெரிக்க தேர்தல்களில் தலையீடு செய்ததாக குற்றஞ்சாட்டியிருந்தார்.
2: தமிழக செய்திகள்.
3: உண்மைத்தன்மையை விசாரிக்காமல் அவசரமாக பழனி கோயில் நிலத்தை பதிவு செய்தது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. பழனி கோயிலில் முட்டை போடுவது வழக்கம், பழனிக்கே முட்டை போட்டது விஜய் ஆட்சி என்று திமுக விமர்சித்துள்ளது. முறுக்கை முகந்து பார்த்து வீராவேசமாக பேட்டி தரும் அமைச்சர் ரமேஷ் ஏன் பழனி முறைகேட்டை மறைக்கின்றார் என்று திமுக வினவியுள்ளது. பழனி நில மோசடி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பத்திரப்பதிவு துறை ஏன் மேன்முறையீடு செய்யவில்லை என்றும் திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. வழக்கில் தொடர்பே இல்லாத அறநிலையத்துறை மேன்முறையீடு செய்தது ஏன் என்றும் கேட்டுள்ளது. மேலும் முதலமைச்சர் விஜய் தனது அரசில் நடந்த பெரிய முறைகேடு பற்றி வாய் திறக்காதது ஏன் என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. பழனி கோயில் நில முறைகேட்டில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தாவிக அரசு மறைப்பதாகவும் திமுக குற்றம் சுமத்தியுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைந்தது முதலே குற்றச்சம்பவங்கள் பெருகி வரும் வேளையில் காவலர்கள் நியமனத்தை மேலும் ஓராண்டுக்கு தள்ளி வைத்திருப்பது இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் செயல் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்திற்கு முன்பை விட கூடுதலாக தற்போது காவலர்கள் தேவைப்படுகின்றார்கள். ஆனால் நடப்பாண்டுக்கான காவலர்கள் நியமனத்தை இன்னும் ஓராண்டுக்கு இந்த அரசு தள்ளி வைத்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று கூறியுள்ளார். சீருடை தனிப்பணியாளர் தேர்வு வாரியத்தின் அறிவிப்பின்படி அடுத்த ஆண்டுதான் காவலர்கள் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகவிருக்கின்றது. இது காவல்துறை பணிக்காக காத்திருக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்திருக்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இதன் மூலம் ஏற்கனவே சீர்கட்டு கிடக்கும் சட்டம் ஒழுங்கையும் காவல்துறை பணியின் மீது ஆர்வம் கொண்ட இளைஞர்களின் எதிர்காலத்தையும் ஒரு சீர கேள்விக்குறியாகியிருக்கின்றது இந்த அரசு என்று அவர் விமர்சித்துள்ளார். எங்களை காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டது என திமுகவினர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. நாங்கள் திமுகவுடன் இருந்திருந்தாலும் அவர்களால் அரசாங்கம் அமைத்திருக்க முடியாது. நாங்கள் சென்றதால் அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் மறுக்கப்படவில்லை என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தாவைக்க அரசு யாரையும் தங்களுடன் சேர்த்துக் கொள்ள தேவையில்லை. யாரும் அவர்களை விட்டுவிட்டு போக மாட்டார்கள். ஒரு கட்சியாக வந்து ஆதரவு தெரிவித்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தனி நபர்களை இழுத்து எம்எல்ஏக்கள் ஆக்க வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் இல்லை என்பதை உணர வேண்டும் என்றும் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். பழனி விவகாரத்தில் தாவைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்றார். பாஜக நாடாளுமன்றத்தில் தொகுதி வரையறை மசோதாவை கொண்டுவர முயற்சி செய்து வருகின்றது. அதற்கு அவர்கள் டார்கெட் செய்யக்கூடிய கட்சிகளில் திமுகவும் ஒன்று. அதற்கு திமுக அடிப்பணியாமல் அவர்களின் கொள்கையில் நிற்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன் என கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். மேற்கு ஆசிய போர் மற்றும் அதனால் எரிபொருள் விநியோக நெருக்கடி ஏற்பட்ட போதிலும் இந்திய ரயில்வே சேவை முடங்கவில்லை என்று பிரதமர் நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்தார். மேற்கு ஆசிய மோதல் சூழல் 2014 முன்பே ஏற்பட்டிருந்தால் இந்திய ரயில்வே முடங்கி இருக்கும் என்று அவர் கூறினார். எங்கள் ஆட்சியில் ரயில்வே கட்டமைப்பில் சுமார் 99% மேன்மயமாக்கப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் நரேந்திரமோடி பெருமிதத்துடன் தெரிவித்தார். ஹரியானாவின் ஜிந்த் மற்றும் சோனிபட் நகரங்களை இணைக்கும் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திரமோடி, இந்த ஹைட்ரஜன் ரயில் மூலம் நாடு பசுமை போக்குவரத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை மேற்கொண்டுள்ளது என்று தெரிவித்தார். இன்று ஹரியானாவும் ஜிந்த் பகுதியும் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளன. இங்கிருந்து முதல் ஹைட்ரஜன் ரயிலை நாடு பெற்றுள்ளது. நாட்டின் முதல் ரயில் மும்பை தானேவுக்கிடையே இயக்கப்பட்டது என்ற செய்தியை நீங்கள் படித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். அதேபோல் வருங்காலத்தில் நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் குறித்த செய்தி வரும்போது ஹரியானா, ஜிந்த், பானிபட் ஆகிய பெயர்கள் இடம்பெறுவதை தவிர்க்க முடியாது என்று பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்தார். எந்த விலை கொடுத்தாவது ஜூலை 20 வரை உயிரோடு இருப்பேன் என்று சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். ஜூலை 20 நடைபெறும் போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நீங்கள் வராமல் ஜூலை 20 போராட்டம் வெற்றி பெறவில்லை என்றால் நான் ஆவியாக திரும்பி வருவேன் என்றும் சோனம் வாங்சுக் தெரிவித்தார். இதனிடையே சோனம் வாங்சுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் அவரது உடல்நிலை ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளதாக எச்சரித்துள்ளனர். உண்ணாவிரதத்தை தொடர்ந்து உறுப்பு சிதைவு உள்ளிட்ட தீவிர உடல்நல பாதிப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: லங்கா பிரிமியர் லீக் தொடரின் ஜாஃப்னா கிங்ஸ் அணியின் உரிமையாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் எந்தவொரு விசாரணைக்கும் விளையாட்டுகளுடன் தொடர்புடைய தவறுகளை தடுப்பதற்கான விசேட விசாரணை பிரிவுக்கு அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த கைது நடவடிக்கை தொடர்பில் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் இன்று ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டது. இந்த கைது சம்பவம் குறித்து வெளியாகும் செய்திகள் தொடர்பில் தங்களது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்காக தமது நிறுவனம் மற்றும் எல்பிஎல் ஒழுங்கமைப்பு குழு ஆகியன அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி தொடரின் நேர்மை தன்மையையும் கௌரவத்தையும் பாதுகாப்பதற்கு தாம் கடமைப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. இதன் காரணமாக இப்போட்டி தொடருடன் தொடர்புடைய எந்தவொரு தரப்பினராலும் முன்னெடுக்கப்படும் ஊழல்கள், ஒழுக்கக்கேடான நடத்தைகள் அல்லது முறையற்ற செயல்களை இவ்வகையிலும் அங்கீகரிக்கப் போவதில்லை என்றும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஜிம்பாப்வே அணிக்கெதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணி 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியேட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பில் தன்சித் ஹசன் அதிகபட்சமாக 58 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். சைஃப் ஹசன் 55 ஓட்டங்களுடன் வெளியேறினார். இறுதி வரை களத்தில் நின்ற யாசிர் அலி 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 187 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய ஜிம்பாப்வே கோவாவை அணி 19.4 ஓவர்களில் 152 ஓட்டங்களுக்குள் சுருண்டது. இதற்கமைய பங்களாதேஷ் அணி 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியடையது. இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இரு அணிகளும் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: 89.4
4: Star of the Month.
3: பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
5: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4th பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நா முத்துக்குமார்
1: brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க அன்புடன் நான் ட்ரியா. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரைடே ஈவினிங் ஹாப்பியாக வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க. எஸ், நீங்கள் சில் பண்ண வேண்டிய ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. இப்போ யூஏ அப்டேட்டுக்காக என்ன காத்துட்ருக்கு?
0: யூஏஇ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: ஓகே, அதாவது என்ன அப்படின்னா, துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 19th வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கும். இதனால் பாஸ்போர்ட் சேவைலாம் வந்து தற்காலிகமாக நிறுத்த வச்சுருக்காங்க. ஸோ யாருக்காவது எமர்ஜென்சி அப்படின்னா, நீங்கள் அபுதாபியில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை வந்து நீங்கள் அணுகலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: அடுத்து உங்களுக்காக ஈவினிங் கோல்ட் ரேட்.
3: இன்று தங்கத்தின் விலை
4: கோல்ட் ரேட்
1: brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
2: ஓகே, ஸோ ஈவினிங் கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 24 கேரட் கோல்டு 481 திரஹம்ஸ் 50 ஃபுல்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 446 திரஹம்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 427 திரஹம்ஸ் 50 ஃபுல்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 366 திரஹம்ஸ் 50 ஃபுல்ஸ். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, கேட்டஞ்சோ பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
2: It finally is happening.
1: It's happening.
2: It's happening.
1: Yeah.

0: Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya one last time theater la poi rasika porom
1: indha thiruvilava 89.4 Tamil FM oda serndu kondadunga
0: July 23 ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
1: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த சேகூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: Joy Alukas, world's favorite jeweler.
0: ALD Properties in Nangamandi.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்ப ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
2: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ayurtreat ayurveda Dubai Silicon Oasis and DIP1 Dubai.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction.

0: கரமால கரமா சென்டர்ல இருக்கக்கூடிய அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் நீங்க விசிட் பண்ணுங்க. அப் டு 50% டிஸ்கவுண்ட் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் of 22 carat and 18 carat gold ornaments and up to 50% discount in diamond precious stone அதுக்கப்புறம் uncut diamond price அதுக்கப்புறம் ஸ்பெஷல் 30% flat discount on platinum ornaments. இவ்வளோ ஆஃபர் வந்து இருக்கு. ஒன்லி 1.99% தான் மேக்கிங் சார்ஜஸ் பண்ணுறாங்க ஃபார் செலக்டட் ஆர்னமெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் 25% பே பண்ணி நீங்கள் உங்களோட கோல்டை வந்து புக் பண்ணலாம். ஸோ இவ்வளோ ஆஃபர்ஸ் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸில் இருக்கு. யாருக்காவது பர்த்டே வரலாம், இல்லை உங்களுக்கே பர்த்டே வரலாம், நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல டைம் இது. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியில் இருக்காவது பர்த்டே வருது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து கிஃப்டை கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஊருக்கு போகிறீங்கன்னா மறக்காமல் வாங்கிட்டு போங்க. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் ப்ராட் யூ பை ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு incoming சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by lulu in minutes shop on the lulu app and get lulu hypermarket delivered in minutes

0: Dubai, powered by Altavasul Group of Companies. சென்னையில பட்டய கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க நாலாவது பிரான்ச் 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566681234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
0: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனச காணோம்.
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukasin Joy of Summer. டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்த ஒரு ரெக்வஸ்ட், மிஸ்டர் அருண் வந்து கேட்டிருந்தாரு என்னன்னா, ஸ்வர்ணலதா அவங்கள பற்றி ஷேர் பண்ணுங்க பிரியா, அவங்களோட ஸ்டோரிஸை வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. ஸோ நானும் ஒவ்வொருத்தரோட ரெக்வஸ்டெல்லாம் வந்து நிறைவேற்றிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க பாடுனா, எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸை வந்து எவ்வளோ ரசித்தோமோ அதே மாதிரி ஸ்வர்ணலதா அம்மாவோட வாய்ஸை வந்து அந்த காலத்துலேயே வந்து எல்லாருமே அவ்வளோ ரசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க அவங்கன்னு நம்மளால் கம்பேரே பண்ணவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த யூனிக்னஸ் இருக்கும்ல, ஸோ அதில் இவங்க பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் எல்லாருமே இவங்களை வந்து ஹம்மிங் குயின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க எங்கே பிறந்தாங்க, அவங்க எப்படி வந்து சினிமாக்குள்ளே வந்தாங்க, எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். சில பேருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதாவது 1973 April 29th வந்து கேரளாவில் வந்து அவங்க பிறந்தாங்க, பாலக்காட்டில். ஸோ அவங்க அப்பா வந்து சீருக்குட்டி, அவர் வந்து ஒரு ஹார்மோனியம் வாசிக்கக்கூடிய ஒருத்தர். அவருக்கு குடும்பமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இசை குடும்பம் அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ உங்கள் வீட்டில் வந்து தினமும் வந்து அப்படியே அந்த இசை வந்து கேட்டுகிட்டே இருக்குமா. அவங்களோட 3 வயசுலேயே ஸ்வர்ணலதா அம்மா வந்து அவங்களோட 3 வயசுலேயே வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோட கர்நாடகாவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அங்கேருந்து தான் ஸ்கூலிங் எல்லாமே வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் சின்ன வயசுலேயே அவங்க நல்லா பாடுறத பார்த்து இவ்வளோ அருமையாக பாடுறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலிக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். ஆக்சுவலி அவங்களுக்கு யார் வந்து மியூசிக் வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா, அவங்களோட அக்கா சரோஜா தான் வந்து அவங்களுக்கு மியூசிக் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ கர்நாடக இசையாக இருக்கட்டும் இல்லை இந்துஸ்தானி இசையாக இருக்கட்டும், ரெண்டையுமே வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. அந்த வயசுலேயே, அந்த சின்ன வயசுலேயே வந்து கற்றுக்கிட்டாங்க. யார் பாட்டு பாடினாலும் அப்படியே வந்து அதை இமிட்டேட் பண்ணி பயங்கரமாக வந்து பண்ணுவாங்களாமா. ஸோ இன்னும் தொடர்ந்து நம்ம பேசலாம். ஸ்வர்ணலதா அம்மா எப்படி வந்து சினிமாக்குள்ளே வந்தாங்க, நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
1: சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால July 19 கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566681234.

0: மணி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukasin's Joy of Summerல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ட்.

0: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
2: Manasu thottu mittu.
3: நடக்கக்கூடிய ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல நீங்க கலந்துகிட்டு கப்பல் பாசஸ் எல்லாம் நீங்க வின் பண்ணலாம். எஸ் பிராவோ கூட ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு, அதுக்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா கப்பல் பாசஸ் உங்களை தேடி வரும். ஜனநாயகன் மூவியை நீங்க தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. அண்ட் இப்போ அடுத்து மனசை தொட்ட மெட்டுக்காக ஸ்வாதி வந்து ஒரு சாங் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வாட்ஸ்அப் பண்ணலாம் 050-252-8940 இந்த நம்பருக்கு. எனக்கு கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சுவர்ணலதா அம்மா வந்து சினிமாவில் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு இருந்தது. அவங்க அப்பா வந்து என்னோட பொண்ணு ஒரு பெரிய பாடகி ஆகணும் அப்படின்ற கனவோடையும் இருந்தார். ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆசை சுவர்ணலதா அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகி ஆகணும்னு. அதுக்காக குடும்பத்தோடு சென்னை வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க. 1987 எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை வந்து நேரில் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கிது. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ சுவர்ணலதா அம்மா வந்து போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதுமே பி சுசிலா அம்மாவோட ஒரு பாட்டை வந்து பாடி காமிக்கிறாங்க. ஒரு பழைய பாட்டை வந்து பாடி காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு பயங்கர ஆச்சரியம், என்ன அந்த பொண்ணு சின்ன வயசில் இப்படி பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆச்சரியம் அவருக்கு. இந்த குரல் வந்து சாதாரணமான குரல் கிடையாது அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. உடனே நீதிக்கு தண்டனை படத்தில் வந்து ஏசுதாஸ் அவர்களுடைய சேர்ந்து ஒரு பாட்டு வந்து பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. சின்னஞ்சிறு கிளி அப்படின்ற ஒரு பாட்டை வந்து பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த ஒரு பாட்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய ஒரு குரலை வந்து அறிமுகப்படுத்துச்சு. அப்போலேருந்து யார் இந்த பொண்ணு, யார் இந்த பொண்ணுன்னு எல்லாருமே தேட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு காத்துட்டு இருந்தது. சுவர்ணலதா அம்மா எந்த ஒரு வாய்ப்புமே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு எடுத்துக்காம அவங்களோட அந்த பர்ஃபெக்ஷனை வந்து கொடுப்பாங்கல்ல, ஸோ அதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் நான்காம் ஆண்டு

0: மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646. சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566-8-1234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2-4 PM ஆன் 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. ஸோ எம்எஸ்வி சார் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ராஜா சாரை மீட் பண்ணுறாங்க. அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஸ்வர்ணலதா அம்மாவுக்கு. ஸோ மாலையில் யாரோ பாட்டு, போவோமா ஊர்வோலம், அதுக்கப்புறம் ராக்கம்மா கையத்துட்டு, இந்த மாதிரி எத்தனையோ பாட்டு இல்லை. ஆக்சுவலி அவங்க கிட்ட இருக்க அந்த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பாடகி அப்படின்னா இவ்வளோதான் ஒரு வித்தியாசம் வந்து காமிக்கணும் அப்படி இல்லாமல் அவங்களோட ஃபீலிங்ஸ் அப்படியே வெளிப்படுத்துவாங்க. அது வந்து ஸ்வர்ணலதா அம்மாவனாலேயும் முடியும் இல்லையா. ஸோ கிராமத்து ஒரு ஒரு பொண்ணாக வந்து பாடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் பாடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த லவ்வில் அந்த ஒரு மென்மை இருக்கும் பார்த்தீங்களா, அது ஸ்வர்ணலதா அம்மா கிட்ட வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் ஃபோக் சாங்காக அதுக்கேற்ற மாதிரி மெலடியாக இருக்கட்டும், எதை கொடுத்தாலும் அவங்க வந்து அசால்ட்டாக வந்து பாடிடுவாங்க. ராஜா சாரே வந்து அவங்கள வந்து பாராட்டியிருக்காரு. லைக் எப்படின்னா, கிட்டத்தட்ட ராஜா சார் கூட மட்டும் ஒரு 900 மூவிஸ்னால் 900 சாங்ஸ் வந்து ராஜா சாரோட வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் அந்த ஒரு காம்போ நம்ம வந்து இன்னமும் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம்ல. அண்ட் அது தொடர்ந்து ரஹ்மான் சார், ஆக்சுவலி 1992 வந்து ரோஜா படத்துக்காக தான் ரஹ்மான் சார் அப்போது சினிமாக்குள்ளே வந்து வராரு. அண்டு அப்போ வந்து ஒரு புதிய ஒரு இசையமைப்பாளர் இல்லையா. ஸோ அவருக்கு வந்து ஸ்வர்ணலதா அம்மாவோட வாய்ஸில் வந்து ஒரு நம்பிக்கை வந்தது ரஹ்மான் சாருக்கு. அதனால தான் இந்த முக்கால முக்கா புல சாங்கு, அதுக்கப்புறம் ஹாய் ராமா அந்த பாட்டு, போராளே பொண்ணு தாய் பாட்டு, எவனோ ஒருவன், இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து பாடி கொடுத்துருக்காங்க ஸ்வர்ணலதா அம்மா ரஹ்மான் சாருக்கு. ஸோ எல்லாமே இப்போவும் நம்ம வந்து கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். கொஞ்சம் கூட வந்துட்டு பழைய பாட்டு அப்படின்ற ஒரு ஃபீலே கிடையாது. ஆக்சுவலி இந்த வைன் மாதிரி ஏஜ் ஆக ஆக தான் பழைய பாட்டெல்லாம் ரொம்ப ரசித்து கேட்க ஆரம்பிச்சிட்ருக்கோம். நேற்று கூட நானும் பிராவோலாம் பேசிகிட்டு இருந்தோம், என்னடா நமக்கு ரொம்ப பழைய பாட்டெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஹ்மான் சார் இசையில் வந்து கிட்டத்தட்ட நிறைய பாட்டு வந்து பாடியிருக்காங்க. ஸோ கடைசியாக வந்து அவங்க பாடின பாட்டு ஸ்வர்ணலதா அம்மா வந்து ரஹ்மான் சாருக்காக பாடின பாட்டு வந்து சிலுன்னு ஒரு காதலில் அந்த கும்மி அடின்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாடலை தான் வந்து பாடியிருக்காங்க. அவங்க கடைசி பாட்டு தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா.
1: ஒரே தீர்வு மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ் 0588204172.

brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: Plumbing, electrical work, interior design, இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
3: Bro, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. Falcon Fastlink Technical Services. நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
2: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
3: Falcon Fastlink Technical Services LLC. Call 058-681-5179.
2: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
3: கால் 0566-81234.
2: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
4: பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்
2: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
5: தொடர்புகளுக்கு 0555-241-536 அல்லது yaalkalviyagam.com.
6: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
6: வந்துடுறேன்.
9: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
10: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergman la nadakkavirukku. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathil irundhu ungalukkaga Dubai il Annathangam Gold and Diamonds. Karama Center.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. ஏன் ஸ்வரன்லதா அம்மா வந்து ரொம்ப ஸ்பெஷல்? ஏன் அப்படின்னா, சில பேர் ரொம்ப நல்லா பாடுவாங்க, ஆனால் ஸ்வர்ணலதா அம்மா வந்து பாடினா அந்த கேரக்டரை பேசுகிற மாதிரி இருக்கும். ஜானகி அம்மாக்கிட்டேயும் வந்து அந்த மாதிரி ஒரு திறமை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதே போல் ஸ்வர்ணலதா அம்மா வந்து அவங்களோட ப்ரொனன்சியேஷன், இந்த வாய்ஸ் மாடுலேஷன், ஹை பீச்சில் பாடுறது, பிரத் கண்ட்ரோல், இது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக வந்து இருக்கும். ஒரு நாளில் வந்து மெலடியும் வந்து பாடுவாங்களாம், அதே அடுத்த நிமிஷம் வந்து ஃபோக்கும் பாடுவாங்களாம், அதுக்கு அடுத்த செகண்ட் வெஸ்டர்னும் பாடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து அந்த பர்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அதில் அசத்துனவங்க தான். அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து ஹம்மிங் குவீன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அழைச்சிருக்காங்க. ஸோ நேஷ்னல் அவார்ட் இங்கே தான் வந்து ஒரு பியூட்டியே இருக்குது. இவங்களுக்கு வந்து 1994 பாரதிராஜ சார் இயக்கத்தில் கருத்தம்மா படத்துக்காக ஒரு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிருக்கு. ஸோ ஏஆர் ரமன் மியூசிக் வேறு இல்லையா, போராளி பொண்ணு தாய் படத்துக்காக அந்த ஒரு பாட்டை எல்லாருமே இப்போ வரைக்கும் ரசிச்சு கேட்போம். எனக்கே அந்த பாட்டை, நான் ஸ்கூல் டேஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த ஒரு பழைய பாட்டு மட்டும் அந்த டைமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. ஸோ ஒரு பொண்ணோட வாழ்க்கை முழுக்க இருக்கிற அந்த ஒரு பெயினை வந்து அந்த குரலில், அவங்களோட குரலில் மட்டுமே வந்து நம்மளை வந்து ரசிக்க வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ 1995 இந்த பாடலுக்கு தேசிய விருது வந்து கிடச்சிருக்கு. அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்வர்ணலதா அம்மா வந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஏன் உனக்கு தேசிய விருது கிடச்சிருக்கு, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிரிக்கெட் பார்த்துட்ருக்கேன்ல, ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, என்னை வந்து பார்க்க விடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அவங்களுக்கு அவங்க எந்த ஒரு விஷயம் பிடிச்சதோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஆமாம். ஸோ நேஷ்னல் அவார்டா இல்லை கிரிக்கெட்டான்னு கேட்டால் அவங்க கிரிக்கெட் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்களா, அந்தளவுக்கு அவங்களுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா ஸ்வர்ணலதா அம்மாக்கு. ஸோ ரஹ்மான் சார் இசையில் தேசிய விருது பெற்ற முதல் பெண் பாடகி அப்படின்னா அது அந்த பெருமை அவங்கள மட்டுமே வந்து சேரும். ஸோ இன்னும் தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் தான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சே, ஞாபகம் இருக்கா?
3: ஞாபகம் இருக்கு.
2: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய நான்காவது கிளைய தேரால ஜூலை 19 கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா, ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
4: செழித்தையும் தமிழை.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்தாலே நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிடலாமே அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. அதுவும் எவ்வளோதான் புதுசு புதுசாக டிஷ்ஷஸ்லாம் வந்து இருந்தாலும் இந்த பிரியாணிக்கு இருக்கிற அந்த ஒரு மவுசு மட்டும் கொஞ்சம் கூட குறையவே குறையாதுல்ல. எஸ், துபாயில் இருக்கிற பிரியாணி லவ்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். சென்னையில் ஃபேமஸான எஸ்எஸ் ஹைதராபாத் பக்கெட் பிரியாணி இப்போது தேரால அவங்களோட 4th பிரான்ச்சை July 19th கிராண்டாக வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த செலிப்ரேஷனில் வந்து கலந்துக்கோங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்னொரு ஆஃபராக ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு தேரால நீங்கள் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் தான் ப்ரியா. அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
1: Hey, finally, it's happening.
2: It's happening.
3: It's happening.
1: Yeah!
4: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatrela poi rasika porom.
5: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndu kondadunga.
6: July 23 ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் 89.4 Tamil FM oda radio and social media contestல கலந்துக்கிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான couple passes win பண்ணுங்க.
7: Distributed by Fars Film, energized by 89.4 Tamil FM.
8: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: மேடம் ஒரு நிமிஷம்.
9: எஸ்.
6: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
9: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
9: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
6: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
9: எது? மதுவா?
6: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
9: Oh my god, யார் அவரு?
6: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
9: Damn it.
8: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
9: அப்படிங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. எவ்வளவு பாட்டு வந்து சொன்னலத்தம்மா வந்து பாடியிருக்காங்க இல்லை, தமிழில் மட்டும் கிடையாது, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, உருது, பெங்காலி, பஞ்சாபி, இந்த மாதிரி பல மொழிகளில் வந்து பாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7000 சாங்ஸ்க்கு மேலே சுவர்ணலதாம்மா வந்து பாடியிருக்காங்க. அப்புறம் அலைப்பாயுதே படத்தில் ரஹ்மானோட மியூசிக்கில் எவனோ ஒருவன் பாட்டு, ஓ மை காட், இப்போ வரைக்கும் எல்லாரும் ரசிச்சிட்ருக்க ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டில் வந்து அவங்க ரொம்ப பெயினோடு வந்து பாடியிருக்காங்களாமா, அந்த எவனோ ஒருவன் பாட்டு அவ்வளோ ஒரு பெயின் அவங்க வந்து கூத்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு மன அழுத்தத்தில் தான் வந்து இருந்ததாகவும் சொல்லப்படுது. சினிமா லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா தான் இருந்தது, ஆனால் பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப வந்து அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. நுரையீரல் பிரச்சனைனால ஒரு பாயிண்டில் அவங்களால பேசவே முடியாத நிலைமைக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ கடவுள் வந்து ஒரு விஷயம் நல்லா கொடுத்தா ஒரு விஷயம் வந்து நம்மளை சோதிச்சு பார்ப்பார்ல, அந்த விஷயத்தில் சுவர்ணலதாம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: We'll be back after a short commercial break.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. சுவர்ணலதா அம்மாவோட அந்த கடைசி நாட்கள் ரசிகர்களுக்கே தெரியாத ஒரு பெயின். 2006ல் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லார்கிட்டையும் இருந்து தள்ளி இருக்க ஆரம்பித்தாங்க, விலகி இருக்க ஆரம்பித்தாங்க. பாடல்லாம் வந்து பாடுறது வந்து குறைவாக இருந்தது. எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் வந்து கலந்துக்கிறத தவிர்த்தாங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து தெரிய வந்தது, ஓகே இவங்க நுரையீரல் பிரச்சனைனால போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அப்போ கேன்சர் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனால்

உங்களுக்கு வந்து ஐபிஎஃப் அப்படின்ற ஒரு அரிய நுரையீரல் நோய் வந்து இருந்தது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செயலிழக்க ஆரம்பிச்சது. அவங்களோட 37வது வயசில் தான் அவங்களோட இசை பயணம் முடிஞ்சது. 2010 செப்டம்பர் 12 சென்னையில் மலர் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களை அட்மிட் பண்ணுறாங்க. வெறும் 37 அப்போவே வந்து இந்த உலகத்தை விட்டு அவங்க போகணும் அப்படின்னு இருக்குது. அவங்க மறைஞ்ச அந்த செய்தியை வந்து கேட்டு எல்லாத்துக்கும் வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி. ஓகே, ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க, சரியாயிடுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப்போடு தான் ஃபேன்ஸும் வந்து இருந்திருப்பாங்க. பட் திடீர்னு வந்து அவங்க இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த யாருனாலும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இப்போ வரைக்கும் ஏன் அவங்க போனாங்க அப்படின்னு நம்மளே வந்து ஃபீல் பண்ணுறோம்ல. ஸோ அவங்களோட குரல் இன்னும் வந்து ரொம்ப இனிமையாக இருந்தது. ஆனால் அந்த குரல் மட்டுமே கேட்டுட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு இருக்குது. ஸோ அவங்க நம்மளை விட்டு போனாலுமே அவங்களோட குரல் இன்னமும் நம்ம ரேடியோவில் வந்து கேட்டுட்ருக்கோம். என்னுள்ளே அந்த பாட்டை கேட்டாலும், போராளே பொண்ணு தாய் பாட்டை கேட்டாலும், ஸோ இன்னமும் ஸ்டில் நம்ம கூட அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். இப்படி ஒரு குரல் இனிமேல் வந்து பிறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம்தான். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம

0: வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எசல் நேரம் நம்ம ஸ்வரலதா அம்மாவை பத்தி நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். யாருக்கு தான் உங்களை பிடிக்காது இல்லை? ஸோ இன்றைக்கி நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் ப்ரியா கிட்ட ஷேர் பண்ணும். ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன், அங்கே வந்துட்டு தெரியப்படுத்துங்க. அண்ட் யாரோட ஸ்டோரியை நம்ம தமிழ் எஃப்எம்ல அதுவும் இந்த ஷோவில் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டிஎம் பண்ணலாம். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அருண்குமார் அவர் ரெக்வஸ்ட் பண்ணின நம்ம ஸ்வர்ணலதா அம்மாவோட ஸ்டோரி பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் எஸ் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. எங்கே இருந்தாலும் நீங்கள் தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா ஓகே, அந்த தனிமையிலையும் நாங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஃபோன் கையிலே இருக்கல நிறைய அன்வான்ட் ஆப்லாம் வந்து டெலீட் பண்ணிவிட்டு நம்ம தமிழகம் ஆப்பை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. அண்ட் நல்லா தூங்குங்க. இந்த சாட்டர்டே அண்ட் சண்டேவை என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசிடுங்க. அண்ட் இப்போது எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பாய்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: ஈரான் மத்திய கிழக்கு நாடுகள் மீது இன்று மீண்டும் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன், குவைத், கத்தார் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகள் மீது ஈரான் மீண்டும் மேற்கொண்ட தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக கண்டித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில், இத்தாக்குதல்கள் சம்பந்தப்பட்ட நாடுகளின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும், அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் உள்ளதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கால்பந்து உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகளுக்கு முன் சட்டவிரோத ஒளிபரப்புக்கு எதிராக அமீரக பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகள் நெருங்கி வரும் நிலையில் சட்டவிரோதமாக போட்டிகளை ஒளிபரப்புவது மற்றும் ஸ்ட்ரீமிங் செய்வதற்கு எதிராக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனுமதியின்றி போட்டிகளை ஒளிபரப்பும் இணையதளங்கள், செயலிகள் அல்லது சேவைகளை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்றும், இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு குவைத் வெளியுறவுத்துறை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இன்று ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி குவைத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட கொடூரமான ஈரானிய ஆக்கிரமிப்பை அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிக கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் மின்சார உற்பத்தி நிலையம் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு தீ விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் பல மின் உற்பத்தி அலகுகளும் சேதமடைந்துள்ளன. ஈரான் இன்று நடத்திய தாக்குதலில் குவைத் ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர். இன்றைய தாக்குதல்களின் விளைவாக குவைத் ராணுவத்துக்கு சொந்தமான பல்வேறு வசதிகள் மற்றும் ராணுவ முகாம்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களில் இந்த வீரர்கள் காயமடைந்தனர். அவர்களின் உடல்நிலையை அறிந்து கொள்வதற்கும் காயங்களின் நிலைமையை மதிப்பிடுவதற்கும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சிகிச்சைகளை கண்காணிப்பதற்காகவும் குவைத் ராணுவத்தின் தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் காலித் தராஜ் சவுத் அல் ஷுரைன் மருத்துவமனைக்கு சென்றார். அமெரிக்காவை தவறாக வழிநடத்தி ஈரானுடனான போரை நீட்டிக்க இஸ்ரேல் முயற்சிக்கின்றது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் குற்றஞ்சாட்டியுள்ளார். அமெரிக்க மக்களுக்கு வெளிநாட்டு தலையீடு குறித்து எச்சரிக்கை விடுக்கப்படும் நிலையில் ஈரானுடனான போரை நீட்டிக்கும் நோக்கில் அமெரிக்காவை தவறாக வழிநடத்தும் பிரச்சாரத்தை இஸ்ரேல் மேற்கொண்டு வருவதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவாஸ் அராக்ஷி குற்றம் சுமத்தினார். இதற்கு முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாட்டுக்கு ஆற்றிய உரையில் சீனா அமெரிக்க தேர்தல்களில் தலையீடு செய்ததாக குற்றம் சாட்டியிருந்தார்.
1: தமிழக செய்திகள்.
3: உண்மைத்தன்மையை விசாரிக்காமல் அவசரமாக பழனி கோயில் நிலத்தை பதிவு செய்தது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. பழனி கோயிலில் முட்டை போடுவது வழக்கம், பழனிக்கே முட்டை போட்டது விஜய் ஆட்சி என்று திமுக விமர்சித்துள்ளது. முறுக்கை முகந்து பார்த்து வீராவேசமாக பேட்டி தரும் அமைச்சர் ரமேஷ் ஏன் பழனி முறைகேட்டை மறைக்கின்றார் என்று திமுக வினவியுள்ளது. பழனி நில மோசடி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பத்திரப்பதிவு துறை ஏன் மேன்முறையீடு செய்யவில்லை என்றும் திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. வழக்கில் தொடர்பே இல்லாத அறநிலையத்துறை மேன்முறையீடு செய்தது ஏன் என்றும் கேட்டுள்ளது. மேலும் முதலமைச்சர் விஜய் தனது அரசில் நடந்த பெரிய முறைகேடு பற்றி வாய் திறக்காதது ஏன் என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. பழனி கோயில் நில முறைகேட்டில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தாவிக அரசு மறைப்பதாகவும் திமுக குற்றம் சுமத்தியுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைந்தது முதலே குற்றச்சம்பவங்கள் பெருகி வரும் வேளையில் காவலர்கள் நியமனத்தை மேலும் ஓராண்டுக்கு தள்ளி வைத்திருப்பது இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் செயல் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்திற்கு முன்பை விட கூடுதலாக தற்போது காவலர்கள் தேவைப்படுகின்றார்கள். ஆனால் நடப்பாண்டுக்கான காவலர்கள் நியமனத்தை இன்னும் ஓராண்டுக்கு இந்த அரசு தள்ளி வைத்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று கூறியுள்ளார். சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் அறிவிப்பின்படி அடுத்த ஆண்டுதான் காவலர்கள் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகவிருக்கின்றது. இது காவல்துறை பணிக்காக காத்திருக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்திருக்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இதன் மூலம் ஏற்கனவே சீர்கட்டு கிடக்கும் சட்டம் ஒழுங்கையும் காவல்துறை பணியின் மீது ஆர்வம் கொண்ட இளைஞர்களின் எதிர்காலத்தையும் ஒரு சீர கேள்விக்குறியாகியிருக்கின்றது இந்த அரசு என்று அவர் விமர்சித்துள்ளார். எங்களை காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டது என திமுகவினர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. நாங்கள் திமுகவுடன் இருந்திருந்தாலும் அவர்களால் அரசாங்கம் அமைத்திருக்க முடியாது. நாங்கள் சென்றதால் அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் மறுக்கப்படவில்லை என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தாவைக்கா அரசு யாரையும் தங்களுடன் சேர்த்துக் கொள்ள தேவையில்லை. யாரும் அவர்களை விட்டுவிட்டு போக மாட்டார்கள். ஒரு கட்சியாக வந்து ஆதரவு தெரிவித்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தனி நபர்களை இழுத்து எம்எல்ஏக்கள் ஆக்க வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் இல்லை என்பதை உணர வேண்டும் என்றும் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். பழனி விவகாரத்தில் தாவைக்கா அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்றார். பாஜக நாடாளுமன்றத்தில் தொகுதி வரையறை மசோதாவை கொண்டுவர முயற்சி செய்து வருகின்றது. அதற்கு அவர்கள் டார்கெட் செய்யக்கூடிய கட்சிகளில் திமுகவும் ஒன்று. அதற்கு திமுக அடிப்பணியாமல் அவர்களின் கொள்கையில் நிற்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன் என கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். மேற்கு ஆசிய போர் மற்றும் அதனால் எரிபொருள் விநியோக நெருக்கடி ஏற்பட்ட போதிலும் இந்திய ரயில்வே சேவை முடங்கவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். மேற்கு ஆசிய மோதல் சூழல் 2014 முன்பே ஏற்பட்டிருந்தால் இந்திய ரயில்வே முடங்கி இருக்கும் என்று அவர் கூறினார். எங்கள் ஆட்சியில் ரயில்வே கட்டமைப்பில் சுமார் 99% மேன்மயமாக்கப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் தெரிவித்தார். ஹரியானாவின் ஜிந்த் மற்றும் சோனிபட் நகரங்களை இணைக்கும் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி, இந்த ஹைட்ரஜன் ரயில் மூலம் நாடு பசுமை போக்குவரத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை மேற்கொண்டுள்ளது என்று தெரிவித்தார். இன்று ஹரியானாவும் ஜிந்த் பகுதியும் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளன. இங்கிருந்து முதல் ஹைட்ரஜன் ரயிலை நாடு பெற்றுள்ளது. நாட்டின் முதல் ரயில் மும்பை தானேவுக்கிடையே இயக்கப்பட்டது என்ற செய்தியை நீங்கள் படித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். அதேபோல் வருங்காலத்தில் நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் குறித்த செய்தி வரும்போது ஹரியானா, ஜிந்த், பானிபட் ஆகிய பெயர்கள் இடம்பெறுவதை தவிர்க்க முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். எந்த விலை கொடுத்தாவது ஜூலை 20 வரை உயிரோடு இருப்பேன் என்று சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். ஜூலை 20 நடைபெறும் போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நீங்கள் வராமல் ஜூலை 20 போராட்டம் வெற்றி பெறவில்லை என்றால் நான் ஆவியாக திரும்பி வருவேன் என்றும் சோனம் வாங்சுக் தெரிவித்தார். இதனிடையே சோனம் வாங்சுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் அவரது உடல்நிலை ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளதாக எச்சரித்துள்ளனர். உண்ணாவிரதத்தை தொடர்ந்து உறுப்பு சிதைவு உள்ளிட்ட தீவிர உடல்நல பாதிப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: லங்கா பிரிமியர் லீக் தொடரின் ஜாஃப்னா கிங்ஸ் அணியின் உரிமையாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் எந்தவொரு விசாரணைக்கும் விளையாட்டுகளுடன் தொடர்புடைய தவறுகளை தடுப்பதற்கான விசேட விசாரணை பிரிவுக்கு அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த கைது நடவடிக்கை தொடர்பில் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் இன்று ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டது. இந்த கைது சம்பவம் குறித்து வெளியாகும் செய்திகள் தொடர்பில் தங்களது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்காக தமது நிறுவனம் மற்றும் எல்பிஎல் ஒழுங்கமைப்பு குழு ஆகியன அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டித் தொடரின் நேர்மை தன்மையையும் கௌரவத்தையும் பாதுகாப்பதற்கு தாம் கடமைப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. இதன் காரணமாக இப்போட்டித் தொடருடன் தொடர்புடைய எந்தவொரு தரப்பினராலும் முன்னெடுக்கப்படும் ஊழல்கள், ஒழுக்கக்கேடான நடத்தைகள் அல்லது முறையற்ற செயல்களை எவ்வகையிலும் அங்கீகரிக்கப் போவதில்லை என்றும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஜிம்பாப்வே அணிக்கெதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணி 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியேட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய பங்களாதேஷ் அணி 20 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பில் தன்சித் ஹசன் அதிகபட்சமாக 58 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். சைஃப் ஹசன் 55 ஓட்டங்களுடன் வெளியேறினார். இறுதி வரை களத்தில் நின்ற யாசிர் அலி 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 187 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய ஜிம்பாப்வே கோவாவை அணி 19.4 ஓவர்களில் 152 ஓட்டங்களுக்குள் சுரண்டது. இதற்கமைய பங்களாதேஷ் அணி 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியட்டியது. இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இரு அணிகளும் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982. 89.4
1: Tamil FM, Namma Radio, Namma Music.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மகிழ்ப்படுத்துங்கள். 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும், தமிழ் FM கா ஹுக்கும், தமிழ் FM கா ஹுக்கும், ஹுக்கும்
3: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: வருல்டு மொத்தம் அருள உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெருல உடன பல்தே.

0: அதுக்கு முன்னாடியே கண்டெண்டா தரணும். மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: எனக்கு கிடைச்சது
2: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளவுதான், சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Burjaman Lennadakavirukku. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil Annathangam Gold and Diamonds.

கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: ஏ, என்னடி கெட்ட வார்த்தெல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லிக் கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லிக் கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கெட்டு இப்ப ஒன்னு திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: விர்ர விர்ர விர்ர விர்ர கிர்ர.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம். அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக்குள்ள.

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இத விட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம் 89.4
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
5: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
6: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அப்பு பெண்ணே நீ யாரோ.